ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 31 நாள். ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி திங்கள் 7 நாள். 2026 ஆண்டு மே மாதம் 21 தேதி வியாழக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்போம் மங்கள இசை. இன்று இடம்பெறும் ராகம் தன்யாசி.

குறளமதம் கேட்கலாம். இன்று இடம்பெறுவது அதிகாரம் 104, உழவு, குறள் எண் 7. குறளும் பொருளும், தொடிப்பொழுதி கச்சா உணவின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். ஒரு பலம் எடையுள்ள புழுதி கால்பலம் எடையுள்ளதாகுமாறு உழுது ஆறப்போட்டால் ஒரு பிடி எரு கூட இல்லாமல் நிலம் நல்ல விளைச்சலை தரும். குறளும் பொருளும் மீண்டும், தொடி புழுதி கச்சா உணக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். ஒரு பலம் எடையுள்ள புழுதி கால்பலம் எடையுள்ளதாக உழுது ஆறப்போட்டால் ஒரு பிடி எரு கூட இல்லாமல் நிலம் நல்ல விளைச்சலை தரும். குறளமதம் கேட்டீர்கள். இன்று இடம்பெற்றது அதிகாரம் 104, உழவு, குறள் எண் 7.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

இந்த அறிவிப்பினைத் தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. வடகிழக்கு இந்திய பகுதிகளில் ஏற்பட்ட காட்டுத்தீ குறித்து இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ. குழந்தைகளுக்கு பிறப்பிலேயே ஏற்படும் மரபணு கோளாறு குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயர்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டமறிவோம். வாரண்ட் இல்லாமல் கைது செய்வது குறித்து வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள் வழங்கும் சட்ட தகவல்கள் இடம்பெறும். தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரேஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 2 பருவம் ஞான அமுதம் ஆகியன இடம்பெறும். 8:02 அமைதியின் தூதர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்பு உரை வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 சர்வதேச தேயிலை தினத்தை ஒட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குநர் எம் பரணிக்குமார் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறுகிறது. தொடர்ந்து திரைக்காலம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் சாதனை சிற்பிகள் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:30 இளமை உலகம் நேயர்கள் பள்ளி வளாகங்களில் மரக்கன்றுகள் வளர்க்கும் முன்னெடுப்பு குறித்து தமிழ்நாடு அரசின் பசுமை முதன்மையாளர் விருது பெற்ற முகமது ஜாஃபர் அவர்கள் உடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு

0: மலை நேரம் கோத்திர பாடல்கள் 2:30 அனுப்பு பேழை. நில அளவை மற்றும் பதிவீடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்திச் சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி பற்களின் ஆரோக்கியம் குறித்து பல் மருத்துவர் செல்சியா புளோரன்ஸ் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும். 5 மணிக்கு செய்திச் சுருக்கம். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டதகமலு. 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை 353 பகுதி. 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 திரைகாலம். 9:30 நாடகமலர். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. நேயர்கள், இதுவரை இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும். டெல்லியிலிருந்து இணைந்தீர்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi returned to New Delhi after successfully concluding his visit to Italy, marking the final leg of his five-nation official tour. India and Italy yesterday announced the upgradation of their ties to a special strategic partnership, marking a major step forward in bilateral relations. The two countries signed several agreements in areas including agriculture, critical minerals, Ayurveda, science and technology, and facilitation of mobility of Indian nurses from India to Italy. Both nations also signed MOUs for curbing tax crimes, money laundering and terror financing. In a joint press statement with his Italian counterpart, Giorgia Meloni, in Rome, Prime Minister Narendra Modi said, "Italy is renowned worldwide for design and precision, and India's identity is that of a powerhouse of scale, talent and affordable innovation." The Prime Minister said, "India and Italy will move forward on the principle of design and develop in India and Italy and deliver for the world." He said the India-Italy Defence Industrial Roadmap has paved the way for co-development and co-production. India and Italy will celebrate 2027 as the year of culture and tourism to promote cultural exchanges and strengthen dialogue between the two ancient civilizations. Italian Prime Minister Giorgia Meloni said the initiative will help deepen mutual understanding and further strengthen cultural diplomacy between the two countries. She said stronger ties between countries are measured not only through political and economic relations, but also through connections between people and societies. Union Education Minister Dharmendra Pradhan held a meeting with representatives of major social media platforms including Meta, Google and Telegram yesterday, raising serious concerns over the growing spread of misinformation related to competitive examinations, particularly through Telegram channels and anonymous online groups. The meeting was crucial ahead of the re-examination of NEET UG 2026 on 21st of June. In West Bengal, re-poll will be held in Falta Assembly constituency in South 24 Parganas district today. Voting will start at 7 a.m. and conclude at 6 p.m. A total of 6 candidates are in the fray, including 2 independents. Trinamool Congress candidate Jahangir Khan has announced that he would not contest the election. However, his name remains on the ballot formally as the deadline for withdrawal of candidature has already passed. The BJP's candidate is Devanshu Panda. The Congress has fielded Abdul Razak Mullah, while the CPIM has fielded Sambhu Nath Kurmi. West Bengal government has begun handing over land to Border Security Force for barbed wire fencing along the Indo-Bangladesh border. At Nabanna yesterday, Chief Minister Suvendu Adhikari formally initiated the process in the presence of Border Security Force officials. The Chief Minister accused the previous government of obstructing border security through non-cooperation. He stressed that fencing the border is vital for national and state safety, citing issues such as infiltration, smuggling counterfeit currency, forced religious conversions and crimes linked to illegal Bangladeshi entrance. President of Cyprus, Nikos Christodoulidis, along with a high-level delegation, arrived in Mumbai last evening on a 4-day official visit to India. President Christodoulidis was received by Maharashtra Governor

0: Vishnudev Verma and Chief Minister Devendra Fadnavis at the Mumbai airport. He was also accorded a ceremonial welcome. In a social media post, spokesperson of the Ministry of External Affairs, Randhir Jaiswal, said President Christodoulidis' visit highlights the growing momentum of India-Cyprus partnership. U.S. Secretary of State Marco Rubio has said that he is looking forward to celebrating America's 250th birthday with partners in India. In a video message shared ahead of his visit, Mr. Rubio said that India is the world's largest democracy and U.S. is world's oldest, so the U.S. look forward to celebrating it together. In IPL cricket, Kolkata Knight Riders defeated Mumbai Indians by 4 wickets at their home ground Eden Gardens last night to keep playoff hopes alive. In today's fixture, Gujarat Titans will take on Chennai Super Kings at Narendra Modi Stadium in Ahmedabad at 7:30 p.m. Gujarat Titans have already qualified for the playoffs, while the Chennai Super Kings are eyeing for the fourth spot in the points table. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: மே 21 அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாள். பயங்கரவாதத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அமைதியை வலியுறுத்தவும் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அன்பு, அகிம்சை, கருணை, இரக்கம் போன்றவை பள்ளிப்பருவத்திலேயே நன்னெறி பாடங்களாக போதிக்கப்பட்டால் வன்முறை எண்ணங்கள் மாணவர்கள் மனதில் மறையும். அன்பும் அடையாளமும் அங்கீகாரமும் பெற்றோர்களின் அரவணைப்பும் ஆசிரியர்களின் கவனமும் கிடைக்கப்பெறாத மாணவர்களே போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகும் அபாயங்கள் உள்ளன. பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் சண்டை, அடிதடி குற்றங்கள் செய்து கூர்நோக்கு இல்லங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் வருபவர்கள் தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளால் பயன்படுத்தப்படும் அபாயங்கள் அதிகம் உள்ளன. எனவே தொடர் கண்காணிப்பும் அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு தரப்பட்டு மடை மாற்றம் செய்யப்பட வேண்டும். சமுதாயத்தால் ஒதுக்கப்படுபவர்கள்தான் சமுதாயத்திற்கு எதிராக மாறுகின்றனர். ஒருவரும் ஒதுக்கப்பட்டு விடாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லும் வகையில் சமுதாய திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் அமைய வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை மே 21 நாளை சர்வதேச தேயிலை தினமாக அறிவித்துள்ளது. தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலகில் அதிகமாக பருகும் நீர் தேநீர் ஆகும். தேயிலை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நிலை, நீடித்த விவசாயம் மற்றும் தேயிலை வர்த்தகத்தின் முக்கியத்துவத்தை உலகளவில் வலியுறுத்துவதே இந்த சர்வதேச தேயிலை தினத்தின் நோக்கமாகும். ஒரு கப் தேநீர் என்பது மனிதர்களுக்குள் இருக்கும் அன்பை, காதலை, நேசத்தை, நட்பை, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய மேஜிக் பானமாகும். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துலதான் தேநீர் பரவலானது. தேநீர் குடித்து பழக்கமில்லாத இந்தியர்களுக்கு பிரிட்டிஷார் முதன் முதல இலவசமா கொடுத்து அடிமையாக்கியிருக்காங்க. பின்பு தேநீர் மெல்ல மெல்ல இந்தியர்களிடமிருந்து பிரிக்க முடியாத பானமாகிவிட்டது. தேநீர் தமக்கு தேவை என்பதாலும் சிறந்த வணிகப்பயிர் என்பதாலும் பிரிட்டிஷார் மெல்ல மெல்ல மலைவாசஸ்தலங்களை தேயிலை தோட்டங்களாக மாற்றினர். தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் தேயிலை பயன்பாடு அதிகம். அறிமுகப்படுத்திய பிரிட்டிஷார் கூட அறியாத புதிய புதிய தேநீர் வகைகளை இன்று நாம் குடித்து வருகிறோம். ஜப்பான், கொரியா, தைவான் நாடுகளில் டீ செரிமனி தேநீர் சடங்கு ஒரு மரபாக உள்ளது. இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் மே 21 உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான, கலாச்சார பன்முகத்தன்மைக்கான சர்வதேச நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உலகில் பல்வேறு கலாச்சாரங்கள் உள்ளன. அந்த கலாச்சாரங்களின் செழுமையை அங்கீகரிக்க வேண்டும். உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சியை அடைவதில் கலாச்சாரங்களுக்கிடையிலான உரையாடல்களின் பங்கினை வலியுறுத்துவது இந்த தினத்தின் நோக்கமாகும். சரியான உரையாடலே சரியான தீர்வினை கொண்டு வரும். எனவே உரையாடல்களை மேம்படுத்துவது இந்த நாளின் நோக்கமாகும். இந்திய அளவில் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம், உலக அளவில் தேயிலை தினம், பன்முக கலாச்சாரத்தை செழுமைப்படுத்து தினம் என மே 21 பல்வேறு வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

அடுத்த ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 6:15. அறுவடை செய்யலாம்.

0: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு. கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இன்றிரவு 7 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
2: நல்ல பாட்டு வச்சு மண்ணு போட்டு அந்த செடியை வச்சாலே நல்லா வளரும் சார்.
1: இது இந்த மாதிரி அமைப்பு வந்து நம்ம மணி பிளான்ட்டுக்கு மட்டும்தான் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குங்களா, இல்லை வேற வீட்டுக்குள்ளே இது வளர்த்தக்கூடிய ஒரு மணி பிளான்ட்டு இல்லைங்களா?
2: ஆமாங்க, வீட்டுக்குள்ளே நம்ம வச்சாலே அந்த கொஞ்சோண்டு அந்த சூரிய ஒளி வர மாதிரி பக்கத்தில் ஜன்னல் பக்கத்தில் வைக்கணுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா க்ரீனாக இருக்குங்க, இல்லைனா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒயிட்டு மாதிரி இருக்குங்க. நம்ம அந்த சூரிய ஒளி கொஞ்சம் படுற மாதிரியும் ரெகுலராக கொஞ்சம் தண்ணி நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த லீஃப் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ராடாக இருக்குங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சூரிய ஒளியெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த லீஃப் கொஞ்சம் சின்னதாகவே இருக்குங்க. நல்லா நம்ம கொஞ்சம் பராமரிப்பெல்லாம் பண்ணோம்னா லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய லீஃபாக இருக்குங்க சார்.
1: இப்போ ஒருத்தர் வந்து அலங்கார செடிகளான மணி பிளான்ட்டை வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அதனுடைய முதலே திட்டமிடுதல் வேணுமா, இல்லை வந்துட்டு வாங்கி சும்மாவே நம்ம வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா, எப்படிங்க?
2: இதில் ஒன்றும் பிளானிங் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வெளியிருந்து ஒரு கட் ஃப்ளவர்ஸ் மாதிரி தான் வாங்கிட்டு வந்துட்டுங்க. நம்ம நல்லா கொஞ்சம் இந்த கல்லெல்லாம் இல்லாமல் மண் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கிற மண் போட்டுட்டு, நான் அப்படி தான் வச்சுருக்கேங்க, நைஸாக மண் போட்டுட்டு இந்த எரு இருக்கு இல்லைங்களா சாணி உரமே கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு அதை பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு அந்த மண்ணையும் அந்த எருவையும் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருணுங்க. கலந்து விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி அப்படியே இருக்குங்க. அதை நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் பண்ணிவிட்டு அந்த மணி பிளான்ட் எடுத்து நம்ம அப்படியே அதை வச்சிட்டோம்னா அது அப்படியே அந்த 1 வீக் பார்த்தீங்கனாலே அப்படியே அந்த மொட்டு மாதிரி விடுறதுக்கு ஆயிருங்க. ஆனால் கொஞ்சம் நம்ம சூரிய ஒளியில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் வைக்கணுங்க.
1: இன்னும் பல தகவல்களை தர இருக்கிறார் சுமதி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: இனி விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசப் 2 கிராம் 1 லிட்டர் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். இனி வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 17 இருந்து 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 இருந்து 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்று நீரப்பதம் 90% மாலை நேர காற்று நீரப்பதம் 80% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 இலிருந்து 8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் தொடரும். சென்னையிலிருந்து இணைந்திருப்போம். இது ஊட்டி எஃப்எம் 101.8.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்டது. இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்ரிகோலா என்ற விருதை உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமை இயக்குநர் ஹியூ டாங் யூ அவருக்கு வழங்கினார். இந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமக்கு கிடைத்த இந்த கௌரவத்தை லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்போர், வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார். உணவு பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி மற்றும் மனித நலனில் இந்தியாவின் பெரும் அர்ப்பணிப்பை இந்த விருது பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு என்பது கொள்கை சார்ந்த அம்சமாக மட்டுமின்றி அது மனித சமூகத்தின் மீதான பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா ஒரு நீடித்த பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான வேளாண் சூழலை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். அதேவேளையில் அறிவியல் சார் வேளாண்மை நாடு முழுவதும் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக திரு மோடி தெரிவித்தார். இந்திய வேளாண்மையில் தொழில்நுட்பம் முக்கிய வலிமையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அதிக அளவில் உற்பத்தி செய்வது மட்டும் வேளாண்மையின் எதிர்காலமாக அமையாது என்று குறிப்பிட்ட பிரதமர், அது சிறப்பாக உற்பத்தி செய்வதில்தான் அமையும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே தமது 5 நாட்கள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் புதுதில்லி வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பெற்ற பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு பியூஷ் கோயல் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு அமித்ஷா, இந்த கௌரவம் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையுடன் தொடர்புடைய லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பெருமை என்று கூறியுள்ளார். வேளாண் சீர்திருத்தங்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலனில் பிரதமரின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள செய்தியில், பயிர்காப்பீட்டு திட்டம், விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் உட்பட இந்திய வேளாண் வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உணவு பாதுகாப்பு, மக்கள் நல்வாழ்வு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான நாட்டின் உறுதிப்பாட்டை இவ்விருது அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையை சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டாலும் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ப. சிதம்பரமும் திரு மாணிக்கம் தாக்கூரும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தாங்கள் தாவேக் அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக இன்று நடைபெறும் அரசியல் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 3 நாட்களுக்கு அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சைப்ரஸ் நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலிடஸ் 3 நாள் இந்திய பயணமாக நேற்று மாலை மும்பை வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. மூளைச்சாவு அடைந்த தருமபுரி மாவட்டம் அரூர் கிளப்பாறையைச் சேர்ந்த இளைஞரின் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் புஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோல் அடித்தனர். 4 போட்டிகளைக் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்து இணையை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர், சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்தா புனாச்சா, சாகேத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்ட காலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில்

0: பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது வடகிழக்கு இந்திய பகுதிகளில் ஏற்பட்ட காட்டுத்தீ இது குறித்து தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள்.
2: அடுத்ததா வடகிழக்கு இந்திய பகுதிகளில் ஒன்றான நாகாலாந்து மணிப்பூர் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீயை பற்றி பார்க்கலாம். ஜூகோ வேலி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பகுதியில் 2020-2021 வரை மிகப்பெரிய அளவிலான காட்டுத்தீ ஏற்பட்டுச்சு. இதன் மூலமா அதிக அளவுல மிகவும் விரைவாக வளரக்கூடிய 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட காடுகள் முற்றிலும் அழிந்தது. ஜனவரி 9, 2021 மாநிலங்கள் இந்த காட்டுத்தீய கட்டுக்கோப்பு கொண்டு வந்தாங்க. ஆனா இதன் மூலமா மிகப்பெரிய விளைவையும் அவங்க சந்திச்சாங்க. ஜூகோ வேலி அப்படிங்கிறது வந்து மிகவும் ரம்யமான அடர்ந்த வனவு பகுதிகளில் ஒன்று. இது நாகாலாந்து மற்றும் மணிப்பூரோட எல்லைகள்ல இந்த காட்டுப்பகுதி அமைஞ்சிருக்கு. இந்த காட்டுப்பகுதிகள் வந்து திபெத்திய பகுதிகளுக்கும் பிரம்மபுத்திரா ஆற்றுப்படுகைகள்லயும் பக்கத்துல அமைஞ்ச ஒரு படுகு. சாதாரணமாகவே இங்க மரங்கள் மிகவும் அடர்ந்து காணப்படும். ஏன்னா நீரோட்டம் அதிகம், காற்றோட ஈரப்பதம் அதிகம். அதனால எப்பவுமே இந்த பகுதியிலோட வன அடர் அதிகமாக காணப்படும். மேலும் மிக உயர்ந்த மரங்கள் இங்க காணப்படும். அது மட்டுமல்லாம இந்த இடங்கள்ல மக்களோட அடர்த்தி மிகவும் குறைவு. குறைவுன்னு பாத்தீங்கன்னா மற்ற சில மாநிலங்களை ஒப்பிட்டு பாக்குறப்போ இந்த மாநிலங்களோட மக்கள் வந்து அடர்த்தி ரொம்பவும் குறைவு. அது மட்டும் இல்லாம சுற்றுலாவுக்கு மிகவும் பேர் போன ஒரு இடங்கள்ல இவை ஒன்று. இந்த காட்டுத்தீ ஆனது எப்ப பரவஞ்சு கேட்டீங்கன்னா 28 அல்லது 29 டிசம்பர் 2020 இது பரவி இருக்கு. ஒரு தரையில ஏற்பட்ட ஒரு சிறுத்தி அது சிறிய அளவில் பரவி இருக்கு. அதை அணைக்க நிறைய பேர் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அவங்கள யாராலே அணைக்க முடியல. அணைக்க முடியாத தீ என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப காட்டுப்பகுதியில பரவி அப்படியே அது பரவல் தொடங்கி மிகப்பெரிய அளவுல ஒரு அழிவுக்கு இது வித்திட்டு இருக்கு. இதன் மூலமா மணிப்பூர் மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை நிறைய பேர் இழந்தாங்க. மணிப்பூரோட அரசாங்கம் வந்து இந்த ஒரு இயற்கை பேரிடரை அறிவிச்சு தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவலர்கள் போன்ற பலரை பணியமர்த்தி இந்த காட்டுத்தீ அணைப்பை துரிதப்படுத்தினாங்க. டெக்கான் ஹெரால்ட் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு சமவெளியில இந்த காட்டுத்தீயானது மிகவும் அதிக அளவுல பரவணுச்சு. இதனால கோஹிமா அதாவது நாகாலாந்து மாநிலத்தோட தலைநகர், இந்த தலைநகருக்கு 30 கிலோமீட்டர் தொலைவு வரைக்குமே இந்த காட்டுத்தீ மிக அதிக அளவில் பரவிச்சு. அதுக்கு இன்னொரு காரணமா சொல்றதுக்கு என்னன்னு சொன்னாங்கன்னா அந்த ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க பொதுவா அந்த காலகட்டத்தில் இருந்த தட்பவெப்பநிலையோட ஒரு வறண்ட தட்பவெப்பநிலை ஏற்பட்டுச்சு. இதனாலதான் இந்த தீ பரவல் மிக அதிக அளவில் ஏற்பட்டதா அந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதனால என்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா அதிக அளவுல பழங்குடியினர் வாழ்ற ஒரு இடங்கள் தான் இது. இந்தியாவில் காணப்படுற பழங்குடியினர்கள்ல தொன்மையான பழங்குடியினர் நிறைய பேர் இந்த பகுதிகளில் வாழ்றாங்க. குறிப்பா டெம்பு மலை தொடர், பின்ன ஜூகோ வேலி மலை தொடர், இந்த பகுதிகள் தான் அதிகமாக வாழ்றாங்க. இந்த காட்டுத்தினால இந்த பகுதிகளில் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. பழங்குடியின மக்களுக்கு அவங்களோட வாழ்ற அந்த காடு தான் அவங்களோட வாழ்வாதாரம். இந்த காரணத்தினால அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க இழந்தாங்க. அவங்க கணக்கெடுப்பு படி 2021 இந்த காலகட்டத்தில் 200 ஏக்கருக்கு மேல காடுகள் அழிக்கப்பட்டுருச்சு. இந்த வனத்தியை கட்டுக்கோப்ப கொண்டு வர்றதற்கு அந்த ஊர் மக்கள், வனத்துறை, பாதுகாப்புத்துறை, தீயணைப்புத்துறை, காவலர்கள் போன்ற பலருமே இரவு பகல் பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அதன் மூலமா இந்த காட்டுத்தீயானது கட்டுக்கோப்பால் கொண்டு வரப்பட்டது.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை வடகிழக்கு இந்திய பகுதிகளில் ஏற்பட்ட காட்டுத்தீ இது குறித்து தகவல்களை வழங்கினார் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள்.

0: நிலையத்தில் நேரம் சரியாக 7 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நீரழிவு நோய் பற்றிய முக்கியமான தகவல்கள் அளிக்கிறார் பொதுநல மருத்துவர் முகமது ஈசா அவர்கள்.
3: டைப் 2 டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு இன்சுலின் உடம்புல வந்து உற்பத்தி நல்லாவே இருக்கும். இன்ஃபேக்ட் நார்மல் மக்களை விட அவங்களுக்கு அதிகமாக உற்பத்தி இருக்கும். ஏன்னா வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறையவே உடம்பு உற்பத்தி ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் நம்ம வந்து அவங்களுக்கு டேப்லெட்ஸ் தேவைப்படும். நம்ம வந்து அவங்களுக்கு திருப்பி திருப்பி இன்சுலின் கொடுத்துருந்தா பிரயோஜனமா இருக்காது. ஸோ அந்த ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து நிறைய எவால் ஆயிருக்கு மெடிக்கல் பிராக்டிஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சி பெப்டைட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கறது மூலமா வந்து நம்ம டைப் 1 டயபெட்டிஸா டைப் 2 டயபெட்டிஸான்றது தெரிஞ்சிக்கலாம். சி பெப்டைட் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல ரத்தத்தில் வந்து இன்சுலினோட அளவுகள் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சிக்கிறது. ஸோ ஒருவேளை வந்து இந்த சி பெப்டைட் லெவல்ஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இன்சுலினோட உற்பத்தி கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவங்க டைப் 1 டயபெட்டிஸ்ன்றது நம்ம புரிஞ்சிக்கலாம். இதே வந்து இல்லை இன்சுலினோட அளவுகள் அதிகமாக இருக்கு, சி பெப்டைட் லெவல்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா நம்ம டைப் 2 டயபெட்டிஸ்ன்றது தெரிஞ்சிக்கலாம். இது ஏன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து ஒரு 30 வயசு 40 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து 4-5 மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க டயபெட்டிஸ்க்கு, ஆனாலுமே சுகர் கண்ட்ரோலுக்கே வரது பார்த்தா 300-350 அப்படின்னு இருக்கும். இதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து இன்சுலின் டெஃபிஷியன்சி அந்த இடத்துல இருக்கும். அது நம்ம தெரிஞ்சு அவங்க இன்சுலினும் சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அது தெரியாமல் நம்ம வெறும் பேஷண்ட்ஸே கூட சொல்லுவாங்க எங்க இன்சுலின் வேணாம் அப்படின்வாங்க. பட் அந்த டைம்ல வந்து நம்ம அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம அந்த இன்சுலின் ஊசி போட வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்க இன்னும் 4 மாத்திரை போட கூட அவங்களுக்கு வேலை செய்யாது. ஆல்ரெடி இந்த இன்சுலின் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால அதுக்கான ஊசி போட வேண்டியது இருக்கும். ஓகே, அடுத்த வந்து நீரிழிவு நோயினால பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். கார்போஹைட்ரேட்டை தமிழ்ல மாவு சத்துன்னு சொல்லுவோம். மாவு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அரிசி சார்ந்த பொருட்கள் மாவு சத்து அதிகம். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கோதுமை, ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரி சிறுதானியங்கள், கொள்ளு இந்த மாதிரி சிறுதானியங்கள் நம்ம உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய வந்து நம்ம உணவு பழக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அரிசி சார்ந்த உணவு தான் நம்ம அதிகமாக எடுத்துப்போம். ஸ்டேபிள் ஃபுட்டே நமக்கு வந்து சவுத் இந்தியாவில் ரைஸ்ன்றதுனால இங்கே வந்து அரிசி சார்ந்த உணவுகள் நம்ம வந்து தோசை இட்லியில் கூட நம்ம அரிசி மாவு தான் அதிகமாக ஊற்றி சாப்பிட்றதுனால நமக்கு சுகர் லெவல்ஸ் நேச்சுரலாக அதிகமாக ஏற்படும். பட் ஏன்னா வந்து இந்த சுகர் ஏன்னா வந்து அரிசியில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் அதிகம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு உணவு எடுத்ததுமே எவ்வளோ அளவுக்கு வந்து தக்குன்னு சக்கரை ஏறுது அப்படின்றத கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாவு சத்து சார்ந்த பொருட்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இதை கட் பண்ணிட்டு நம்ம வந்து நார் சத்து அதிகமாக இருக்கும் மாதிரி ஃபைபர் ரிச்சாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் கண்டிப்பாக வந்து 1 கிலோ உடம்பு வெயிட்டுக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் டெய்லி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு 80 கிலோ நபர் அப்படின்னா ஒரு 80 kg இருக்கவங்க டெய்லி 80 கிராம்ஸ் ப்ரோட்டீன் அளவுக்கு அவங்க எடுக்கணும். பச்சைப்பயிறு, பன்னீர், பால், அப்புறம் நான்வெஜ், முட்டை டெய்லி 2-3 எடுத்துக்கிறது இந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுக்கும்போது நமக்கு வந்து ப்ரோட்டீன் தேவையான அளவு கிடைச்சிரும். வயிறு வந்து கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஸோ வந்து நிறைய அடிக்கடி வந்து நொறுக்கு தீனி சாப்பிடணுன்ற ஒரு ஆசை இல்லாமல் நமக்கு போகும். அண்ட் இது போக வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸில் வந்து நார் சத்து அதிகம். இது போக உணவு பழக்கங்களில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன இருக்கும்னா வந்து அரிசி வந்து நம்ம என்ன மாதிரி அரிசி எடுத்துக்கலாம், அதாவது வந்து ரேஷன் அரிசி சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எவ்வளோ உண்மைன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நம்ம இந்தியாவில் சவுத் இந்தியாவில் வந்து நம்ம ஸ்டேபிள் ஃபுட்டே ரைஸ் தான் அப்படின்றதுனால நம்ம அரிசி தான் அப்படின்றதுனால மொத்தமாக நம்ம அரிசி ஒதுக்க முடியாது. சப்போஸ் அரிசி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குன்ற இடத்துல நம்ம வந்து நார்மல் ஒயிட் பாலிஷ் ரைஸ்கிறத விட நம்ம ரேஷன் அரிசி எடுத்துக்கிறது நல்லது தான். ஏன் அப்படின்னா ரேஷன் அரிசியில் வந்து இந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த தகுடுன்னு சொல்லுவாங்க, அந்த பிராண்ட் லேயர்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் திக்காக இருக்கும். பாலிஷ் ரைஸில் அது இருக்காது. பாலிஷ் ரைஸில் அது இல்லாததுனால அந்த தகுடு வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதாவது அந்த தகுடோடு சேர்த்து நம்ம வந்து அந்த ரைஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து ஃபைபர் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து அதில் சுகர் டக்குன்னு ஸ்பைக் ஆகாது, வயிறு கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி இருக்கும். பட் அப்படி இல்லாமல் பாலிஷ் ரைஸ் நம்ம எடுக்கும்போது வெறும் சுகர் மட்டும் தான் ஸ்பைக் ஆகுமே ஒழிய அதில் சுத்தமாக தேவையாக இருக்கக்கூடிய நார் சத்து அதில் ஃபில்டர் ஆகி தான் வரும். ஸோ அது வந்து எந்த இடத்துலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ வந்து நம்ம ஒயிட் ரைஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து அந்த இடத்துல ரேஷன் அரிசி எடுத்துக்கிறது நல்லது தான். ரெண்டுக்கும் கிளைசி

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வாரண்ட் இல்லாமல் கைது செய்வது குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள்.
2: வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போலீஸ் உங்களை வாரண்ட் இல்லாம கைது செய்யலாமா, புது சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். ஒருத்தர் வந்து திருடுறாரு, திருட்டு வழக்குல வந்து போலீஸ் வந்து கைது செய்யறாங்க. அப்போ அவர் வந்து என்னையும் கைது செய்யறீங்க அப்படின்னு வந்து கேக்குறாரு. அப்போ போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நேத்து வந்து நீ திருடினதை வந்து நாங்க சிசிடிவி கேமரால கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல வந்து தண்டனை, அதனால உனக்கு வந்து வாரண்ட் உங்களை கைது செய்ய வந்து ஆணை தேவையில்லை.
3: சில பேர் வந்து குற்றச்செயல்களெல்லாம் ஈடுபட்டு சில பேர் வந்து பிரிசன்ல, அதாவது ஜெயில வந்து இருந்து வருவாங்க. அவங்களுக்கான வழக்கு வந்து நீதிமன்றத்துல வந்து தீர்ப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. தீர்ப்புக்கு அப்புறம் வந்து விசாரணையெல்லாம் எடுத்து முடிஞ்சு அவங்க சில பேருக்கு வந்து ஒரு வழக்கு மட்டும் இருக்காது, பல வழக்குகள் வந்து அவங்க சிக்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பல வழக்குகள்ல வந்து ஒரு சில வழக்குகள் வந்து அடுத்தடுத்து தீர்ப்பு கொடுத்து அவங்க வந்து தண்டனையை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்புரையில வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா அந்த மாதிரி கன்விக்ஷன் கேசஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு சில பேருக்கு வந்து 7 வருஷம் ஜெயிலு, 5 வருஷம் ஜெயிலு, 2 வருஷம் ஜெயிலு, 10 வருஷம் ஜெயிலு அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்து திருப்புரை எழுதியிருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்துல வந்து எனக்கு வந்து ஒரு 4 கேஸ் இருக்கு, 5 கேஸ் இருக்கு, 5 கேஸ்ல வந்து இதுக்கு ஒரு 2 வருஷம், அதுக்கு ஒரு 3 வருஷம், அதுக்கு ஒரு 7 வருஷம், அதுக்கு ஒரு 10 வருஷம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் இருக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த தண்டனை காலம் அதிகபட்ச தண்டனை காலத்திலயே வந்து அந்த எல்லாமே வந்து ஒன்னா வந்து சேர்ந்துரும். அப்போ அப்படி இருக்கும்போது சிறைவாசிகள் வந்து பல நேரங்கள்ல வந்து அதிகப்படியான நாட்கள் வந்து சிறையில வந்து கழிக்கிறதுதான விஷயங்கள் வந்து இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், நான் வந்து இப்போ என்னோட தண்டனை காலம் வந்து முடிஞ்சு நான் இன்னும் அதிகமா வந்து நான் காவல் ஏற்புலதான் வந்து இருக்கிறேன், கஸ்டடியில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை என்ன பண்ணலாம், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா என் தண்டனை காலம் வந்து முடிஞ்சும் உள்ள இருந்தா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போறேன். தண்டனை காலம் முடிஞ்சும் வந்து உள்ள இருக்காங்க அப்படின்னு சொன்னா, உடனடியா வந்து மேல் நீதிமன்றத்துல வந்து மனு தாக்கல் செஞ்சு வந்து உங்க இந்த மாதிரி தண்டனை காலம் வந்து இவ்வளோ, இந்த 3ஓ 4ஓ எத்தனை கேஸ் வாங்கியிருக்கீங்களோ அந்த காலகட்டம் வந்து நான் சிறையில தான் இருந்திருக்கேன், ஸோ என் காலகட்டம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வழக்கறிஞர் மூலமோ இல்லை வந்து நீங்க வந்து மனு தாக்கல் செய்யலாம். அது மனு தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் வந்து ஃபைலுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து இத்தனை நாட்கள் வந்து நீங்க கழிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்கரண்ட்னு சொல்லுவாங்க, பரிசீலனை செஞ்சு கண்டிப்பா நீதிமன்றம் மூலம் வந்து உங்க தண்டனை காலம் எத்தனை நாள் வந்து நீங்க சிறையில வந்து அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கறத பரிசீலனை செஞ்சுட்டு நீங்க வந்து காவல் இருப்புல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். இன்னும் அதிகமா தண்டனை காலம் வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க நம்ம சொந்தக்காரங்களோ நண்பர்களோ இல்ல யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆனா வந்து அவங்களுக்கே தெரியாம வந்து தன்னோட தண்டனை காலத்தை வந்து அதிகப்படியா வந்து அனுபவிச்சிருக்கு. முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே போலீஸே சொல்லிடுவாங்க, இத்தனை நாள் தான் இருக்கணும், இவ்வளவு நாள் தான் இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வந்து அதிகப்படியான நாட்கள் வந்து நான் வந்து இருக்கேன், ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல, எப்படி வந்து நம்ம அணுகணும், யார அணுகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீதிமன்றம் மூலமா நம்ம வந்து மனு தாக்கல் செஞ்சு ஃபர்தரா வந்து அதன் மேல வந்து நம்ம விசாரணையை செஞ்சு கண்டிப்பா வந்து நம்மளுக்கு இதுக்கான ரெமெடி வந்து கட்டாயமா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். உடனடியா வந்து சரி ஜெயிலே இருந்து நம்ம தண்டனை காலத்தை வந்து உள்ளே இருந்து கழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அப்படி வேண்டியது இல்லை, தாராளமா வந்து நம்ம நீதிமன்றத்து மூலமா வந்து மனு தாக்கல் செஞ்சோம்னா கண்டிப்பா இதுக்கான தீர்வு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
0: சட்டமறிவோம்.
1: இதுவரை வாரண்ட் இல்லாமல் கைது செய்வது குறித்த தகவல்கள் வழங்கின

0: யார்? வழக்கறிஞர் எஸ். சுசன்னா அவர்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள் தொடரும். சென்னையிலிருந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே சமஹிட்டு.

வணக்க ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து புதுதில்லி வந்தடைந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன் மற்றும் இத்தாலி நாடுகளில் அவர் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் அந்நாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்கிடையே தமது இத்தாலி பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பல்வேறு துறைகள் குறித்து தாம் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவு மேம்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 2 சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 6 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு ஜஹாங்கிர்கான் இத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார். எனினும் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்ததால் அவரது பெயரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. பிஜேபி சார்பில் திரு திபாங்ஷு பாண்டாவும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அப்துல் ரசாக் முல்லாவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சம்போநாத் குர்மியும் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவு நடைபெறும் 285 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினார். இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய நிதியமைச்சரும் அமெரிக்க தூதரும் இருநாட்டு பொருளாதாரம் மற்றும் நிதி கூட்டாண்மை, முதலீட்டு வாய்ப்புகள், இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மெட்டா, கூகுள், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பான தவறான தகவல்கள் இத்தளங்களில் இடம்பெறுவது கவலை அளிப்பதாக கூறிய அவர் அதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முக்கிய தேர்வுகளுக்கு முன்னதாக பல சமூக ஊடகங்கள் போலி வினாத்தாள் கசிவு தொடர்பான தகவல்களை சரிபார்க்காமல் வெளியிடுவதாக அவர் கூறியுள்ளார். இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் இதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினார். அடுத்த மாதம் நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையை சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடஸ் தலைமையிலான உயர்நிலை குழு இன்று முதல் 3 நாள் இந்தியாவில் பயணம் மேற்கொள்கின்றனர். சைப்ரஸ் அதிபர் நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். 30 உறுப்பினர்களில் 29 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு என் ஆர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35 ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1991 ஆண்டு இதே நாளில் தீவிரவாத செயல்களால் அவர் கொல்லப்பட்டதையடுத்து தீவிரவாத எதிர்ப்பு தினமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிரவாத ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அது இன்னும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே எபோலா வைரஸால் காங்கோவில் 139 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 600 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கூறியுள்ளார். ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கோவில் 51 பேருக்கும் உகாண்டாவில் 2 பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வைரஸ் பாதிப்பால் பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்ட நிலையில் அது பெருந்தொற்றாக மாறவில்லை என்றும் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் சட்டப்பேரவையின் முதலாவது அமர்வு இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவையின் முதல் நாள் நடவடிக்கைகள் பேரவையின் இடைக்கால தலைவரின் அறிவிப்புடன் தொடங்குகிறது. பேரவையின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபியின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சந்திரமோகன் பட்டோவாரி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தலும் நடைபெறவுள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் அப்துல் நாசர் அல் ஷாலி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கு இடையே விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் மூலம் இது சாத்தியமானதாக கூறினார். இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அடுத்த 6 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இருதரப்பு வர்த்தகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 2022 ஆண்டு முதல் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளை வலுவடைய செய்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் குறிப்பிட்டார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4 மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் குஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோலடித்தனர். 4 போட்டிகளைக் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றி நிலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35 ஆண்டு நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக

கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக இரண்டு வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

நிலையத்தில் நேரம் சரியாக 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. குட் மார்னிங் நீல் கிரேஸ்.

0: சுறுசுறுப்பா எந்திரிச்சு வேலையை தொடங்கின எல்லாத்துக்கும் நம்ம நிலையத்தின் சார்பில் ஒரு சூப்பரான காலை வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியில இணைற நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. கஷ்டமே வந்தாலும் கலங்க மாட்டோங்க, நஷ்டமே வந்தாலும் நடுங்க மாட்டோம் அப்படின்னு இன்னுமே தூங்கிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து குட் மார்னிங் சொல்லி இந்த நிகழ்ச்சியை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக எந்திரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சூப்பரான ஒரு பாடலோடு வந்திருக்கோம். உத்தம புத்திரன் படத்துலேருந்து அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.
1: Yo mama, you know how me nerdy kiss on the dance floor, baby.

சூப்பரான ஒரு பாடலோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியை. விஜய் ஆண்டனி, எம்சி ஜாஸ், ஜானகி ஐயர் இணைந்து பாடிய அந்த பாடல் உத்தமர புத்திரன் படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. 7:31 ஆயிடுச்சுங்க. குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில இனி அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: கோபப்படத்திற்காக ஒழித்தது அந்த பாடல். திப்பு, சயேந்திரா, பிலீப், ஹரிச்சரண், கிரிஷ் ஆகியோர் இணைந்து பாடியது அந்த பாடல்.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம்

நகை வேழம்பர் படிகளில் இறங்கி கீழே வந்து தனியாக நின்று கொண்டிருந்த பெருநிதி செல்வருக்கு எதிரே கம்பீரமாக நடந்து கொண்டே பேசினார். இந்த மாளிகையில் இதே சூழ்நிலையில் நின்று உங்களோடு பேச எனக்கு விருப்பமில்லை. இருவருமே ஒருவர் மேல் மற்றவருக்கு இருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டோம். நீங்கள் என்னை கொல்லவும் துணிந்து விட்டீர்கள் என்பது எனக்கே புரிந்துவிட்டது. இனிமேலும் நான் உங்களை நம்ப வேண்டுமானால் நாம் நம்முடைய நம்பிக்கைகள் பிறந்து வளர்ந்த இடத்திற்கு போக வேண்டும். நீங்கள் இனிமேல் என்னை நம்புவீர்களா என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு சோதனை போல் உங்களை இப்போது அழைக்கிறேன். பூம்புகார் நகரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கி கிடக்கிற இந்த நேரத்தில் எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லாமல் தனியாக என்னோடு நீங்கள் வர வேண்டும். தேரிலோ குதிரையிலோ வரக்கூடாது. என்னை போல் நடந்து வர வேண்டும். எங்கே வர வேண்டும்? எதற்காக வர வேண்டும்? வேண்டியதை இங்கேயே பேசலாமே. நாம் இருவரும் தனியாகத்தானே இருக்கிறோம். முடியாது. இது உங்களுடைய எல்லை. இங்கே நான் எந்த வினாடியும் துன்புறுத்தப்படலாம். இன்னும் உங்கள் மேல் பழைய நம்பிக்கை எனக்கு திரும்பவில்லை. அந்த நம்பிக்கை திரும்புவதும் திரும்பாததும் நீங்கள் என்னை நம்புகிறீர்களா இல்லையா என்பதை பொறுத்தது. நான் உங்களை நம்புகிறேன் என்பதை மீண்டும் எப்படி நிரூபிக்க முடியும்? ஏன் முடியாது? என் அழ

இப்புக்கு இணங்கினாலே என்னை நம்புவதை ஒப்புக்கொண்டார் போலதானே? ஒப்புக்கொள்கிறேன் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் நகைவேழம்பரே. இந்த நள்ளிரவில் ஒரு துணையும் இன்றி வெறுங்கையனாக உங்களோடு வந்தால் நீங்கள் தனிமையில் என்னிடம் எப்படி நடந்து கொள்வீர்களோ என்று நான் சந்தேகப்பட இடமிருக்கிறதல்லவா? சந்தேகத்துக்கு இடமிருப்பதைப் போலவே சந்தேகத்தை போக்கிக் கொள்ளவும் இடமிருக்கிறது. சற்று முன் நான் எந்த நிலையில் இருந்தேன் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களையெல்லாம் கூண்டோடு யமபுரிக்கு அனுப்பும் வாய்ப்பு என் கைகளில் இருந்தது. ஏன் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை? அதுதான் போகட்டும். இப்போது இந்த வினாடியில் கூட நீங்கள் தன்னந்தனியாகத்தான் என் எதிரில் நிற்கிறீர்கள். நான் உங்களை ஏன் விட்டு வைத்திருக்கிறேன்? நம்பிக்கையை உண்டாக்கிக் கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதை நீங்கள் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நான் பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம். அவநம்பிக்கை கொள்ளாமல் இருக்க வேண்டும். நம்பிக்கை வளர அதுவே போதும். பெருநிதிச் செல்வர் நகைவேழம்பரின் ஒற்றை கண்ணில் அந்த நம்பிக்கையை தேடுகிறவர் போல் அவரையே பார்த்து கொண்டு நின்றார். நகைவேழம்பர் அவருடைய சஞ்சலத்தைக் கண்டு சிரித்தார். நான் பழைய நாட்களில் நடிகன். முகத்திலும் கண்ணிலும் எந்த உணர்ச்சியின் சாயலையும் என்னால் மறைத்தும் மாற்றியும் காண்பிக்க செய்ய முடியும். என் முகத்தையும் கண்ணையும் பார்த்து நீங்கள் ஒன்றும் தெரிந்து கொண்டு விட முடியாது. என் மனத்தையும் நான் கூறிய சொற்களையும் நம்பினால் என்னோடு வாருங்கள். அவற்றிலும் நடிப்பிருக்க முடியாது என்பது என்ன நிச்சயம்? இப்படி வாதம் புரிந்தால் இதற்கு பதிலே சொல்ல முடியாது. மறுபடியும் முன்பு சொல்லியதையே திரும்பி சொல்கிறேன். நம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கு ஒரே வழி அவநம்பிக்கைப்படாமல் இருப்பதுதான். நெடுநேர தயக்கத்துக்கும் சிந்தனைக்கும் பின்பு பெருநிதிச் செல்வர் அந்த நடுநிசி பொழுதில் நகைவேழம்பருடனே தனியாக புறப்பட்டுச் சென்றார். நடந்து போகும்போது இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. ஒரு காலை சாய்த்து சாய்த்து நடக்க வேண்டியிருந்ததால் பெருநிதிச் செல்வர் வேகமாக நடக்க முடியாமல் திணறினார். எங்கே போகிறோம் என்பதே தெரியாமல் நகைவேழம்பரை பின்பற்றி நடப்பதனால் உண்டான பயம் வேறு அவர் மனதை குழப்பிக் கொண்டிருந்தது. அகநகர எல்லையை கடந்து காவிரி கடலோடு கடக்கும் இடத்தை நெருங்கி வந்திருந்தார்கள் அவர்கள். மக்கள் பழக்கமே இல்லாத இரவு நேரமாகையால் பகலில் இயற்கை அழகு பொலியும் அந்த இடம் இப்போது பயப்படுவதற்கு உரியதாய் இருந்தது. நதிக்கரை படுகையில் ஆள் நடந்தால் தோற்றம் மறைந்து போகிற உயரத்திற்கு நாணர்காடு புதர் மண்டி இருந்தது. பஞ்சு பூத்தது போல் வெண்மையான நீண்ட நாணர் பூங்கதிர்கள் இருளில் மங்கலாக தெரிந்தன. நாணர் புதரில் காற்று ஊடுருவுவதால் உண்டான சரசரப்பு ஓசையும் நீர் அலைகளின் சப்தமும் விட்டுவிட்டு ஒரே சுருதியில் கேட்கிற தவளை குரலும் சூழ்நிலையின் பயங்கரத்துக்கு துணை கூட்டின. ஊளையிட்டு கொண்டே நரிகள் புதரில் விழுந்தடித்துக் கொண்டு ஓடுகிற ஓசையும் நதி நீருடன் கரை சரிந்து தனியும் இடத்தில் நீர் நாய்கள் துள்ளும் சப்தமும் அவ்வப்போது எழுந்து அந்த பக்கமாக நடப்பவர்களுக்கு அச்சமூட்டிக் கொண்டிருந்தன.

நேர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆண்டுகால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

நேர்களே, அகில இந்திய வானொலி உதகமண்டலம் மற்றும் நீலகிரி மாவட்ட செஞ்சிலுவை சங்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச பொது மருத்துவம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் நாளை காலை 10:30 முதல் மாலை 4:30 மணி வரை உதகை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெறவுள்ளது. இதில் பொது மருத்துவம் பரிசோதனைகள், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் பரிசோதனை, மருத்துவர் ஆலோசனைகள் மற்றும் மருந்துகள் இலவசமாக வழங்கப்படும். அத்துடன் கண்பார்வை பரிசோதனை, கண்ணாடி எண் பரிசோதனை மற்றும் கண் ஆரோக்கியத்திற்கான ஆலோசனைகளும் வழங்கப்படவுள்ளன. இம்முகாமில் நேயர்கள் பங்கேற்று தங்கள் ஆரோக்கியத்தை காத்திட அன்புடன் அழைக்கிறது உங்கள் உதகை வானொலி. நேரம் 7:45 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. குட் மார்னிங் நீல்கிரீஸ்.

0: மங்காத்த படத்திற்காக கார்த்திக், விஜய், யேசுதாஸ், அனுஷா ஆகியோர் இணைந்து பாடியது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 7:50. குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

ഞാന് അമുതം. வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி சுதா அவர்கள்.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகாபாரத போர் முடிந்த பிறகு யுதிஷ்டரை பார்த்து பீஷ்மர் தொடர்கிறார், நடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீதான் காரணம் என்று எப்படி சொல்கிறாய்? இவ்வுலகில் நடக்கிற செயல்களுக்கு யார் காரணம் என்பது நுட்பமான செய்தியாகும். அப்படியிருக்க நானே காரணம் என்று கூறுவது சரியல்ல. போர்க்களத்தில் ஏராளமானவர்கள் மாண்டதற்கு நீயோ துரியோதனனோ காரணமல்ல, காலத்தின் செயல் என்று தெளிவாயாக என்று பீஷ்மர் கூறினார். தர்மபுத்திரரும் துயரம் நீங்கினான். ஊழ்வினை, முயற்சி இவற்றில் எது சிறந்தது என்று தர்மபுத்திரனின் வினாவுக்கு பீஷ்மர் தரும் விடை, தர்மபுத்திரனே, இதற்கும் ஒரு பழைய கதை உண்டு. ஊழ்வினை, மனித முயற்சி இரண்டில் சிறந்தது எது என முன்னவர் பெருமைமிக்க வசிஷ்டர் பிரம்மதேவரை நோக்கி வினவினார். அதற்கு பிரம்மதேவர், வித்திலிருந்து முளை முளைக்கிறது, முளையிலிருந்து இலை, அதிலிருந்து காம்பு, பின் கிளை, அதிலிருந்து மலர், மலரிலிருந்து கனி, கனியிலிருந்து வித்து, வித்திலிருந்து மறுபடியும் உற்பத்தி ஏற்படுகிறது. வித்தியின்றி ஒன்றும் தோன்றுவதில்லை, வித்தின்றி கனியும் இல்லை. வித்திலிருந்து வித்து உண்டாகிறது. விதைப்பவன் எத்தகைய விதையை விதைக்கிறானோ அவ்விதமான பலனை அடைகிறான். அதுபோல நல்வினை தீவினைக்கேற்ப பலனை மனிதன் பெறுகின்றான். நிலமில்லாமல் விதைக்கும் விதை பயன் தராது. அதுபோன்று முயற்சி இல்லாத ஊழ்வினையும் பயன் தருவது இல்லை. அதாவது செய்வினை பூமியாகவும் ஊழ்வினை விதையாகவும் கருதப்படுகிறது. நல்வினையால் இன்பமும் தீவினையால் துன்பமும் ஏற்படுகின்றன. ஒரு செயலை முயற்சியுடன் செய்பவன் அதிர்ஷ்டத்தால் நோக்கப்பட்டு நன்மையடைகிறான். முயற்சி செய்யாதவன் மீது அதிர்ஷ்டம் தம் பார்வையை செலுத்துவதில்லை. செல்வம் முயற்சி இல்லாதவரிடம் ஒருபோதும் சேர்வதில்லை. தத்தம் செயல்களுக்கு பயன் இல்லையாயின் மக்கள் தெய்வத்தையே எதிர்பார்த்து கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருந்து விடுவர். அப்போது எல்லாம் வீணாகும். ஆனால் முயற்சிக்கு தெய்வம் கை கொடுத்து உதவுகிறது. முயற்சி இல்லையானால் தெய்வம் உதவி செய்யாது. எனவே தானே தனக்கு நண்பன், தானே தனக்கு பகைவன், தன் செயலுக்கு தானே சாட்சி. பெருமுயற்சியால் இன்னொரு சமயம் செயல் கைகூடும். மனம் என்பது தரமான விளைநிலம், எண்ணம் என்பது தரமான விதை. ஒரு நாளும் பொய்க்காது. தகுந்த சூழலும் சந்தர்ப்பமும் ஏற்படும்.

ஏற்படும்போது, தகுந்த மழையும் காற்றும் சூரிய வெளிச்சமும் உள்ளபோது விதை முளைப்பது போல் எண்ணங்கள் தோன்றி அதற்கேற்ப செயல்பட்டு மனிதன் நல்லது அல்லது தீய விளைவுகளை பெறுகிறான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கூறுவது இதனால்தான். இடுக்கண் வருங்கால் நகுக என்று வள்ளுவர் கூறியது இதனால்தான். எனது முன்வினையாலேயே தற்போது துன்பம் வந்தது என்று தெளிந்து அதை ஏற்று அனுபவிக்கும்போது அந்த பதிவு முற்றிலும் நிர்மூலமாகிவிடுகிறது. மாத்திரமல்ல, இனி பிறர்க்கோ தனக்கோ துன்பம் தராமல் வாழும் உயர்ந்த பண்பும் உருவாகிறது. கதைகள் மூலம் தத்துவத்தை பீஷ்மர் விளக்கிக் கொண்டே இருந்தார். பெரும் காட்டில் ஆத்மா அகப்பட்டிருக்கிறது. பிறப்பு இறப்பு என்னும் சம்சாரத்தை அறிவு என்னும் கத்தியால் வெட்டிவிட்டு செல்பவனே அறிவுள்ளவன், அவன் நேசமுள்ளவன் என்பது இறைவனின் உறுதிமொழி. மூடர்கள், தீய நடத்தையுள்ளவர், தர்மங்களை அழிப்பவர் ஆகிய நேசர்கள் அசுரப்பிறவி பெற்று நரகத்தில் வீழ்கின்றனர் என்று கூறுகிறார். நான் என்ற சப்தமானது அகங்காரத்தை பற்றியதாகும், ஆத்மா பொருளை பற்றியது அன்று. குணங்களுடன் பொருளை அறிவிக்கும் திறமையுள்ள சப்தங்கள் ஆத்ம பொருளை பற்றியவைகள் அல்ல. இந்த இரண்டில் அகங்காரம் என்பது எது? ஆத்மா என்பது மண்ணால் செய்யப்பட்ட பொருளில் எவ்விதம் உருவத்தன்மை இருக்கிறதோ அவ்விதம் இந்த ஆத்மாவில் அகங்காரம் என்னும் பொருள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. சிந்தைக்கு எட்டாமல் பொருளாகும் நீ, நான், இது என்பவையெல்லாம் நம்மால் கற்பிக்கப்பட்டவை. எனவே சப்தங்கள் ஆத்மாவில் பற்றுள்ளவைகள் அல்ல என்பதில் மாறுபாடு இல்லை. ஆகையால் எல்லா விதத்திலும் மனதுடன் கூடிய வாக்குகள் ஆத்மாவில் இல்லை. ஆத்மாவை பற்றிய காரியமும் இருக்கிறது, காரியமும் எப்போதும் ஆத்மாவில் பற்றுள்ளது அன்று. பரிசுத்தமான அந்த பரபிரம்மமானது உபமானம் இல்லாத பொருள், அதனால் அறிவிக்கக்கூடியதும் அன்று, காணப்படுவதும் அன்று, ஆனாலும் காணப்படுகிறது. இதுவே என் கருத்து என்று கூறினார். காற்றை பொருள்களின் அசைவாலும் உடல் உணர்ச்சியாலும் அறிகின்றனர். அதிலுள்ள மனதை முகர்ந்து பார்த்து அதிலுள்ள மனத்தை முகர்ந்து பார்த்து அறிகின்றான். வானின் அழகு, இருள், மேகக்கூட்டங்கள், நட்சத்திரங்கள் இவற்றை கண்ணால் கண்டு அறிகிறான். ஆனால் ஆகாயம் காணப்படுவதில்லை. அந்த பரமாத்மா தெய்வமாக இருக்கிறார். எங்கும் நிறைந்த பரமாத்மாவை கண்ணாலும் மனதாலும் வேறு கருவிகளாலும் அறிய முடியாது. வாக்காலும் சொல்லக்கூடியவர் அல்லது நுட்பமான அறிவால் மட்டுமே உணரக்கூடியவர். பிரபஞ்சம் முழுவதும் அந்த பரமாத்மாவிடம் நிலை பெற்றிருக்கிறது. அது ஆணுமன்று பெண்ணுமன்று அலியுமன்று, அது ஞானம் ஒன்றையே உருவமாக கொண்டது. தண்ணீரை குடிப்பவன் திருப்தி அடைவது போல பரமாத்மாவை அறிவிக்கும் வேத வாக்கியங்களை தெரிந்து கொண்டு திருப்தி அடைகிறான். எல்லா அறிவையும் அடைகிறான். அறிவின் மூலம் ஆத்மசுகம் பெருகும். பரமாத்மாவால் உலகமே நிறைந்திருக்கிறது. ஆத்ம ஞானம் என்பதே இவ்வளவுதான். வேற்றுமையானது அஞ்ஞானத்தால் அகங்காரத்தால் உண்டாகிறது என்று கூறினார். துறவு என்பது அனைத்தையும் வெறுத்து ஒதுக்குவது அல்ல. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. அளவோடும் முறையோடும் அனைத்தையும் உறவு கொள்வது. அகலாது அணுகாது தீக்காய்வார்போல் வாழ வேண்டும். தீயின் மிக அருகில் சென்றால் சுட்டுவிடும். தீயுக்கு அதிக தூரமாக நின்றால் தேவைக்கு வெப்பம் கிட்டாது. எவ்வளவு தூரத்தில் நின்றால் இதமான சூடு கிட்டுமோ அங்கு நிற்க வேண்டும். அதுபோல் உலகியல் பொருட்களை தூய்க்கும் போது எந்த அளவு எடுத்துக்கொண்டால் நன்மையோ அந்த அளவிற்கு தூய்க்கலாம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகிவிடும். தத்துவ ஞானம் பெறுவதால் உலகியல் விஷயங்களை பற்றிய தெளிவு கிட்டும். அதை கொண்டு உள்ளதை உணர்ந்து நல்லதை செய்து அல்லதை விட வேண்டும். உடலுக்கும் உயிருக்கும் இடையே இனிமை காக்க வேண்டும். உயிருக்கும் மனதுக்கும் இடையே இனிமை காக்க வேண்டும். மனதுக்கும் அறிவுக்கும் இடையே இனிமை காக்க வேண்டும். சமுதாயத்தோடும் இயற்கையோடும் தொடர்பு கொள்ளும் பொழுது இனிமை கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தத் பிளஸ் தவம். வடமொழியில் தத் என்றால் மெய்ப்பொருள், துவம் என்றால் நீ. மெய்ப்பொருளே நீயாகவும் இருக்கிறது என்றும் நானாக இருப்பதும் அதுவே என்பதே அகம் பிரம்மாஸ்மி என்ற பேருரைகள். பேரறிவாகவும் பேராற்றலாகவும் காலமாகவும் உள்ள இருப்பே தன்மாற்றமடைந்து பலவாய் பரிணமித்து இயல்பாக எழும் ஊக்கத்தால் தேவைக்கேற்ப பல்கி பெருகி

0: உருமாறி மகாபிரபஞ்சமாய் பிரம்மாண்டமாய் வியாபித்து நிற்கிறது. இதையே அயனாம்சம் பிரம்மம் என்றார்கள். தன்மை மாறாது அனைத்தையும் துல்லியமாய் இயக்கிக் கொண்டிருக்கும் பேராற்றலையும் பேரறிவையும் பிரஜானம் பிரம்மம் என்றார்கள். இப்பரந்த அறிவை பெற்றுக்கொள்வதால் தாமரையிலை நீரில் வாழ்தல் போல் இவ்வுலகத்தில் வாழ்ந்தாலும் இன்ப துன்ப சுழலில் சிக்கிக் கொள்ளாமல் அமைதியாக வாழலாம். இந்த நிறைவேற்று நிலையே மானுடம் வென்றது என்கிறோம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

குட் மார்னிங் நில்கிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் அமைதியின் தூதர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: அமைதியின் தூதுவர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை. வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள்.
1: அரசியல் அதிகாரத்தை ஒரு பொறுப்பாக மட்டுமே பார்த்து இந்தியாவின் எதிர்காலத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு உன்னத மனிதர், நாட்டை நவீனமயமாக்கவும் 21ஆம் நூற்றாண்டுக்கு தயார்படுத்தவும் கணினி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு அடித்தளம் அமைத்து உள்நாட்டில் அமைதியை நிலைநாட்டிய நல்லிணக்க நாயகர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தினம் இன்று. இன்றைய தினமானது பயங்கரவாத எதிர்ப்பு தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. பயங்கரவாதம் மற்றும் வன்முறையின் அபாயங்களை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அமைதியை மேம்படுத்துவது மற்றும் தேசிய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் சக்திகளுக்கு எதிராக ஒன்றுபட்ட நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது ஆகியவற்றை இந்நாள் நோக்கமாக கொண்டுள்ளது. மனிதர்களுக்குள் பாகுபாடற்ற அன்பு பாராட்டுவது, ஜாதி மத மொழி எல்லைகளை கடந்து நாம் அனைவரும் ஒருதாய் மக்கள் என்ற உணர்வோடு வாழ்வதுதான் நல்லிணக்கம். இந்த உன்னத பண்பை தன் வாழ்நாள் முழுவதும் போற்றி வளர்த்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள். 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20 அன்று மும்பையில் பாரம்பரியமிக்க நேரு குடும்பத்தில் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் ஃபெரோஸ் காந்தி ஆகியோரின் மூத்த மகனாக பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை டெஹ்ராடூனில் உள்ள புகழ்பெற்ற டூன் பள்ளியில் முடித்த அவர் பின்னர் லண்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரி மற்றும் இம்பீரியல் கல்லூரியில் இயந்திர பொறியியல் பயின்றார். அறிவியல் பூர்வமாக

அவரது தம்பி சஞ்சய் காந்தியின் எதிர்பாராத மறைவுக்கு பிறகு தாயாருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் 1981 அமேதி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு முதலாக நாடாளுமன்ற உறுப்பினரானார். அரசியல் சூழ்நிலைகள் அவரை விரும்பியோ விரும்பாமலோ பொது வாழ்விற்குள் இழுத்து வந்தன. 1984 அக்டோபர் 31 மேனாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் மறைவுக்கு பிறகு தேசத்தை கட்டிக்காக்கும் பொறுப்பு ராஜீவ்காந்தி அவர்களின் தோள்களில் விழுந்தது. தனது 40வது வயதில் இந்தியாவின் மிக இளம் வயது பிரதமராக பொறுப்பேற்றார். இந்தியாவின் இன்றைய தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு அடித்தளமிட்டவர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஆவார்கள். 1980களிலேயே இந்தியாவின் எதிர்காலம் கணினியிலும் தொலைத்தொடர்பிலும் தான் உள்ளது என்பதை அவர் தீர்க்க தரிசனமாக உணர்ந்திருந்தார். அக்காலத்தில் கணினியை கொண்டு வந்தால் வேலைவாய்ப்புகள் பறிபோகும் என்ற பலர் விமர்சித்த போதிலும் தொழில்நுட்பமே ஏழைகளின் முன்னேற்றத்திற்கான கருவி என்று கூறி ஷாம் பிட்ரோடா போன்ற வல்லுநர்களின் உதவியோடு தொலைத்தொடர்பு மற்றும் கணினி புரட்சியை ஏற்படுத்தினார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு புதிய உயிர் கொடுக்கும் வகையில் 3 பஞ்சாயத்து ராஜ்ய முறையை கொண்டுவர சட்ட வடிவமைப்பு செய்தார். இதன் மூலம் கிராம பஞ்சாயத்துகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகளாக மாற வழிவகை செய்யப்பட்டது. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்கினார். இதன் விளைவாக இந்தியாவின் கிராமப்புறங்களில் லட்சக்கணக்கான பெண் தலைவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக உருவெடுத்து சமூக மாற்றத்திற்கு வித்திட்டனர். இந்தியாவின் மனிதவளத்தை மேம்படுத்த கல்வியே மிக சிறந்த ஆயுதம் என்பதை உணர்ந்து 1986 தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தினார். கல்வித்துறையை நவீனமயமாக்குவதும் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைப்பதும் இதன் நோக்கமாக இருந்தது. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற போது பஞ்சாப், அசாம், மிசோரம் போன்ற மாநிலங்களில் உள்நாட்டு கலவரங்களும் தீவிரவாத போக்குகளும் உச்சத்தில் இருந்தன. வன்முறையால் எதையும் சாதிக்க முடியாது, பேச்சுவார்த்தை மூலமே அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று அவர் உறுதியாக நம்பினார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மோதல்களுக்கு தீர்வு காண அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். அசாமில் சட்டவிரோத குடியேற்றத்தை காரணமாக கொண்டு 6 தொடர் போராட்டம் நடைபெற்று வந்தது. 1985 August 15 அனைத்து அசாம் மாணவர் சங்கம் மற்றும் அசாம் கணசங்கிராம் பர்ஷத் அமைப்புகளுடன் மத்திய அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி அசாம் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனால் வடகிழக்கு மாநிலங்களில் ஜனநாயகம் மற்றும் அமைதி திரும்பியது. வடகிழக்கு இந்தியாவின் மிக வெற்றிகரமான அமைதி ஒப்பந்தமாக கருதப்படுவது மிசோரம் அமைதி ஒப்பந்தமாகும். இது June 30, 1986 கையெழுத்தானது. மிசோ தேசிய முன்னணி தலைவர் லால் தெங்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கிளர்ச்சியாளர்கள் தங்கள் ஆயுதங்களை அரசிடம் ஒப்படைத்தனர். 1987 மிசோரமிற்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டு அமைதியான முறையில் தேர்தல்கள் நடத்தப்பட்டது. இந்திரா காந்தி அவர்களின் மறைவிற்கு பிறகு பஞ்சாபில் நிலவிய கடுமையான கொந்தளிப்பை தணிக்க தொடர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு July 24, 1985 ராஜீவ்காந்தி அவர்களும் சிரோன்மணி அகாலிதளத்தின் தலைவர் ஹர்ஷந்த் சிங் லோங்கோவால் அவர்களும் பஞ்சாப் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். சண்டிகரை பஞ்சாபின் தலைநகராக மாற்றுவது கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு மற்றும் அண்டை மாநில நதிநீர் பகிர்வு பிரச்சினைகளை தீர்க்க நடுவர் மன்றம் அமைப்பது என பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு பஞ்சாபில் மீண்டும் ஜனநாயகம் மலர வழிவகை செய்யப்பட்டது. தன் அரசியல் லாபங்களை கருதாமல் நாட்டின் ஒருமைப்பாடே முக்கியம் என்று கருதி இந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தங்களை

அவர் நிறைவேற்றினார். இந்தியாவின் வளர்ச்சி என்பது அதன் அண்டை நாடுகளின் அமைதியோடும் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை ராஜீவ்காந்தி அவர்கள் அறிந்திருந்தார். இலங்கையில் நிலவிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் ரீதியான தீர்வு காணவும் அங்குள்ள தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் 1987 இலங்கை அதிபர் இணைந்து இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். உலக அரங்கில் அணு ஆயுத போட்டியை குறைக்கவும் முழுமையான அணு ஆயுத ஒழிப்பை வலியுறுத்தியும் ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் ஆற்றிய உரைகள் அவரை ஒரு உலகளாவிய அமைதி தூதராக நிலைநிறுத்தின. ராஜீவ்காந்தி அவர்கள் எப்போதுமே மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அச்சுறுத்தல்கள் மற்றும் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் எளிய மக்களிடம் நேரடியாக சென்று கைகுலுக்குவதையும் அவர்களின் குறைகளை கேட்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். அமைதிக்காக அவர் எடுத்த முயற்சிகளை அவரது இறப்பிற்கு காரணமாக அமைந்தது. தனது 47 வயதிலேயே இந்திய தேசத்தின் ஒற்றுமைக்காகவும் நல்லிணக்கத்திற்காகவும் தன் இன்னுயிரை தியாகம் செய்தார். அவரது அரும்பெரும் சேவையை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது. நல்லிணக்க நாயகர் ராஜீவ்காந்தி அவர்கள் இன்று நம்மிடையே மறைந்திருக்கலாம். ஆனால் அவர் விதைத்த டிஜிட்டல் இந்தியாவின் கனவுகளும் அவர் போற்றிய மதசார்பற்ற நல்லிணக்க சிந்தனைகளும் என்றும் அழியாதவை. ஜாதி, மத, மொழி பூசல்களால் தேசம் பிரிக்கப்படக்கூடாது. அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றை அடையாளத்தின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்பதே நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும்.

அமைதியின் தூதுவர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமித்ரா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: U.S. Secretary of State Marco Rubio has said that he's looking forward to celebrating America's 250th birthday with partners in India. In a video message shared ahead of his visit, Mr. Rubio said that India is the world's largest democracy and U.S. is world's oldest, so the U.S. looks forward to celebrating it together. U.S. Embassy in India also shared the video. President of Cyprus Nikos Christodoulidis, along with a high-level delegation, arrived in Mumbai last evening on a four-day official visit to India. In a social media post, spokesperson of the Ministry of External Affairs, Ranadhir Jaiswal, said, President Christodoulidis' visit highlights the growing momentum of India-Cyprus partnership, and both the nations share time-tested and close relations rooted in shared values and strong people-to-people ties. The state visit comes at a moment when Cyprus holds the presidency of the Council of the European Union. Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay will expand his cabinet today. Rajesh Kumar, leader of Congress Legislature Party, and P. Vishwanathan, Melur MLA, will be inducted into the cabinet. This is the first time after 1967 that the Congress members will join the state cabinet. In IPL cricket, Kolkata Knight Riders defeated Mumbai Indians by 4 wickets at their home ground, Eden Gardens, last night to keep playoff hopes alive. Chasing a target of 148 runs in a rain-affected match, Kolkata Knight Riders overhauled the target with 4 wickets in hand and 7 balls to go. Manish Pandey scored highest 45 runs, while Raman Powell contributed 40 runs in the chase. In today's fixture, Gujarat Titans will take on Chennai Super Kings at the Narendra Modi Stadium in Ahmedabad at 7:30 p.m. Gujarat Titans have already qualified for the playoffs, while Chennai Super Kings are eyeing for the fourth spot in the points table. India Meteorological Department, IMD, has issued an orange alert for heatwave conditions today at places over Delhi, Haryana and Chandigarh. Heatwave conditions are also likely to prevail during the day over parts of Madhya Pradesh, Punjab, Uttar Pradesh and Vidarbha. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Saira. Prime Minister's visit to Italy is widely noticed by the press today, along with developments in US-Iran conflict. Hindustan Times writes, Rome-Delhi dial-up ties during Modi's Italy visit. The paper also carries a picture of Prime Minister Modi and his Italian counterpart Giorgia Meloni at the Colosseum, and a screen grab of the video widely circulated on social media where PM Meloni is thanking PM Modi for presenting her a bag of toffees, Melody, a play on their names. The video has been viewed over 11 million times. The Pioneer writes, PM Modi's Melody gift to his Italian counterpart sends internet into a frenzy. The Asian Age writes, after talks with Putin, Xi calls for immediate end to West Asia war. Hindustan Times headlines, talks in final lap, strikes if no deal, says Trump. Iran says conflict will expand beyond region if US resumes attacks. Financial Express headlines, RBI lines up $5 billion swap to aid liquidity. In the growing market of cosmetics, Central Drug Standard Control Organization has issued an advisory saying cosmetics can only be rubbed, sprayed or sprinkled on body. The newspaper headlines, No Cosmetic Job with Jabs, warns drug regulator. The Indian Express, in an exclusive, writes, Working in my own grave, how workers are training robots that may replace them. The news item writes about workers in factories who are asked to wear smart glasses throughout their day. The exercise reflects a growing global push by AI and robotics companies to gather what's called egocentric data, first-person recordings of human activity that can teach machines how people perform physical tasks. And finally, The Economic Times writes, Google rejigs iconic search box for AI era, adding Google is redesigning its iconic search box and adding new artificial intelligence coding tools in its first step to expand influence in the age of AI. And with that, it's back to you, Saira.
0: Thanks, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi successfully concludes his visit to Italy, marking final leg of his five-nation official tour. India and Italy to celebrate 2027 as Year of Culture and Tourism to strengthen dialogue between the two ancient civilizations. Centre ropes in major social media platforms to crack down on rumours and fake paper leak claims ahead of NEET UG re-examination. West Bengal government begins handing over land to BSF for barbed wire fencing along Indo-Bangladesh border. Re-polling begins in Falta Assembly constituency of West Bengal. And in IPL cricket, Kolkata Knight Riders beat Mumbai Indians by 4 wickets to keep their playoff hopes alive. And with that, we end the morning news. Have a great day.
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குநர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம்.
4: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இந்திய தேயிலை வாரியத்தின் சார்பாக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 21/5/2026 சர்வதேச தேயிலை தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச தேயிலை தின வாழ்த்துக்கள். முதன்முறையாக யுனைடெட் நேஷன்ஸின் கீழ் செயல்படும் FAO என்று சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் கடந்த 2020 May 21 சர்வதேச தேயிலை தினமாக அங்கீகரித்தது. அன்று முதல் வருடந்தோறும் சர்வதேச தேயிலை தினமானது May 21 கொண்டாடப்பட்டு வருகிறது. தேயிலையின் மகத்துவத்தை இவ்வுலகம் முழுவதும் உள்ள மனித சமுதாயம் அறிந்து கொள்ளும் வகையிலும் தேயிலை தொழில் சார்ந்த லட்சோப லட்ச விவசாயிகள், தேயிலை தூள் விற்போர், வாங்குவோர் மற்றும் ஏற்றுமதி செய்வோர் ஆகியோரின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த தேயிலை தினமானது FAO உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏறக்குறைய கடந்த 70 மேலாக இந்திய தேயிலை வாரியமானது தேயிலை தொழில் சார்ந்த அனைத்து பிரிவினருக்கும் ஓர் உயிர் நாடியாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த முறை 7வது தேயிலை வாரியம் சர்வதேச தேயிலை தினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறது. உண்மையில் தேயிலையானது பல வகையான மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய ஒரு மூலிகையாகும். இதில் உள்ள வைட்டமின்கள், தாதுக்கள், ஃப்ளேவனாய்டுகள் மற்றும் கேட்டகின்கள் நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு திறனை கொடுத்து பல்வேறு நோய்களிலிருந்து நம் உடலை பாதுகாக்க உதவுகிறது. இத்தகைய மருத்துவ குணம் கொண்ட தேநீரை ஒவ்வொருவரும் தனக்கே உரிதான பானையில் தயாரித்து பருகி வருகின்றனர். தேயிலையில் உள்ள அனைத்து மருத்துவ குணங்களையும் பெறுவதற்கு முறையான வகையில் தேநீர் தயாரிக்க வேண்டும். சிலருடைய சுய லாபத்திற்காக இந்த அற்புத மருத்துவ குணம் கொண்ட தேயிலையில் கலப்படம் செய்து நுகர்வோரின் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கின்றனர். எனவே தேயிலையின் தரத்தை அறிய நாம் பருகும் சாதாரண நீரில் ஒரு சிட்டிகை அளவிற்கு தேயிலை தூளை சேர்க்கும் பொழுது சாயம் பிரிந்தால் அது கலப்படம் செய்யப்பட்ட தூளாகும். தேயிலையின் இயற்கையான சாயம் கொதிக்க வைத்த நீரில் மட்டுமே இறங்க வேண்டும். இத்தகைய அற்புத பானத்தில் மகிமையை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்ல இந்திய தேயிலை வாரியமானது பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறது. இந்த சீர்மிகு தேயிலை தினத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்தேறி வருகிறது. இதன் ஒரு கட்டமாக விவசாயிகளுக்கு தேயிலையின் தரம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடந்த 18/5/2026 முதல் 1 காலத்திற்கு கருத்தரங்குகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து வருகிறது. தென்னிந்திய அளவில் நன்றாக செயல்படும் சுய உதவி குழுக்கள் மற்றும் தேயிலை விவசாய உற்பத்தி சங்கங்களை தேர்ந்தெடுத்து இந்த நாளில் அங்கீகாரம் அளித்து இந்திய தேயிலை வாரியம் ஊக்கப்படுத்தி வருகிறது. ஸ்பெஷல்டி என்று சொல்லக்கூடிய தனித்துவம் மிக்க தேயிலையை தயாரிக்கும் சிறு விவசாயிகள் தங்கள் தேயிலை தூளை காட்சிப்படுத்தி பொதுமக்களிடையே அதன் மருத்துவ குணங்களை விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பலதரப்பட்ட பொதுமக்களுக்கும் தேயிலையின் நற்குணங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேயிலை சம்பந்தமான வினாடி வினா, வண்ணம் தீட்டும் போட்டி, ஸ்லோகன் ரைட்டிங் போட்டி, தேநீர் தயாரிக்கும் போட்டி ஆகியவற்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் நுகர்வோருக்கு நல்ல தரமான தேநீர் பருகுவதை ஊக்கப்படுத்தும் வகையில் இன்று இலவச தேநீர் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் உழவர் உற்பத்தி சங்கங்களை சேர்ந்த சிறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்புற நடந்தேறி வருகிறது. மிக முக்கியமாக இத்தகைய நிகழ்ச்சிகளை இந்த நாள் மட்டுமல்லாமல் வருடம் முழுவதும் தேயிலை வாரியமானது வெவ்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த வருடத்தில் தேயிலை வாரியத்தின் குன்னூர் மண்டல அலுவலகம் வாயிலாக தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அந்த வகையில் சுமார் 25 லட்சம் அஞ்சலகத்துறை சிறு சேமிப்பு கணக்கு புத்தகங்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அந்தந்த பிராந்திய மொழிகளில் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இது மட்டுமல்லாமல் 1000+ மக்கள் பயன்பெறும் வகையில் தென்னிந்தியாவில் உள்ள பிரதான ரயில் நிலையங்கள், பயணிகள் பயணிக்கும் ரயில்கள் மற்றும் விமான நிலையங்களில் விழிப்புணர்வு விளம்பரங்கள் ஒளிபரப்பப்பட்டன. பெருநகரங்களில் விளம்பர பதாகங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குறைந்த நேரத்தில் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் செய்தித்தாள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக தென்னிந்தியா முழுவதும் தீயிலையின் தரம் குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டது. இளம் தலைமுறையை சார்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேயிலையின் மருத்துவ குணங்களை விளக்கி பல்வேறு வகையான தேயிலையை காட்சிப்படுத்தி தேயிலை தொழில் சார்ந்த வேலை வாய்ப்புகளையும் எடுத்துரைக்கும் வகையில் தென்னிந்தியா முழுவதும் சுமார் 120 பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் கருத்தரங்குகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு மாணவ சமுதாயத்திடம் ஏகோபித்த வரவேற்பை பெற்றது. மேலும் தெலங்கானா மாநிலத்தில் மாநில அளவில் நடைபெற்ற சிறந்த தேநீர் தயாரிக்கும் போட்டியையும், கேரள மாநிலத்தில் மாத்ருபூமி நாளிதழ் நடத்திய தேயிலை சார்ந்த கருத்தரங்கையும், ஊட்டி அல்ட்ரா என்று சொல்லக்கூடிய இந்திய மற்றும் வெளிநாட்டு சார்ந்த போட்டியாளர்கள் பங்கு பெற்ற மாரத்தான் ஓட்டத்தையும் இந்திய தேயிலை வாரியம் ஸ்பான்சர் செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தென்னிந்தியாவில் நடத்தப்பட்ட பிரத்யேகமான ட்ரேட் ஃபேர் மற்றும் பொருட்காட்சிகளிலும் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட தேயிலையை காட்சிப்படுத்தி அதன் மகத்துவம் எடுத்துரைக்கப்பட்டது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உலகிலேயே அதிக வாழ்நாளுடன் வாழக்கூடிய மக்களை கொண்ட நாடுகள் சீனா மற்றும் ஜப்பான். இதற்கு முழு முதல் காரணம் அவர்கள் தேநீர் அருந்தும் பழக்கம் உடையவர்கள் என்று கருதப்படுகிறது. இறுதியாக உங்கள் அனைவருக்கும் இந்திய தேயிலை வாரியத்தின் சார்பாக
5: நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச தேயிலை தின வாழ்த்துக்கள்.
4: தரமான தேநீரை அருந்தி வாழ்வை வளமாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
3: இதுவரை சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குநர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கிய உரை இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.

0: சுதா ரகுநாதன் குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் வாரணமாயிரம்.
1: வானொலிக்கு 90.
2: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
3: எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில 1978 வானொலியில நான் இங்க சேர்ந்தேன். சாமக்கோடாங்கி சங்கரலிங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்புல. உங்களுக்கு தெரியும், நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னா ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து குடுகுடுப்பை அடிச்சுட்டு காலையில வந்து அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல குறி சொல்றவர். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன்.
4: நல்ல காலம் பிறக்குது அம்மா தாய் மாரி மகமாயி மணிமந்திர சேகரிய ஆயி உமைய அகிலாண்டை ஈஸ்வரிய மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு இது ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்கு இது.
3: நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு காலையில அந்த வீட்டுல வந்து அந்த ஒலிக்கிறதுக்காகவே அதை நிறைய பேர் கேட்டாங்க.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி 90 வயதை கடக்கும் இந்த தருணத்துல நினைவுகளும் நவீனமும் என்ற தலைப்புல நேர்முகம் மேற்கொள்ள போறோம். இப்போ நம்மளோட இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா வினாடி வினா ஆசிரியர் TK பத்மநாபன் அவர்கள். சொல்லுங்க சார், ஆகாஷ்வாணிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன?
2: வணக்கம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய நிகழ்ச்சிகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை கேட்டிருப்பீங்க. நான் அதாவது என்ன சொல்லணும்னா, நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நாட்கள் நான் வானொலியோட தொடர்பு கொண்டிருக்கேன். நான் வந்து ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு மேலாக வினாடி வினா நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் குவிஸ், வானொலியினுடைய வரலாற்றை பற்றியே ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்திருக்கேன். இப்படி பல்வேறு வகையான சிறப்பு வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கேன். இப்போ சமீபமாக வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 9-10 மாதங்களாக ஏற்றத்தை நோக்கி அப்படின்ற ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலியமாக பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவரா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு உந்து சக்தியா என்னை ஊக்குவிச்சது. ஆரம்பத்திலிருந்து எனக்கு தொடர்ச்சியா நிகழ்ச்சிகள் கொடுத்து எல்லா துறைகளும் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து நான் இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு வானொலி தான் மிக மிக மிக பெரிய ஒரு அடித்தளமிட்டது. ஏன்னா வானொலின்றது வந்து எனக்கு வந்து என்னுடைய மனதுக்கு மிக மிக நெருக்கமான ஒன்று. அந்த வானொலியை கேட்காம என்னால் இருக்கவே முடியாது. எல்லா நிகழ்ச்சிகள், பாடல்கள், அதுக்கப்புறம் நாடகங்கள், செய்திகள், எந்த நிகழ்ச்சியுமே வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சிகள் தான். அதாவது இந்த ஒரு படைப்புகளையும் பார்க்கும்பொழுது நான் பிரமித்து போவேன். ஆல் இண்டியா ரேடியோனுடைய ஒரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்பொழுது, அதுவும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அந்த சினிமா பாடல்கள், அதாவது அப்போல்லாம் சினிமா பாடல்கள் வர்றதுக்கு முன்னாடி சினிமா பாடல்கள் முடிஞ்ச உடனே அந்த பாடலை இயற்றியது யாரு, பாடலுடைய இசையமைப்பாளர் யாரு, பாடலை பாடியது யாரு, எந்த படத்தில் வந்தது அப்படின்ற வந்து தகவல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் கேட்டு கேட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு திரை களஞ்சியமே என்னுடைய மனதில் பதிந்திருக்கு. நான் நிறைய திரைப்படம் பற்றிய வினாடி வினா நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு திரைப்பட பாடல்கள் பற்றி சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் என்னுடைய மனதில் அப்படியே டோட்டலாக பதிஞ்சு போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சே ஒரு திரைப்படங்கள் பற்றிய ஒரு வினாடி வினா, திரைப்பட பாடல்கள் பற்றிய ஒரு வினாடி வினாலாம் நடத்த முடிஞ்சதுன்னா அதுக்கெல்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோ தான் மிகப்பெரிய ஒரு காரணம். அதை தவிர திரைப்படங்கள் பற்றிய திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள் இந்த பேட்டிகள்லாம் ரொம்ப சுவையா இருக்கும். அது எந்த பேட்டியுமே ஓடுறதில்லை. ஏதாவது திரைப்படம் பற்றிய ஒரு பேட்டி வந்ததுன்னா உடனே அதை உட்கார்ந்து பொறுமையா கேட்பேன். அந்த நிகழ்ச்சிகள், அந்த அனுபவங்கள், அவங்க சொல்ற அனுபவங்கள் எல்லாம் அப்படியே மனசுல வந்து பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிருக்கும். எப்பயோ எந்த காலத்திலயோ கேட்ட நிகழ்ச்சி கூட இன்னுமே ஞாபகம் இருக்கும். அதுவும் பர்டிகுலர்லாம் பார்த்தா திரைப்படங்கள் பற்றிய நிகழ்ச்சிகள். அதை தவிர கிரிக்கெட், இந்த கிரிக்கெட்னுடைய கமெண்ட்ரி அப்படின்றது அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஸோ அதெல்லாம் ஒன்றையுமே விடுறதே இல்லை. அதுவும் அந்த 5 கிரிக்கெட் டெஸ்ட் நடக்கும் பொழுது அது பக்கத்திலேயே இருந்து கேட்போம். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஸோ வானொலின்றது என்னையும் வானொலியும் பிரிச்சே பார்க்க முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான். இந்த வானொலி 90 வயது நிரம்பியிருக்கு அப்படின்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் மிகவும் செழிப்போடு வாழ்ந்து மக்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்.
3: என் பேர் பிரதீக்ஷா. நான் வந்து நிறைய ரேடியோ கேட்டது கிடையாது. நம்ம பஸ்ல எல்லாம் போகும்போது நிறைய மியூசிக்ஸ் தான் கேட்போம், இல்ல மூவிஸ் பார்ப்போம். ஆனா நானும் மியூசிக் அந்த மூவிஸ் தான் பார்ப்பேன். மியூசிக் பார்க்கும்போது ஒரு ஆட், FM ரேடியோ ஆட் தான் பார்க்கும்போது திடீர்னு ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது என்னோட பஸ் டிராவலிங்ல தான். பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒன்னொன்னா நிறைய நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுல அப்பத்துல இருந்தே ரேடியோ ஓடிட்டே தான் இருக்கும். 24 hours ஒரு வீட்டுல ஓடும்னா எங்க வீட்டுல தாராளமா ஓடும் ரேடியோ மார்னிங் ஆரம்பிச்ச எல்லாத்துல இருந்து ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து பாட்டு முடிகிற வரைக்கும் ஓடும். வேலை செஞ்சா ரேடியோ, நடந்தா ரேடியோ, உட்காந்தா ரேடியோ, எல்லாமே எங்க வீட்டுல ரேடியோ தான். நானும் இதை பஸ்ல கேட்டு கேட்டு கேட்டு ஓகே நம்ம திருப்பி பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகே நானும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் காலேஜுக்கு வரும்போது டிவி பார்த்துட்டு வர டைம் போய் ரேடியோ பார்த்துட்டு வர டைம் மாறிடுச்சு எங்களுக்கு.

0: அந்த டைமில் டிவி, மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ரேடியோ மட்டும்தான். ஆனால் இப்போ திரும்பி பார்த்தா என்னென்னமோ வந்துருச்சு, டிவிலேருந்து மொபைல் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி நிறைய டிவைசஸ் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்குமே நம்ம அம்மா, அப்பா, பாட்டி எல்லாருமே கேட்கறது எல்லாமே ரேடியோ மட்டும்தான்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
2: என் பேர் ஹர்ஷா. நான் ஆக்சுவலா ரேடியோலாம் அவ்வளவு கேட்க மாட்டேன், எங்க அப்பா தான் ரொம்ப அதிகமா கேட்பாரு. நான் யோசிப்பேன், ஒரு 30 செகண்ட் ரீல கூட என்னால வந்து கரெக்டா பார்க்க முடியல, ஆனா அவ்வளவு பெரிய கிரிக்கெட் கமெண்ட்ரி, அப்புறமா அவ்வளவு பெரிய டிராமா, இதெல்லாம் வந்து அந்த ஜெனரேஷன்ல எப்படி கேட்டு இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாம் ரேடியோ பிடிக்கும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பா இருக்கும், என்ன கேட்கறது மட்டும் தானே அப்படின்ட்டு. ஆனா ரேடியோ கேட்கறது மட்டும் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கில், அப்புறமா அது எவ்வளவு பெரிய டேலண்ட்னு எனக்கு அப்ப புரியல. இப்ப வந்து ஒருத்தர் டீச்சர் வந்து கிளாஸ்ல எடுக்கிறாங்க நடக்கும். அப்பா சொல்லியிருக்காரு டிராமா இந்த மாதிரிலாம் பார்ப்பேன்ட்டு. அவரை கேட்டு வளரும் போது தான் இந்த ஜென்ரேஷனில் நம்ம பிறந்துட்டோமோ அதெல்லாம் பார்க்காம இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது தான் இப்போயும் ரேடியோலாம் இருக்குது, ஆனால் கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்குது. இந்த ரேடியோ ஸ்டார்ட் பண்ணி 90 இயர்ஸ் ஆச்சு, ஆனால் அந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறமா இந்த ஜென்ரேஷன் இன்னும் கேட்காம இருக்காங்க. நம்மளாம் இன்னும் நம்ம ரேடியோவை வந்து நிறைய கேட்க வைக்கணும்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
3: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்றாங்க. சோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பத்தி சொல்லணும்னு ஆசையா இருக்கு. நான் வந்து 90s கிட்ஸ் கிடையாது, நான் ஒரு 2K கிட்ஸ் தான். பட் என்னதான் நான் 2K கிட்ஸா இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்துல வந்து டிவி, போன் எதுவுமே இல்லாம நம்ம வாழ்ந்தோம்ல, அப்ப அந்த டைம்ல நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையில இருந்து நைட்டு எவ்வளவு நேரம் வரைக்கும்னால நம்ம நான் ஸ்டாப்பா வந்து ரேடியோல என்ன வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரீசென்ட் டேஸ்ல வந்து ரேடியோஸ் எல்லாமே போயிடுச்சு. சோ அது எங்க போச்சு, எங்க ஏது போச்சுன்னு எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா வந்து இப்போ வந்து நம்ம ரேடியோ கூட இன்னும் நம்ம கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம வந்து கார் ஜேர்னி அப்போ இல்ல சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும் போது அந்த கார்ல அப்படின்னா வந்து பஸ்ல எல்லாம் வந்து நம்ம ரேடியோ பேசுறத வந்து நம்ம கேட்போம். சோ கார்ல போகும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாவே நான் வந்து ரேடியோ மூலமாவே நிறையவே வந்து ஜென்ரல் நாலேஜ் கத்துக்கிட்டேன். சோ அதுல மெயினா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM ல இருந்து PM இன் சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்து தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது. சோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11:00 வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். சோ நம்ம மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். சோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். ஆனா வந்து இப்போ வரைக்கும் ஒரு சில வீட்டுலதான் வந்து ரேடியோஸ் வந்து இன்னமும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த அப்கமிங் ஜென்ரேஷன்ல வந்து எல்லாமே டெக்னாலஜி பேஸ்டாவே ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். பட் அந்த ஓல்ட் டிவைஸ் எல்லாம் எங்க போச்சுனே தெரியல, அது ரொம்பவே ரேர் டு சீ தட். சோ எனிவேஸ் நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுது. வி டு செலிப்ரேட் இட் டுகெதர். தேங்க்யூ.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
4: வணக்கம். என்னோட பேர் தினேஷ்குமார், நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். நம்ம அகில இந்திய வானொலி, நான் வந்துட்டு ஒரு மளிகை கடை வந்துட்டு சிம்பிளா அந்த கடையில சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கடையில நாங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு கேட்கறது நம்ம ஏர் எஃப்எம் தான். இதுல வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இப்போ அதிகமா சூடு பிடிச்சி போறப்போ வந்துட்டு எல்லாருமே கிரிக்கெட் நம்ம டிவியில பாக்குறத விட அந்த டைம்ல நாங்க பொருள் எடுத்துட்டு போறப்போ வந்துட்டு இந்த கமெண்ட்ல அந்த ரன்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வந்துட்டு விக்கெட் விழுந்திருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு, இந்தியா ஜெயிச்சிருச்சா, நம்ம தோனி வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆர்வமா நம்ம கேட்டு இந்த கிரிக்கெட்டை பத்தி பார்ப்போம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எங்க வீட்டுல எல்லாருமே கேட்கிற நிகழ்ச்சியா மியூசிக். அந்த காலத்து பாட்டுல இருந்து இடைக்காலத்து பாட்டு வரைக்கும் நிறைய பாட்டை வந்துட்டு போடுவாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு குவிஸ், இந்த குவிஸ் மூலியமா வந்துட்டு நிறைய ஜென்ரல் நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச ஜென்ரல் நாலேஜை விட இப்போ இருக்கிற நம்ம ஏஐ வச்சு படிக்கிற ஜென்ரல் நாலேஜை விட பல ஜென்ரல் நாலேஜ் அந்த காலத்துல ஒரு ஏஐ சோர்ஸா வந்துட்டு நமக்கு இந்த அகில இந்திய வானொலி தான் இருந்துச்சு. நிறைய நாட்டுடைய முக்கிய தகவல்கள், இப்போ GST பத்தி, பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் பத்தி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்த ரேடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலமா வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாம நான் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் ஆகவும், நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூலதனமாகவும் இருந்ததுனால இந்த 90 இயர்ஸ் ஆஃப் ஏர்ங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு, நாங்க கேட்கிற எங்களோட பயனாளர்கள் எங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
5: அனைவருக்கும் வணக்கம்.

0: என்னோட பெயர் விவேக். நான் சென்னையில இருந்து பேசுறேன். நான் வந்து ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர். சென்னை பல்கலைக்கழகம்ல முனைவர் பட்டம் படித்துக் கொண்டிருக்கேன். வானொலி நிலையம் கடந்த 90 ஆண்டுகால வரலாற்றை சாதனை படைத்து அடுத்த ஆண்டிற்குள் செல்ல இருக்கின்றது. 90 ஆண்டுகால வரலாறு என்பது அவ்வளவு எளிதல்ல. கிராமப்புறங்களில் இன்றுள்ள வசதி அன்று இருந்தனவா என்று கேட்டால் இல்லை தானே சொல்லணும். எந்த வசதியும் இல்லாமல் இருந்த மக்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான கருவிதான் நம்ம சொல்லக்கூடிய எஃப்எம் ரேடியோ, ஏஐஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன், என் தாத்தா பாட்டிக்கெல்லாம் கூட இந்த ரேடியோ கேட்டுதான் நிறைய செய்திகளை எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. எங்க பாட்டிக்கு அடிக்கடி மூட்டு வலியெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு வைத்தியம் எங்க அப்படின்னு தேடும் போதுதான் ஏஆர்ல ஹலோ டாக்டர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மூலமா நிறைய மருத்துவர்களை கட்டணமின்றி, குறிப்பாக ஒரு மருத்துவரிடம் போன செலவாகும்ட்டு வீட்டில் இருக்கிற அந்த கை வைத்திய முறையின் இருக்குல்ல, அது எல்லாமே ஹலோ டாக்டர் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக இந்த வானொலி நிலையம் வந்து ஒரு பெரிய மருத்துவரை அந்தைய தளத்தில் மிக சிறந்த மருத்துவரை அழைத்து பேசுவாங்க. அப்போ அந்த மருத்துவரின் அறிவுரைகள் படி எனது தாத்தாவும் எனது பாட்டியும் மூட்டு வலி, கை கால் வலி போன்ற உடல் வலிகளுக்கு நிவாரணம் கண்டார்கள். இந்த இளைஞர்கள் சமுதாயம் இன்று 2026 நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் மனிதருக்கு எவ்வளவு ஒரு பிரஷர் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். இதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அரிய சாதனை கருவிதான் இசை அப்படின்னு சொல்றது. இப்ப எனக்கு தெரிஞ்சே எஃப்எம் ரேடியோ ஆன் பண்ண அப்படின்னா அதுல வரக்கூடிய இசை நமது மன அழுத்தத்தை குறைக்குது, அழுத்தத்தை குறைத்து நம்ம இலகுப்படுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு இசை ரொம்ப மிக முக்கியம். வாழ்க்கையில எவ்வளவு கடினமான சூழல்கள் இருந்தாலும் அவற்றை இசையால் நாம் வெல்ல முடியும். அப்படி அந்த இசையை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையம் தான். கிராமப்புற இசைகளாகட்டும், பக்தி இசைகளாகட்டும், அல்லது ஃபோக் மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல்கள் உள்ள இசைகளாகட்டும், இதையெல்லாம் தினமும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது வானொலி நிலையம். கடந்த 90 ஆண்டுகளாக இவை ஒரு சேவை மனப்பான்மையோடு தொடங்குகிறது. இன்றைய இளைஞர்கள் பெரும்பான்மையாக இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக நான் இங்கு வைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய உலகத்தில் வானொலி நிலையம் அமைத்து அதற்கு இத்தனை பேர் அவருடைய உழைப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த உழைப்பை நாம் மதிக்கணும் அல்லவா, அவரின் உழைப்பை நாம் அங்கீகரிக்கணும் அல்லவா. என்னதான் நம்ம மாடர்ன் உலகத்தில் இருந்தாலும் பழைய செய்திகள், பழைய பொருட்கள் இன்றுக்கும் நம் மனதை நிலைப்படுத்தும். அவற்றில் ஒன்றுதான் இந்த எஃப்எம் ரேடியோன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள். நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க வெளியிடுறாங்க. மாணவர்களுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய குவிஸ் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி அறிவு சார்ந்த இயங்குகின்றவை இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவம் சார்ந்து இயங்கினாலும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு பிரதமர்களுடைய ஸ்கீம் அந்த அறிவிப்புகள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் கிராமப்புறங்களுக்கும் தினந்தோறும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறாங்க. பாடல்கள், முக்கியமாக ஒரு பழமொழி ஒன்று உண்டு, உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு. அப்படி உழவர்களுக்கென தனித்த 2-3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையத்தின் மிகப்பெரிய வெற்றியாக என் பார்வையில் நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நல்ல பயன் தரக்கூடிய தகவல்களை இன்றளவும் தொய்வில்லாமல் தினந்தோறும் வழங்கி வருகின்றன வானொலி நிலையமாகனது. அப்படிப்பட்ட பல சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிகளை 90 ஆண்டுகளாக வழங்கி வருகின்ற நிறுவனம் இன்னும் பல 100 ஆண்டுகள் அவற்றை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும், மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒரு செய்திகள், ஒரு நிகழ்ச்சி வெளியிடுது என்றால் அவ்வளவு எளிதல்ல, அதற்கு பின்னால் பல மனிதர்களின் உழைப்பும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உழைத்த அனைவருக்கும் இந்த 90 ஆண்டுகள வரலாறை 900 ஆண்டுகள வரலாறாக தினமும் தொடர வேண்டும் என்ற பெரும் ஆசைக்கு நான் இணங்குகின்றேன். அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
2: அப்பா 3000 கொடுங்களேன்.
3: எதுக்குப்பா?
2: என்னோட பாக்கெட் மணி.
3: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
2: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
3: அடடா, எனக்கும் சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
2: உங்க மொபைல கொடுங்க,
3: எடுத்துட்டு போ.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
6: ராமகிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அப்போ ஒரு ஓவியர் இருந்தாராம். அவருக்கு ஒரு ஆசை, ராமகிருஷ்ணர் படத்தை வரையணும், அதை அவர்கிட்டயே கொண்டுகிட்டு போய் காட்டி அபிப்பிராயம் கேட்கணும். இதுதான் அந்த ஓவியரின் ஆசை. உடனே ராமகிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி முடித்தார், அதை எடுத்துக்கிட்டு போனார். இவர் போன சமயம் அங்கே ராமகிருஷ்ணர் சீடர்களோடு உட்காந்துருக்கிறார், விவேகானந்தர் அங்கே இருக்கிறார். இந்த ஓவியர் கொண்டுகிட்டு போய் தான் வரைந்த ஓவியத்தை அவர்கிட்ட காட்டினார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஓவியத்தை ராமகிருஷ்ணர்கிட்டயே காட்டுறார். ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த படத்தை பார்த்தார், உடனே அது காலை தொட்டார். குருதேவருடைய இந்த செயல் சீடர்களுக்கு ரொம்ப வியப்பை உண்டு பண்ணிச்சு. சில பேர் மனசுக்குள்ளேயே ரொம்ப குழம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இப்படி பண்ணுறாருன்னு. என்ன இது, இது அவரோட படம், அவரே அவரோட படத்தின் காலை தொடுறார் அப்படின்னு யோசித்தாங்க. சில பேர் ஒன்றும் புரியாமல் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல சீடர்கள் மட்டும் இல்லை, சீடர் அல்லாத பல பேர் இருந்தாங்க. தன்னுடைய காலை தானே தொடர இவருடைய செயல் பற்றி என்ன நினைக்கிறது அப்படின்னு அவங்களும் குழம்பி போய் நிற்கிறாங்க. அந்த படத்தை வரைஞ்சி அவர்கிட்ட காட்டின அந்த ஓவியருக்கும் அதிர்ச்சி. இருந்தாலும் அவர் சீடர் கிடையாது, அதனால் கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு கேட்டார், என்னங்க இது, என்னால் என்னுடைய கண்களையே நம்ப முடியல, இது உங்கள் சொந்த உருவப்படம், நீங்கள் உங்கள் சொந்த கால்களையே தொடுறீங்க, இது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குதே அப்படின்னார். ராமகிருஷ்ணரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுதான். அவர் சொன்னாராம், இது என்னோட படம்ங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இது என்னோட படம்ங்கிறதுனால நான் இதோட காலை தொடலை, நீ என்னுடைய சமாதி நிலையை இந்த படத்தில் படம் பிடிச்சி காட்டியிருக்கிற, அதனால் அதோட காலை தொடரேன். சமாதி நிலையில் யார் இருந்தாலும், அது என்னுடைய படமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாருடைய படமாக இருந்தாலும் சரி, படம் யாருதுங்கிறது முக்கியமில்லை, இதில் எது முக்கியம்னா அது தன்னை உணர்ந்த ஒரு உணர்நிலையின் படம், அப்படி இருக்கிறப்போ அதோட காலை நான் தொடணும், அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஏன் சங்கடப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னாராம். இப்போ தான் அங்கே இருந்த சீடர்களுக்கும் மற்றவங்களுக்கும் விவரம் புரிஞ்சுதான், இதுக்கு முன்னாடி யாரும் செய்யாததை இவர் செஞ்சிருக்கிறார், ஆனால் அவருடைய காரணம் ரொம்ப நியாயமானது அப்படிங்கிறத உணர்ந்தாங்களாம். இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் சமாதி நிலை, அதாவது தன்னை உணர்ந்த நிலை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சமாதி நிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு அம்மா டாக்டர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், டாக்டர், என் வீட்டுக்காரருக்கு உடம்புல ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன், நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் காதில் விழாதது மாதிரி உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், அம்மா, அது உடம்பு கோளாறு இல்லை, அது ஒரு பெரிய திறமை அப்படின்னாராம்.
0: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால்,
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். ஒரு கிலோவிற்கான விலை நிலவரம்: கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 38 ரூபாய், வெண்டைக்காய் 48 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 44 ரூபாய்,

0: ஆப்பிள் ரகம் 50 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், புடலங்காய் 44 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 58 ரூபாய், பெரிய வெங்காயம் 27 ரூபாய், பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 45 ரூபாய்க்கும், நூல்கோல் 35 ரூபாய்க்கும், டர்னிப் 30 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 25 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பட்டாணி 140 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 170 ரூபாய்க்கும், இஞ்சி 130 ரூபாய்க்கும், கரிபீன்ஸ் 70 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 90 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 120 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 25 ரூபாய்க்கும், குடை மிளகாய் 50 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புரோக்கோலி 80 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புதினா 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழை தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 35 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 150 ரூபாய்க்கும், கொய்யாப்பழம் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 220 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 மற்றும் 150 ரூபாய்க்கும், வாழைப்பழங்களில் பூவன் 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், மோரிஸ் 35, நேந்திரன் 40, செவ்வாழை 80, கற்பூரவள்ளி 50க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240க்கும், ஆரஞ்சு 150க்கும், சாத்துக்குடி 70க்கும், அன்னாசி பழம் 80 ரூபாய்க்கும், முலாம்பழம் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர் சந்தையில் இன்று விற்கப்படும் காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகளின் விற்பனை விலை நிலவரம்.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில் இன்று நடனக்கலையின் நவீன முகம் அனிதா ரத்னம் அவர்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். இந்திய நடனக்கலை என்றாலே பரதநாட்டியம் அல்லது கதகளி போன்ற பாரம்பரிய வடிவங்கள் மட்டுமே நினைவுக்கு வரும். ஆனால் அந்த பாரம்பரியத்தின் வேர்களை சிதைக்காமல் அதற்கு ஒரு உலகளாவிய நவீன வடிவத்தை கொடுத்தவர் அனிதா ரத்னம் அவர்கள். அவர் ஒரு நடன கலைஞர் மட்டுமல்ல, நடன வடிவமைப்பாளர், கலாச்சார செயல்பாட்டாளர் மற்றும் நியோ பரதம் என்ற புதிய நடன மொழியை உருவாக்கியவர். அனிதா ரத்னம் அவர்கள் சென்னையில் ஒரு கலை பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்தார். புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர் அடையார் கே லக்ஷ்மணன் அவர்களிடம் தனது ஆரம்பகால பயிற்சியை பெற்றார். பின்னர் கலாக்ஷேத்ராவில் மேலதிக பயிற்சிகளை பெற்று ஒரு சிறந்த செவ்வியல் நடன கலைஞராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். இருப்பினும் பாரம்பரியத்தில் இருந்த இறுக்கம் அவரை புதிய தேடலை நோக்கி தள்ளியது. தனது உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்ற அவர் அங்கு நாடகக்கலை மற்றும் தொலைக்காட்சி கலை பயின்றார். சுமார் 10 ஆண்டுகள் அமெரிக்காவில் வசித்த போது அங்குள்ள நவீன நடன வடிவங்களை கூர்ந்து கவனித்தார். தொலைக்காட்சியில் தயாரிப்பாளராக பணியாற்றிய அனுபவம் ஒரு கலையை எப்படி பொதுமக்களிடம் நேர்த்தியாக கொண்டு செல்வது என்ற பார்வையை அவருக்கு வழங்கியது. இந்தியா திரும்பிய அனிதா ரத்னம் அவர்கள் தனது அனுபவங்களை இணைத்து நியோ பரதம் என்ற பாணியை உருவாக்கினார். இது வெறும் பரதநாட்டியம் மட்டுமல்ல, இதில் யோகா, தற்காப்பு கலைகள் மற்றும் நவீன நாடக கூறுகளும் கலந்திருக்கும். அவர் தனது நடனங்களில் சமகால பிரச்சனைகளையும் பெண்களின் உணர்வுகளையும் பேசு பொருளாக்கினார். அவரது உடைகள் மற்றும் மேடை அலங்காரங்கள் கூட மிகவும் நவீனமாகவும் அதே சமயம் இந்திய தன்மையுடனும் இருக்கும். இது இளைய தலைமுறை ரசிகர்களை நடனத்தின் பக்கம் ஈர்த்தது. நடன கலைஞர்களுக்கான ஒரு மிகப்பெரிய தகவல் களஞ்சியத்தையும் அவர் உருவாக்கினார், nartaki.com. இது உலகின் மிகப்பெரிய இந்திய நடன தகவல் களஞ்சியம், இந்திய நடன தகவல் இணையதளமாகும். இதன் மூலம் உலகெங்கிலும் உள்ள நடன கலைஞர்களை ஒரு புள்ளியில் இவர் இணைத்தார். தனது அறக்கட்டளை மூலம் பல சர்வதேச நடன விழாக்களையும் கருத்தரங்குகளையும் ஒருங்கிணைத்தார். குறிப்பாக மகாபலிபுரம் நடன விழா போன்றவற்றில் இவரது பங்களிப்பு மிக முக்கியமானது. அனிதா ரத்னம் அவர்களின் தனித்துவமான கலைப்பணிக்காக பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழக அரசின் கலை மாமணி விருது, மத்திய சங்கீத நாடக அகாடமி விருது, நவீன சூடாமணி போன்ற புகழ்பெற்ற கௌரவங்கள். உலகெங்கிலும் உள்ள பல பல்கலைக்கழகங்களில் கௌரவ விரிவுரையாளராகவும் அவர் பணியாற்றி வருகிறார்.

சின்னத்தாயப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் ஸ்வர்ணலதா பாடிய பாடலை கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9:40. உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

தெய்வ வாக்குப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: மனோ எஸ் ஜானகியின் குரலில் ஒலித்த அந்த பாடல் தங்க மனசுக்காரன் படத்திற்காக.
1: Akashvani at 90, 90 saal ki awaaz, dil se dil tak, non-stop dhamaal, purani yaadein, naya josh hai, desh ka radio ab bhi boss hai, Akashvani ke gauramayi 90 saal.

கரகாட்டக்காரன் படத்திற்காக எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய அந்த பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 10 மணி.
1: ஆகாஷ்வாணி

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. இளமை உலகம். இளமை உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களிடையே மரம் வளர்ப்பதன் அவசியத்தை

0: ஒருவரான உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஃபர், நான் உங்ககிட்ட முதல்ல கேட்கணும்னு நினைக்கிற விஷயம், நம்மை சுற்றி உள்ள சுற்றுப்புறத்தை பத்தின நம்மளுடைய பார்வை என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சுற்றுப்புற சூழல்ல ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றங்கள் மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளையும் பறவைகளையும் வனங்களையும் பாதிக்குது. அதையும் தாண்டி இப்ப கடல் பரப்புகளையும் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. ஒவ்வொரு நாளுமே நம்ம சுற்றுப்புறத்திற்கு தெரிந்தோ தெரியாமலோ சில தீங்குகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே நேரத்துல அதனுடைய அழிவிலிருந்து அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அது சார்ந்த பல விஷயங்கள், மரம் நடுவது, பிளாஸ்டிக் அகற்றுவது, இது போன்ற பல விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுற்றுப்புற சூழலை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான புரிதல் இருக்கும். நான் உங்ககிட்ட இருந்து உங்களுடைய புரிதலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: சோ இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எப்படி இந்த ஆர்வம் தோன்றுச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நிறைய நம்ம இருக்கக்கூடிய லீடர்ஸ் கிட்ட இருந்தே நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். அதே மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டிஸ்டா இருக்காங்களே சார், அவங்க கிட்ட இன்ஸ்பயர் ஆகிதான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம். சோ இதுல நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து, இந்த ட்ரீ பிளான்டேஷன் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே சார், இந்த என்விரான்மெண்ட்ல நம்மளுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்துட்டு மழை நீர் வரதுக்கு காரணமே வந்து மரங்கள் தான் சார். மரங்கள் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நீர் இருக்காது, நீர் இல்லை என்றால் நம்மளுக்கு உணவு இல்லை. அதே மாதிரி மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும் சார், வாழ்வாதாரத்துக்கே மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும் சார்.
0: நிச்சயமாக நிச்சயமாக, அதாவது மழை காடுகள் செய்யற ஒரு ரோல் அப்படிங்கறது மிகவும் பெரிய ஒரு விஷயம். நீங்க கோடிட்டு காட்டினாப்லதான் மழை வருவிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு மரங்கள் தான் தேவை. விலங்குகளுக்கு உறைவிடமாகவும் இருக்கு, உணவு தரும் ஒரு இடமாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கும் கூட வாழ்வாதாரமா மரங்களை தான் நம்ம சொல்றோம். சோ அந்த வகையில மரங்கள் மேல நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா. எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்வம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். சோ உங்களுக்கு இந்த ஆர்வம் எதுல இருந்து தொடங்கியதான் நீங்க நினைக்கிறீங்க?
1: சோ பொதுவா எல்லாருக்குமே அப்துல் கலாம் தான் ரொம்ப பிடிக்குங்க சார். அவர் நிறைய விஷயங்கள் வந்து இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்காரு. அவர் சொன்ன ஒரு வாக்கியம் வந்து மனசால ரொம்ப பாதிச்சுதுங்க சார். கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடி விட்டது, மரம் வளர்த்தேன் அத்தனையும் திரும்பி வந்து விட்டது அப்படின்ற அந்த வாக்கியம் வந்து எனக்கு ஒரு ஆழமா பதிஞ்சு சார். அதுக்கப்புறம் ட்ரீஸை பத்தி கொஞ்சம் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். அதுல இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குன்றத நான் உணர்ந்தேன். இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சேங்க சார். அதுக்கான ஆக்டிவிட்டீஸை கடந்த 2-3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்க சார்.
0: ஓகே, ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க ட்ரீஸை பத்தி நான் படிச்சேன் அப்படின்னீங்க. சோ அந்த ஒரு மொமெண்ட் ஏதோ ஒரு விதை வந்து நம்ம மனசுல வளர்ந்துருக்கும். என்ன விஷயம் படிச்சீங்க, என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை பத்தி ஷேர் பண்ண முடியுமா?
1: அதாங்க சார், ஒரு ட்ரீனால ஒரு உலகம் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணுங்க சார். நம்மளோட உலகமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 33% கிரீனரி கவர்ல தான் இருக்குதுங்க சார். அப்போ அந்த மலை காடுகள்ல மரங்கள் வளர வளரதான் ரெயின்ஃபால்ஸ் அதிகமாகுது. ரெயின்ஃபால்ஸ் அதிகமாக தான் வந்து உணவு உற்பத்தி அதிகமாகுது. இந்தியாவில் மோஸ்டா அதிகமா இருக்கிறவங்க வந்து எண்ணிக்கை ஜாஸ்தி, எல்லாருக்கும் அன்றாட தேவை உணவுங்க சார். நீர் கிடைக்கும் போது தான், உணவு கிடைக்கும் போது அடுத்த கட்டத்துக்கு வந்து மனுஷனுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உணர்ந்தேங்க சார். குறிப்பா சொன்னோம்னா ஒரு மரம் ஒரு உயிருக்கு சமம் சார். மரங்கள் வளர்றதுனால அது மட்டும் இல்லாம ஆக்சிஜன்ன்றது ஒண்ணு இருக்குங்க சார். அந்த ஆக்சிஜன்றது நம்ம அன்றாட நம்ம சுவாசிக்கிற காத்து தான். அது வந்து முன்னாடி இருந்த காலத்துல இருந்தெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா பசுமையா இருக்கும். நம்ம ஊரெல்லாம் நம்ம ஊட்டியே எடுத்துக்கிட்டா கூட பசுமையா இருக்கும். இன்னைக்கு வர வர வர அந்த மரங்கள் வெட்டப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஆக்சிஜனே கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சராசரியா ஒரு மனிதன் வந்து 12-20 தடவை வந்துட்டு மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடணும் 60 செகண்ட்ஸுக்கு. பட் இப்ப என்னன்னா அந்த ஆய்வுல நம்ம பார்க்கும்போது இப்படியே நம்ம விட்டோம்னா ஒரு 2030 மேல பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 4-5 தடவை தான் ஆகும்னு சொல்றாங்க சார். அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம், மனுஷ வாழ்றதுக்கே கஷ்டமாயிரும். நாளைக்கு உலகம் இருக்கும், பட் இங்க இருக்கிறக்கு மனுஷங்க இருப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க சார். நிறைய வந்து மிருகங்கள் வந்து இருக்கிற இடம் பாத்துக்கிட்டீங்கன்னா பசுமையான இடம், அதே இல்ல மாதிரி தண்ணீர் இதெல்லாமே அதுக்கு சபிஸ்டிகேட்டடா கிடைக்கக்கூடிய இடம் தான் வந்துட்டு நம்மளோட நீலகிரி மாவட்டம் சார். அப்போ அந்த நீலகிரி மாவட்டத்தில் இவ்வளோ வசதிகள் இருக்கிறனால தான் மிருகங்கள் இருக்கு. அது வந்து அந்த காலநிலை வந்து நம்மளோட ஹியூமன்ஸ்க்குமே நல்லா செட் ஆகும் சார். அதனால தான் இந்த நீலகிரி மாவட்டத்துல பசுமையான காடுகள்ன்றது சொல்றாங்க சார்.
0: சோ இப்போ வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம இயற்கையை பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு இயற்கையை வந்து நம்மள பாதுகாக்கும். இன்னைக்கு யதார்த்தம் எப்படி இருக்கு, காடுகள்ல என்ன வகையான மரங்கள் இருக்கு, யதார்த்தமா இப்ப நீங்க இருக்கிற சூழ்நிலையில இல்ல நீங்க வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போயிருப்பீங்க நீலகிரி மாவட்டத்திலே, அங்க வந்து யதார்த்த நிலை எப்படி இருக்கு?
1: சார், நம்ம நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் வந்து இங்க கொஞ்சம் பழங்கள் நிறைஞ்ச மரங்கள் நிறைய இருக்கு சார். அது இல்லாம இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தன்னைத்தானே உருவாக்கி கொள்றதுக்கான மரங்கள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நீலகிரி மாவட்டத்தில் நீங்க எங்க பார்த்தா யூக்கலிப்டஸ் மரம், அது வந்துட்டு அதுவும் வளர்ந்து அது வந்து ஒரு மக்களுக்கு வாழ்வாதாரமும் யூஸ் ஆகுது சார். அந்த யூக்கலிப்டஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய தைலத்தை தான் வந்துட்டு நம்ம இங்க வியாபாரமாவும் யூஸ் பண்றோம். பட் நம்மளோட விஷயம் என்னன்னா அந்த மாதிரி மரங்களை கம்மி பண்ணிட்டு நம்ம நேட்டிவ் ஸ்பேசிஸ் ஆன மரங்களை வந்து அதிகப்படுத்தணும்ன்றது என்னோட ஒரு வேண்டுகோளுங்க சார்.
0: ஓகே, மரங்கள் ஓகே, ஆனா மரங்களோட

பயன்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் வந்து நம்ம அது நம்ம சூழ்நிலைக்கு உகந்த மரமா இல்ல அது நம்ம சூழ்நிலையிலிருந்து அகற்றப்பட வேண்டிய மரமா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ண முடியும் இல்லைங்களா. சோ அந்த வகையில நீங்க யூக்கலிப்டஸ் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. யூக்கலிப்டஸ் அப்படிங்கறது இன்னைக்கு வந்து மனிதர்களுடைய ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமா இருக்கு. ஐ மீன் நீங்க சொல்றாப்புல வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது வந்து ஃபயர் வுட்டா யூஸ் பண்றோம். அதை நம்பி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கும் போது அதையும் நம்ம வந்து பாதுகாக்கணும். அதே சமயத்தில் அதை வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை கெடுக்காமையும் பார்த்துக்கிறது நம்ம முக்கியமான விஷயம்தான். தொடர்ந்து பேசலாம் நிறைய விஷயங்கள் மரக்கன்றுகள் நடுவதை பற்றி. ஒரு பாடலை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: மீண்டும் ஒருமுறை இளமை உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் தமிழ்நாடு அரசின் 2025 ஆண்டிற்கான பசுமை முதன்மையாளர் விருதாளர்களில் ஒருவரான முகமது ஜாஃபர் அவர்கள். மரம் வந்து நம்ம நடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் இருந்திருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு? நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கோர்ட்லேருந்து ஒரு கோட் சொல்லிட்டு இதை தான் எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னீங்க. ஸோ முதல் முதலாக நீங்கள் பிளான்ட் பண்ண ட்ரீ ஒரு நாற்று எங்கே பண்ணீங்க?
1: மரங்கள் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் ஸ்கூலை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூலில் வந்துட்டு இப்போ ஒரு மரம் நம்ம வந்து ஒரு வெளிப்பகுதியில் நடுறோம் அப்படின்னா அந்த மரத்தை வந்து நம்ம பின்னாடி கண்காணிக்கணும், அதுக்கு தண்ணி நிறைய தேவைகள் இருக்குது, அதை சுற்றிலும் வேலி அமைக்கணும், இந்த மாதிரி நிறைய காஸ்ட் எக்ஸ்பென்ஸும் அதிகமாகும். ஸ்கூலில் எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்கூல்ஸ்குள்ள வந்து கார்டனர்ஸ் எல்லாமே இருப்பாங்க, அப்போ அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணுன்றனால ஸ்கூல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி பிளான் ஃபார் மதர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் மரங்களை நட்டு அந்த மரங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மரமாக நாங்கள் அன்பளிப்பாக கொடுத்தோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்கள் எப்படி சொன்னோம்னா, நீங்கள் வந்து இந்த மரத்தை நீங்கள் தான் கண்காணிச்சுக்கணும், நல்லா பாதுகாக்கணும் அப்படின்றது சொல்லி, அது மட்டும் போகாமல் ட்ரீஸை பற்றியான அவேர்னஸ் வந்துட்டு பல கோணங்களை வச்சோம். எப்படின்னா டிராயிங் காம்படிஷனாக இருக்கட்டும், ஸ்பீச் காம்படிஷன், கவிதைகள், இந்த மாதிரி நிறைய போட்டிகளை நடத்தி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து இந்த ட்ரீயோட இம்பார்ட்டன்ஸை ஆழமாக பதிச்சோம்.
0: ஓகேங்க. இந்த மாதிரி பண்ணும்போது முதல்ல எந்த பள்ளிக்கு போனீங்க, பள்ளிகளில் உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருந்தது? இப்போ போத் கவர்மெண்ட் அண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் ரெண்டுமே இருக்கும், வரவேற்பு எப்படி கொடுத்தாங்க? ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் கேட்குறேன், டீச்சர்ஸ்கிட்டையும் வரவேற்பு எப்படி இருந்தது, பொதுமக்கள்கிட்ட பேரண்ட்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட வரவேற்பு எப்படி இருந்ததுங்க?
1: முதலாவதாக ஒரு பள்ளிக்கு போகும்போது நம்ம தலைமை ஆசிரியரை மீட் பண்ணி இப்படி ஒரு நாங்கள் ட்ரீ பிளான்டேஷன் ட்ரைவ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பள்ளிகளும் வந்து இதை வரவேற்பாங்க. நம்மளை கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டராக இருக்கட்டும், இல்லைனா அந்த கார்டனிங் பார்க்கக்கூடிய இன்சார்ஜ் யாராக இருக்கட்டும், அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன மாதிரி மரங்கள் இங்கே வைக்க போகிறீங்க, ஆல்ரெடி அவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய மரங்களை தவிர்த்துட்டு புதுமையான மரங்கள், அந்த மரத்தோட பேக்ட்ராப் என்ன, இதை வச்சா என்ன பயனாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஒரு ஆலோசனை பண்ணி இந்த டேட்டில் வரோம், இந்த டைமில் இந்த இடத்துல எந்தெந்த லொக்கேஷனில் வச்சுன்னா ஒரு ஆய்வு பண்ணி இங்கெல்லாம் நடத்தலாம், இந்த இடத்துலலாம் நட்டலாம் அப்படின்றத நம்ம ஆர்வம் கொண்டு அவங்கள்ட்ட பேசினா ஸ்கூல் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து வரவேற்பு கொடுத்தாங்க. நாங்கள் முதலாவதாக பண்ண ஸ்கூல்ஸ் வந்து பெத்தலகேம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அங்கே தான் பண்ணோம். ஹெச்எம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, அங்கேருந்தான் எங்களோட கேம்பெயின் ஸ்டார்ட் ஆச்சு.
0: மரம் நடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம், ஆனால் நம்ம என்ன மரத்தை நடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் பேசும்போதே ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணீங்க, ஸ்கூல்ஸில் கேட்டாங்க என்ன ட்ரீஸ் நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ என் கேள்வியும் அதே தான்,
1: நீலகிரி மாவட்டத்தில் பல மரங்கள் வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பழங்கள் மரத்தை நம்ம வளர்த்தும் போது அங்கே கிளி பறவைகள் எல்லாம் வரும், அதோட எச்சங்கள் மூலியமாகவும் இன்னொரு மரங்களும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கனால இங்கே பழங்கள் நிறைந்த மரமாக நம்ம சூஸ் பண்ணோம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கொய்யா மரம், சீதாப்பழம், இந்த மாதிரி மரங்களை வந்து நம்ம சூஸ் பண்ணி அங்கே நட்டோம்.
0: ஓகே, பழ மரங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தரீங்க, அதையும் தவிர்த்துட்டு இன்னும் சில மரங்கள் அடர்ந்து வளரும், நிழல் தரும். பழம் அப்படின்னா பெருசாக எதுவுமே இருக்காது, ஆனால் நிழல் தரும், என்விரான்மெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மரங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஹெர்பல் ட்ரீஸ் இருக்குது, இல்லை ஹெர்பல் ஷர்ப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பார்ட் ஆஃப் தி என்விரான்மெண்ட் இல்லை? ஸோ இதெல்லாமே பண்ணியிருக்கீங்களா?
1: அந்த ஸ்கூலுங்களில் போய் நம்ம இடத்த சூஸ் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மரங்களை சூஸ் பண்ணோம். இப்போ வந்து அவங்களோட ஒரு குறுகிய இடமா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மரம், இல்லை அவங்களுக்கு கிரவுண்டு சைடோ இல்லை அவங்களோட ஒதுக்கப்புறமான இடத்துல வந்து நிறைய இடங்கள் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மரங்களையும் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஊட்டி HADP கிரவுண்ட்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மரங்களை வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய மரங்களை பெரிய அளவுக்கான வளரக்கூடிய மரங்களையும் நட்டு கொடுத்துருக்கோங்க சார். பொதுவாக அந்த இடத்த பொறுத்து தான் நம்ம ஒரு மரத்தை செட் பண்ண முடியும். இப்போ அந்த ஸ்கூலுங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த இடத்த தான் நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுவோம். குறுகிய இடமா இருந்தால் எந்த அளவுக்கு அந்த மரம் வளரும்ன்றத ஒரு கேல்குலேட் பண்ணி அங்கே செட் பண்ணியிருக்கோம். இதே வந்து மரங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சின்ன சின்ன ஹெர்பல் பிளான்ஸை கூட வந்துட்டு நட்டுருக்கோம். ஏன்னா மரங்கள் மட்டுமே என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுறது கிடையாது, சின்ன சின்ன தாவரங்கள் கூட வந்துட்டு நம்ம என்விரான்மெண்ட் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மாதிரி ரிலேட்டடில் நம்ம வந்து சிறிய சிறிய பிளான்ஸுமே ஸ்கூல் சைடில் நம்ம நட்டுருக்கோங்க சார். பெத்லகேம் ஸ்கூல்ஸு, சேக்ராஜ் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் வந்து அந்த லெமன் கிராஸ், துளசி, இந்த மாதிரி ஹெர்பல் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய பிளான்

0: ஃபீச்சர்ஸையும் நம்ம வந்து அங்கே இன்ஸ்டால்மெண்ட் பண்ணியிருக்கோங்க சார்.
1: ஸோ இதனால் பசங்களுக்கு யூசேஜ் இருக்குது. என்ன யூசேஜ் இருக்கிறதா நீங்கள் வந்து கருதுறீங்க? ஐ மீன் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு விஷன் இருக்கும்ல, ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு விஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு ட்ரீயை வந்து நான் பிளான் பண்ணாமல் மெடிசல் பெனிஃபிட் இருக்கிற ஒரு சின்ன ஒரு செடியை நான் வந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும்ல.
0: பொதுவாக ஒரு மரத்தை நடுறதுக்கு முன்னாடி, ஒரு செடியை நடுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்மெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கு பற்றியான 10 to 15 minutes நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கொடுப்போம். உதாரணத்துக்கு இந்த மரம் வச்சோம்னா இந்த மரத்தினால பெனிஃபிட்ஸ் என்ன, பொதுவாக மரத்தோட இம்பார்ட்டன்ஸும் என்விரான்மெண்டோட இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துட்டு மற்றது குறிப்பாக இந்த மரம் என்ன செய்யும் அப்படின்றது ஆழமாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பதிச்சிருக்கும் சார். இப்போ உதாரணத்துக்கு லெமன் கிராஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது சாப்பிட்டா நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது, அது எதுக்கு பயன்படுத்துறாங்க, அது மருந்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன விதமான மருந்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு அழகான விழிப்புணர்வை கொடுத்துருக்கோம்.
1: நிச்சயமாக நிச்சயமாக. இப்போ எல்லா ஸ்கூல்லையும் ஸ்கூல் கார்டனிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். பசங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஏரியா ஒதுக்கி கொடுத்து இந்த ஏரியாவில் உங்களுக்கு என்ன விதைகள் கிடைக்குதோ அதை வந்து நட்டு நீங்கள் வளர்த்து காட்டணும். அது ஒரு பூச்செடியாக இருக்கலாம், இல்லை வந்து சின்ன ஒரு அவரை வெஜிடபிள்ஸ், ஒரு ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் வந்து கொடுக்குறோம். ஒரு செடி இப்படி தான் வளரும், இப்படி தான் வந்து அதை பலன் தரும், இப்படி தான் பூ பூக்குங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் ஒரு நாலேஜ் தானே. ஸோ லைவாக பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள்?
0: பண்ணியிருக்கோங்க சார். இனி ஃபியூச்சர்லேயும் வந்துட்டு இன்னி கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் அடுத்த விஷயத்த பண்ணலான்ற பிளான்ல இருக்கு சார். அந்த பிளான்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பட்டர்ஃபிளை கார்டன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கு அடியிலும் வந்துட்டு பேர்ட்ஸ் எல்லாம் வந்து தங்குற மாதிரி ஒரு கூடு அமைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு சார். ஏன்னா ஒரு மரத்துக்கு கீழே வந்து பறவைகள் உட்காரும் போது தான் அது வந்து ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு இனி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனை கொடுக்குது. ஸோ எங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னா பட்டர்ஃபிளை கார்டன். பட்டர்ஃபிளை வர வர அழகா இருக்கும். பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு தாவரத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த அதை எடுத்துக்கோங்க. அப்போ அந்த பட்டர்ஃபிளை கார்டன் அமைக்கலான் இருக்கும். அடுத்து வந்து இந்த ஸ்கூலுங்களுக்கு நடுவில் எல்லாம் பேர்ட்ஸுக்கு வந்து கூண்டு அமைக்கிற ப்ராசஸ் வந்து ஆன் த வே சார். அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் நீலகிரி மாவட்டத்தில் அதை பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க சார்.
1: வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி தான். ஆனால் இதில் எனக்கு ஒரு க்வெஸ்டியனும் இருக்கு. ட்ரீலேயே வந்து நீங்கள் பேர்ட்ஸ்க்கான நெஸ்ட்டை அமைக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு பறவை வந்து அதுக்கான நெஸ்ட்டை வந்து அதை ரெடி பண்ணிக்கோல்ல, அது வந்து மரத்தில் அமைக்காம இப்போ ஸ்கூல் பில்டிங்ஸ்ல வந்து நம்ம அமைக்கலாம் இல்லைங்களா? ஸோ அது வந்து பயன் தரக்கூடியதாக
0: இருக்கும். மரத்துலையும் நம்ம வைக்கலாம், ஸ்கூல்லையும் வைக்கலாம். ஒரு என்விரான்மெண்ட், ஒரு ஸ்கூல்ன்ற போது ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இருக்கணும், படிக்கிறக்கும் நல்ல காலநிலை இருக்கணும். ஸோ அந்த பிளான் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம மரங்களையும் வைப்போம். அதே மாதிரி ஸ்கூல் கேம்பஸ்லையும் வைக்கும்போது அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப அழகாக இருக்குங்க சார். அதே மாதிரி நம்ம நீலகிரி மாவட்டம் எடுக்கும்போது இது வந்து பொதுவான ஒரு விஷயம், மனிதர்களும் வாழலாம், மிருகங்களும் வாழலாம், பறவைகளும் வாழலாம். அப்போ அந்த என்விரான்மெண்ட் அழகாகும் போது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேர்ட்ஸ் இதெல்லாம் ஒரு கேம்பஸ்குள்ளே இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல் மைண்டை கொடுக்குங்க சார்.
1: ஓகே, தொடர்ந்து பேசுவோம் இன்னும் பல பயனுள்ள விஷயங்கள். ஒரு பாடலை தொடர்ந்து இணைந்திருங்களேன். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: நான் அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறேன். மரங்கள் வைக்கிறோம், ஓகே, அதை வந்து நம்ம எவ்வளோ பாதுகாக்கிறோம்? இப்போ நிறைய இடங்கள்ல நம்ம மரங்களை பிளான்டேஷன் பண்ணுறோம், எல்லா என்ஜிஓஸும் எடுக்கிற ஒரு விஷயம்தான். ஐ மீன், இத்தனை லேக்ஸ், இத்தனை தௌசண்ட்ல வந்து நான் மரங்கள் வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதற்கு பிறகு அதை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறோம், அதை வந்து நம்ம எப்படி வளர்த்து கொண்டு வரோம், அதுதானே விஷயம். இப்போ மரம் அப்படிங்கிறது இன்னைக்கு நட்டு நாளைக்கு ஒரு ஃபுல் ட்ரீயா வராது இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆகுது நம்ம அதை பாதுகாக்கணும். அப்போதான் அதை வந்து தன்னைத்தானே ஸ்டேபிள் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் வந்து அதை நம்மளை ஸ்டேபிள் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதற்கான முயற்சிகள் எப்படி எடுக்கிறீங்க? இதில் நான் ரெண்டு விஷயங்கள் எதிர்பார்க்குறேன். ஒன்று, நம்ம ஒரு எஜுகேஷனை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தரும், இன்னொரு விஷயம் பேரண்ட்ஸுக்கும் தரும். ஸோ ஒரு ட்ரீயை வந்து எப்படி க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
1: சார், ஒரு மரத்தை நம்ம வளர்த்தணும் அப்படின்னா, நம்ம சும்மா ஒரு இடத்துல நட்டுறோம் அப்படின்னா அது வந்து அதை பராமரிக்க போகாம அது கருகி போறக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம நீலகிரி மாவட்டத்துல ஒரு 6 மாசம் வந்து பசுமையா இருக்கும், அதுக்கப்புறம் சம்மர் வரும்போது ரொம்ப தண்ணி பஞ்சம்லாம் ஆகி அது கொஞ்சம் கஷ்டமா கருக, ஏன்னா நம்மள்ட்ட ஸ்னோ ஃபால்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரனால கொஞ்சம் கருகிறக்கு வாய்ப்பு இருக்கு சார். அப்போ நாம என்ன பண்றோம்னா, மத்த என்ஜிஓஸ் பண்ணாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான இனிஷியேட்டிவ் நம்ம எடுத்தோங்க சார். எப்படி எடுத்தோம்னா, இதை வந்து வச்சோம்னா அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு மரமும் வந்து ஒரு உயிருக்கு சமமானது. அதனால நாங்க பொது வெளியில வைக்கும் போது நிறைய சவால்கள் இருந்துச்சு. அதை வந்து பராமரிக்கிறக்கான டைம் வேணும், அதே மாதிரி மிருகங்கள் எல்லாம் அதை சாப்பிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால நாங்க சூஸ் பண்ண இடமே பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தான். நம்ம ஸ்கூல சூஸ் பண்ணக்கான ரீசன் வந்துட்டு அங்க கார்டனர்ஸ் இருப்பாங்க, பராமரிக்கிற ஆள் இருப்பாங்க. அதை தாண்டி நாங்க இன்னொரு இனிஷியேட்டிவா என்ன எடுத்தோம்னா, ஒரு மரங்கள் நட்டதுக்கு அப்புறம் அந்த மரங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பரிசா, இந்த மரத்தை நீ தான் பாத்துக்கணும், இதுக்கு உன் பேரை, அந்த மரத்துக்கு வந்து கார்த்திக்னா கார்த்திக்கோட பேரை நட்டி நீ தான் இதை ஃபுல்லா பாத்துக்கணும், அடுத்த விசிட்டிங் நீங்க வரும்போது இதை நீ வந்து நல்லா வளர்த்தி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஒர்க்லோடு மாதிரி கொடுத்து நம்ம அதை அருமையா கொண்டு போனோம். அதே மாதிரி ஸ்கூல் சைட்லயும் நம்ம மரம் நட்டதுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதுக்கு சரியான தண்ணி, அதுக்கு தேவையான எல்லாமே ஸ்கூலும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அடிக்கடி நாங்க விசிட்டிங்க்கும் போவோம், ஸ்கூல்ஸ்ல வந்து ரெகுலரா விசிட்டிங் போய் எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அங்க வச்ச மரங்களும் சில மரங்களுக்கு கருகி போயிருக்கு, அந்த மாதிரி மரங்களை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம்.
0: ஓகே, ஒரு கியூரியஸ்ல கேக்குறேன், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப அட்டாச் ஆயிருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கா?
1: கண்டிப்பா சார், நாங்க வந்து ஒரு சில ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வச்சுட்டு அந்த பேரை வச்சுட்டு வரும்போது அந்த குழந்தைக்கு தானா வந்து ஒரு ஆர்வத்தை நம்ம தூண்டிடும், இது ஏமரம், இது ஊமரம். அப்போ ஒரு ஸ்கூல்ல போய் நாங்க மரங்கள் நட்டு இருக்கோம், சின்ன ஒரு 4th to 6th வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களா இருக்காங்க. நாங்க எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா, அங்கே ஒரு 10 மரம் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடைவெளி விட்டு நம்ம மரங்கள் நடும்போது ஸ்டூடெண்ட்ஸே ஆர்வம் வந்து, சார் சார் எனக்கு இந்த பேரை கொடுங்கன்னு சொல்லி ஆர்வமா அங்க ஒரு 50 குழந்தைங்களை நம்ம 10 பேருக்கு மட்டும் தான் சூஸ் பண்ணோம். பட் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி கடைசியா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்ன

0: நம்பரை வாங்கிட்டு, சார் இங்க நடாட்டி பரவாயில்ல எனக்கு வீட்டுக்கு கொடுங்க, நாங்க போய் எங்க வீட்டு சைட்ல இருக்கக்கூடிய நடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் அவங்களா வந்து வாங்கிட்டும் போய் நட்டுருக்காங்க சார்.
1: இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். பசங்க கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்றோம், ஸோ அவங்களுக்கு வந்து இது புரிதலை ஏற்படுத்துறோம் விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம்.
2: இதுவரை இளமை உலகம் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களிடையே மரங்களை வளர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் பள்ளி வளாகங்களில் மரக்கன்றுகளை நட்டு அதனை பராமரித்து வரும் நீலகிரி எஜுகேஷனல் டிரஸ்டின் தலைவரும் 2025 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் பசுமை முதன்மையாளர் விருது வென்றவருமான முகமது ஜாஃபர் அவர்கள் உடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இந்நேர்முகத்தின் தொடர்ச்சியை எதிர்வரும் வியாழக்கிழமை அன்று இளமை உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் நேர்களே. அமைப்பில் உதவி ஆர். பிரதாப். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்துல இருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
3: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
3: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
3: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 எதிரும்
3: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் மாளிகையில் நடைபெற்று வரும் பதவியேற்பு விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைத்து வருகிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். தவேக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஸ்ரீநாத், திருமதி கமலி, திருமதி விஜயலட்சுமி, திரு ரஞ்சித்குமார், திரு வினோத், திரு ராஜீவ், திரு ராஜ்குமார், திரு காந்திராஜ், திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி, திரு விஜயபாலாஜி, திரு லோகேஷ் தமிழ்செல்வன், திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு ரமேஷ், திரு குமார், திரு தென்னரசு, திரு சம்பத்குமார், திரு முகமது பர்வேஸ், திரு சரத்குமார், திரு மரிய வில்சன், திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்று வருகின்றனர். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் திடீர் ஆய்வு என்ற பெயரில் தவேகவினர் மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் விரட்டி வருவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் செயல்பாடுகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காசநோயை ஒழிப்பதற்காக உலகிலேயே மிகப்பெரிய அளவிலான பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு

0: இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
3: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி: அறிவுசார் சொத்துரிமை தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான பதில் April 26. எழுத்தாளர்கள், கலைஞர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், வணிகர்கள் தங்களின் அறிவுசார் சொத்துக்களை மற்றவர்கள் முறைகேடாக திருடிவிடாமல் பாதுகாப்பது அவசியமாகிறது. இதற்கு அதை காப்புரிமை, பதிப்புரிமை செய்வது அவசியம். இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக April 26 உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஒருவரின் அறிவின் வெளிப்பாடான கருத்துகள், வணிக முறைகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், கலை படைப்புகள் போன்றவை அறிவுசார் சொத்துகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய கேள்வி: எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்ற 2026 ISSF ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பெண்களுக்கான 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன்ஸ் பிரிவில் 354.6 புள்ளிகள் பெற்று தங்கம் வென்ற பிராச்சி கைக்வாட் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கேள்வி மீண்டும் ஒரு முறை: எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்ற 2026 ISSF ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பெண்களுக்கான 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன்ஸ் பிரிவில் 354.6 புள்ளிகள் பெற்று தங்கம் வென்ற பிராச்சி கைக்வாட் எந்த நாட்டை சேர்ந்தவர்?
2: கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதில் அளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

நேரம் 11:06. இது ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் அன்பு தோழி கவிதா. கேட்டவை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 9342 9010018, 9344901018. இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணிட்டே இருக்கலாம். வாட்ஸ்அப் அனுப்பணும் அப்படின்னா 8300019101018 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். நாங்க கொடுக்கிற டைட்டில நீங்க பேசணும்னு நினைச்சீங்கனாலும் இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் சொன்ன அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம்.

0: இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நினைவில் நிற்கும் உங்கள் பள்ளி ஆசிரியர் யார் அப்படின்ற ஒரு சூப்பரான டாபிக் வச்சு இன்னைக்கு நம்ம பேச போறோம். தலைப்புக்கு கீழே நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சூப்பராக ஒரு நேயர் கூட பேச போகிறோம். நேயர் ஒருத்தர் லைனில் காத்திருக்கிறார், யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கங்க, நான் தென் பொன்மடியிலேருந்து பேசுகிறேன்.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க மேடம். ஹலோ ஹலோ, வணக்கங்க மேடம். ஹலோ, நான் தேனா மணிகண்டன் பேசுகிறேங்க.
0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க மேடம்.
0: ஹலோ, வணக்கம். அவருடைய இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நேயர்கள் வந்து ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு டவர் இருக்கிற இடத்துல இருந்து பேசுனீங்கன்னா உங்களுடைய பேசுறது வந்து எங்களுக்கும் தெளிவாக கேட்கும், நாங்கள் பேசுறதும் உங்களுக்கு தெளிவாக கேட்கும், நேயர்களுக்கும் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் ப்ரோக்ராம் தெளிவாக கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறதுக்காக சூப்பரான ஒரு பாடல் வரப்போகுது. தர்மா படத்திலிருந்து ஸ்டேடியூன். இது ஊட்டி FM 101.8. எல்லாமே செம ஹிட்டு.

0: நேரம் 11:13 ஆயிடுச்சுங்க. நம்ம கூட பேசுறதுக்கு நேர் ஒருத்தர் லைன்ல காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். நான் கோவில்பாளையத்திலிருந்து துரை பேசுறேன். வணக்கம். நான் கோவில்பாளையத்திலிருந்து துரை பேசுறேன்.
0: ஹலோ.
2: ஹலோ,
0: லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
2: சந்திரசேகர், மலவைக்கா சந்திரசேகர், திருப்பூர்ல சந்திரசேகருங்க.

0: அடுத்த நேர் லைன்ல காத்திருக்கார். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். காதல உழுதா? ஹலோ ஹலோ, காதல உழுதா மேடம்?
0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணத்துல இருந்து மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க.
1: தலைப்பு என்ன மேடம்?
0: தலைப்பு வந்து நினைவில் நிற்கும் உங்கள் பள்ளி ஆசிரியர். நமக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்ம நினைவில் நிற்கிறவங்க என்றைக்குமே வந்து ஒரு சிலர் தான் இல்லையா? உங்கள் நினைவில் நிற்கிற பள்ளி ஆசிரியர் யார்?
1: நான் வந்து ஒன்றாவது சேர்றப்ப பீட்டர்னு ஒருத்தர், ஒரு வாத்தியார் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து நான் இதுக்கு கொண்ட ஸ்கூலில் கொண்ட போய் நான் ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா போனேன். அதுக்கப்புறம் எனக்கு மனசு கொஞ்சம் இதாக போய் என்ன பண்ணிட்டேன், நான் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பண்ணேன் வீட்டில். அப்போ எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க, ரெண்டு எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களை என்ன பண்ணாங்க, தூக்கிட்டு போய் விட்டுவாங்கடா விட்டுவாங்கடான்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க.
0: உங்களையா
1: நல்லு கட்டி தூக்கிட்டு போய் கொண்ட போய் ஸ்கூலில் வச்சு விட்டாங்க. விட்ட உடனே நான் அழுதுகிட்டே கற்றுக்கிட்டே பண்ண பாருங்க, அவர் வந்து எங்கேயாவது வந்து ஏ போய முடுறேன் ஏன்டா இப்போ அழுகுற அப்படின்னு அந்த வாத்தியார் வந்து கேட்டார் பாருங்க. அப்படியே அப்படியே அடங்கிட்டேன்.
0: அடங்கிட்டீங்க?
1: நான் என்ன உன்னை அடிக்கிறேன், நான் உன்னை என்ன பண்ணுறேன், எதுக்கு நீ அழுகுற, பள்ளிக்கூடத்துக்கு வரணும் டெய்லி, தெரியுதா அப்படின்னு புத்திமதி சொன்னாரு. சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப பாசமா என் மேல ரொம்ப பழக ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா ஒரு ஒன்னாவது படிக்கிறப்ப எதுவா இருந்தாலும் நான் போய் கொஞ்சம் எனக்கு பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அவர் சொல்லுவார், நான் போரடித்த நின்று எழுதுறேன் சார் அப்படின்னா தாராளமா வந்து நின்று எழுது அப்படின்னு சொல்லி போரடித்த அழைச்சு கொண்டு போய் விடுவார். அந்த மாதிரி எல்லாம் வந்து நான் படித்தேன். அவர் வந்து என்னால மறக்கவே முடியாது. இந்த ரோட்ல நான் பார்த்தா கூட வணக்கம் சொன்னா அவர் வணக்கம் வச்சுட்டு போவார்.
0: அவர் பேரை நினைவுபடுத்தலாமா இந்த டைம்ல?
1: ஆமா, அவர் வந்து அவரை மறக்கவே முடியாது.
0: நேம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பேர் ஞாபகம்
1: இன்னும் அப்படியே வச்சிருக்கேன்.
0: என்ன பேர் சொல்லுங்க? அவரோட பேர் சொல்லுங்க, ஞாபகம் வச்சிருக்கீங்களா?
1: பீட்டர் வாத்தியார். பீட்டர், அவர் பேரு
0: பீட்டர்,
1: ஜான் பீட்டர்னு சொல்லுவாங்க.
0: அவரு
1: நல்லா, அவரு வயசாயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு. ஆனா இப்ப இருக்கிறாரா என்னன்னு தெரியல. அந்த கிராமத்தை விட்டு நான் வந்துட்டேன், இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா நான் எப்ப ஊருக்கு போனாலும் அவரை எங்க பார்த்தாலும் வணக்கம் வச்சிருவேன்.
0: ஓகே, சரி. உங்களுடைய விருப்ப பாடல் என்ன நிகழ்ச்சியில?
1: கண்மணி ராஜா படத்துல இருந்து ஏ மச்சான் மீசா மச்சான் அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கொடுங்க.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்கான பாடலும் வருது. நீங்க கேட்ட கேள்விக்கு அழகாக பதிலும் சொன்னீங்க. நேர்களை நீங்களும் இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுத்து கால் பண்ணுங்க. 9342909 9344490 இந்த எண்களோட 1018 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றவங்க, பாட்டை வேணும் கேட்குறவங்க 8300019101018 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்போ நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் கண்மணி ராஜா படத்துலேருந்து பாடல்.

0: நேரம் 11:25. நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை, இன்னைக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில பாடல்களும் கேட்கறோம், தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம். அடுத்து நேயர் லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம், பாலசுப்ரமணியன்.
0: பாலசுப்ரமணியன் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் பாலசுப்ரமணியன். இன்னைக்கு ஒரு டாபிக் வச்சிருக்கோம், நினைவில் நிற்கும் உங்கள் பள்ளி ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க பள்ளி ஆசிரியர் யார், நினைவில் நிற்கிறவங்க யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஆரம்ப பள்ளியில வந்துங்க ஆமாச்சின்னு ஒரு டீச்சர் அவனாசியில இருந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களை நம்ப பிடிக்க என்ற பேர் வந்து செந்தில்குமார்ங்கிறத பாலசுப்ரமணியமா ஆட்சின்னு மாத்தி வச்சதே அந்த டீச்சர் தாங்க.
0: உங்க ஒரிஜினல் பேர் செந்தில்குமாரா?
1: ஆமா ஆமாங்க.
0: ஏன் அப்படி மாத்தினாங்க?
1: சரி, அந்த அது என்னன்னு தெரியலைங்க. அப்புறம் நாமள குழந்தை பருவம் அது என்னன்னே தெரியல. அதே டைம்ல என்ன பார்த்தாலும் சிரிச்சிட்டு இருப்பேன், பாடம் நடத்துவாங்க, அடிக்க மாட்டாங்க, அன்பா சொல்லி தருவாங்க. அதனால ஏன்னா கிராமப்புற குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவா வந்து அந்த காலகட்டத்துல எழுத்துக்கள் தெரியாது, பொறுமையா சொல்லி தருவாங்க. அதே டைம்ல வந்து அவங்க வந்து இந்த எம்ஜிஆர் காலத்துல வந்து அப்ப சத்துணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாள்ல வந்து சாம்பார் ரசம், மோர், பாயாசம் எல்லாம் வந்து அன்பா பரிமாறினாங்க. அது வந்து உன்ன நினைவுல நிக்கிதுங்க மேடம். அதனால அந்த ஸ்கூல் பருவம் வந்து மறக்க முடியாததே. அந்த உள்ளூர்லயே ஸ்கூல் அமைஞ்சங்காட்டி அதெல்லாம் வாய்ப்பை பயன்படுத்திட்டு படிச்சங்க. அதனால காமர்ஸ் டீச்சர் வந்து மறக்க முடியாத
0: ஆசிரியர். ஓகே, இன்னைக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலிருந்து பார்க்காத பார்க்காத அந்த பாட்டு.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்பு கொண்டு பேசினதுக்காக ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி.

0: நடராஜன் ஆசிரியர், செல்வராஜ் ஆசிரியருங்க. ஆனா அவங்க அது ஒரு தனிதான் இருக்குங்க. ஆனா நான் 1990 8வது படிச்சுட்டு இருக்கிறப்பங்க எங்களுக்கு அறிவியலுக்கு ஒரு புது ஆசிரியர் வந்தாருங்க, கணேசன் சாருன்ட்டு. அவங்க வந்ததுமே எங்களை எல்லாம் மிரட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, கரண்ட் வந்துட்டு இருக்குங்க, அதுல வந்து இந்த பச்சை ஒயர்ல பச்சை கரண்ட் போகும், சிகப்பு ஒயர்ல சிகப்பு கரண்ட் போகும், கருப்பு ஒயர்ல கருப்பு கரண்ட் எல்லாம் போகும்னு சொல்லி கொடுத்தாருங்களா. இன்னும் எங்க வீட்டுல அந்த ஒயர் பாத்தீங்கன்னா
1: எனக்கு
0: ரிட்டையர்ட் ஆகி இப்ப கூட ஒரு 2-3 முன்னாடி அன்னூர்ல பாத்தங்க, பேசுனே இதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சிருந்தாரு. ஞாபகம் இருக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மறக்க முடியாதுங்களா, எந்த ஆசிரியரும் சொன்னாங்க. அந்த வகையில எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஏன்னா என் குழந்தைங்களும் அங்க இந்த ஸ்கூல்ல படிச்சு இப்ப காலேஜ் போறாங்க, அதனால அது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அந்த கணேசன் ஆசிரியர் இன்னும் மறக்க
1: முடியாதுன்னு
0: ஆசிரியர்களை நினைவுபடுத்தியமைக்கு ஊட்டி பண்பலைக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க. எனக்கு வந்து அண்ணாத்த படத்துல இருந்து சார சார காற்று அந்த பாட்டு வேணுங்க.
1: கண்டிப்பா உங்க சாருக்காகவும் உங்களுக்காகவும் சார சாரையவே கொடுத்துடலாம். நன்றி, கால் பண்ணதுக்கு
0: வாய்ப்புக்கு நன்றி. நன்றி
1: நன்றி. நேர்களே, நம்ம வாட்ஸ்அப்லயும் ஒரு நேயர் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, எனக்கு பிடிச்ச ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு, மடத்துக்குளம் கணியூர் கிருஷ்ணசாமி ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு, 68 முதல் 73 வரை மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் போட்டிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாசரபட்டியிலேருந்து பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்னர், அவருடைய ஆசிரியர் வந்து கணியூர் கிருஷ்ணசாமி ஆசிரியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அவருக்காகவும் இப்போ நம்ம பேசின நேயர்க்காகவும் சூப்பரான ஒரு பாடல் அண்ணாத்தை படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டேட்யூண்ட், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சிமஹிட்டு.

6:38 நாம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததா நேர் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. சென்ட் மேரிஸ் ஹில் பகுதியிலிருந்து ராஜு. இவங்களுக்கு வந்து விருப்ப பாடலை சொல்லிட்டார் ஃபர்ஸ்டே. வெற்றி விழா படத்துலேருந்து பூங்காற்று எந்தன் பேர் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காரு. அது சொல்லி முடிச்சுட்டு அவருக்கு பிடிச்ச வாத்தியார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்ஐ ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் சாமுவேல் அப்படின்றவர் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்காக அவர் கேட்ட பாடலும் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செமஹிட்டு. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9342909 இந்த எண்களோட 101.8 அப்படின்ற எண்ணை ஆட் பண்ணி எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். நாங்கள் கொடுத்திருக்கிற தலைப்பிலையும் நீங்கள் பேசலாம்.

0: நேரத்தில் நேரம் 11:43. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சின்னவன் சேர்ந்து சி சிவராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். கவிதா மேடம் தான் நீங்க?
0: நல்லா இருக்கீங்களா மேடமே? தான் நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் மேடம். 2-3 மாசம் ஆயி போச்சு பேசி.
0: ஆமா ஆமா, சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர், மறக்க முடியாத ஆசிரியர் யார்?
1: மல்லிகா டீச்சர் தான் மேடம்.
0: மல்லிகா டீச்சரை யாருமே மறக்க மாட்டாங்க, நீங்களும் மறக்கலையா?
1: ஆமாங்க மேடம், நான் 1வது படிச்சுக்கும் போது அந்த டீச்சர் நல்லா ஞாபகம் இருக்கிறாங்க மேடம். நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க மேடம். எனக்கு இன்னும் அந்த முகஜாட எல்லாமே இன்னும் ஞாபகம் தான். நான் அவங்களை பார்க்கத்தான் முடியவே மாட்டேங்க மேடம். அவங்க இருக்கிறாங்க இல்லையானே தெரியலீங்க மேடம். எனக்கு வயசு 60 ஆச்சு.
0: இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் மேடம்.
1: ஆமாங்க ஆமாங்க மேடம், சிகப்பா இருப்பாங்க மேடம். ஆனா அவங்க கலர் சிகப்பா இருப்பாங்க, நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லா பேசுவாங்க மேடம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு. முகமா ஞாபகம் எல்லாம் எல்லாமே இருக்குது. ஆனா பாக்குறதுக்கு ஆசைதானங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஸ்கூல் டீச்சர் டீச்சர் தான் மேடம்.
0: கண்டிப்பாங்க கண்டிப்பா. அதாவது நமக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தவங்களும் அவங்க தான், படிப்பு சொல்லிக் கொடுத்தவங்க அவங்க தான். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பிரைமரி டீச்சர்ஸ் கத்துக்க முடியும் இல்லையா?
1: டீச்சர் பாத்தீங்கன்னா வித்தியாசமா நல்லா பேசுவாங்க, நல்லா சொல்லிக் கொடுப்பேன், சிகப்பா இருப்பாங்க. இன்னும் எனக்கு
0: கண்ணிலே
1: இருக்காங்க, கண்ணிலே இருந்தே இருக்கிறாங்க மேடம். ஆனா பாக்க ஞாபகம் வருது, ஆனா அவங்களாம் இருக்க மாட்டாங்க மேடம்.
0: சரி ஓகே. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: படையப்பா வந்து ஏதாவது பாட்டு போடுங்க மேடம்.
0: படையப்பா படத்துல இருந்து ஓகே கண்டிப்பா கொடுத்தலாம். உங்களுக்காகவும் நேயர்கள் எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம ஹிட்டு.

நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில வந்து அடுத்ததா வந்து வாட்ஸ்அப் வழியா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. வணக்கம், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு இனிய காலை வணக்கம்னு சொல்லி ஒரு மெசேஜ். நிகழ்ச்சியில் பல முறை முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் லைன் கிடைக்கவில்லை, கட் ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காரு. அதனால வாட்ஸ்அப்ல பதிவு போடுறேன் மேடம், இதுக்காகவாது பாடல்

0: வருமா அப்படின்னு சொல்லிட்டு பூவே உனக்காக படத்துலேருந்து சொல்லாமலே யார் பார்த்தது, எனக்கு பாடல் தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை ஃபஸ்ட்டு போட்டார். இன்றைய கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக போட்டிருக்காரு. எனக்கு பிடித்த மறக்க முடியாத ஆசிரியர் பழனிசாமி மாஸ்டர், பேபி டீச்சர், 12ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இந்த மெசேஜ் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா கனகரத்னம், கனியாம்பூண்டி திருப்பூர் மாவட்டத்திலிருந்து. இவருக்காகவும் நேயர்கள் எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு பாடல், சொல்லாமலே யார் பார்த்தது அப்படின்னு சொல்லி பூவே உனக்காக படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது.

0: 11:57 ஆயிடுச்சுங்க. நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் கூட லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவை சிறுவாணிச்சாரல், நரசிபுரம், என்கே கந்தசாமி.
0: கந்தசாமிக்கு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யார்?
1: எனக்கு 1வகுப்பு 2வகுப்பு படிக்கிற போது கிருஷ்ண ஐயர்னு சொல்லி வாத்தியாருங்க. அவர் இந்த காரமட பரம்பல் அடிப்பாரு பாருங்க, அன்னைக்கெல்லாம் நான் நல்லா படிக்க மாட்டேன், மாடு ஆடு மாடு கொடுத்து ஓடி திரிவேன். என் வீட்டுல புடிச்சு கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டாங்க. அவரு விட்டாரு பாருங்க, பெரம்பல் அடி அடியாத பிள்ளை படியாதுடா அப்படின்னா அடிச்சாருங்க. அந்த ஞாபகம் இன்னும் மனசு நிறைய இருக்கு மேடம். அதுக்கு பின்னாடி மயிலாம்பாட்டு டீச்சர்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க அந்த கூட்டு பிரார்த்தனை சொல்லி வெள்ளிக்கிழமை நாள் சாயந்தரம் 4:30 வைப்பாங்க. அப்ப பாட்டுக்கு பாடணுங்க. புதன்கிழமை அந்த மன்றம் சொல்லி அதை பேச்சு போட்டி மாதிரி ஏதாவது தலைப்பு கொடுத்து பேச சொல்லுவாங்க. அதெல்லாம் பேசிக்கிறேன், அடி வாங்கிக்கிறே, திட்டு வாங்கிக்கணுங்க. அப்பெல்லாம் எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டு கண்ணை ரெண்டை விட்டு போட்டு தோல் உரிச்சு விடுங்கும்பாங்க. அன்னைக்கெல்லாம் அடிச்சாங்க, இன்னைக்கெல்லாம் யாரு அடிக்கிறாங்க? உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிருவாங்க.
0: அதனாலதான் பிள்ளைங்களும் அடங்குறது இல்ல.
1: ஆமாங்க. ஹைஸ்கூல் போறவரு நல்லசவன் ஒரு வாத்தியாருங்க, திருநெல்வேலிக்காரரு.
0: சரி,
1: அவரும் அப்படிதான் பெரம்புல காரமட பெரம்புல அடிப்பாருங்க. ஒழுங்குமா பாடம் படிக்கலீங்கன்னா
0: காரமட பெரம்புக்கு அவ்வளோ ஸ்பெஷல் இருக்கா?
1: ஆமாங்க மேடம். நல்ல தடி முடியாதுங்க, நல்லா அடிச்சா அப்படியே தடுப்பு எப்படி தெரியுமா? காலெல்லாம் தனியா உட்காந்து அழுவுங்க.
0: எனக்கு பிடித்த பள்ளி ஆசிரியர் திரு கோவிந்தராஜ் ஆசிரியர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் பகுதியிலிருந்து இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இன்னொருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, கனகரத்னம் கனியாம்பூண்டி. அவருக்கு வந்துட்டு ஓ நன்றி தெரிவித்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அவருடைய பாடலும் போட்டுட்டோம், அவருடைய மெசேஜும் படிச்சுட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் வாசுகி, தமிழ் தலைமை ஆசிரியர். அவருக்கு வந்து இந்த ஆசிரியர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஓகே, வாட்ஸ்அப் மெசேஜஸில் அவ்வளோதான் மெசேஜஸ் இருக்குது. இதுவரைக்கும் வாட்ஸ்அப் பண்ண நேயர்களுக்கும் சரி, தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட நேயர்களுக்கும் சரி, நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுறேன். நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. நாளைக்கு இன்னொரு தலைப்போடவும் வேற ஒரு அறிவிப்பாளர் உங்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்கள் கூடலாம் பேசுவாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுது.

நிலையத்தில் நேரம் சரியாக 12 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 12:10 ஸ்நேகிதியே, நல வாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேழை, நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சல் 3:00 செய்தி சுருக்கம். தொடர்ந்து ஹலோ ஊட்டி. பற்களின் ஆரோக்கியம் குறித்து பல்மருத்துவர் செல்சியா புளோரன்ஸ் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. பொருந்தாத ஒன்றை கண்டறிக. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்று பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 353 பகுதி சென்னை அஞ்சல். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் அலங்கார செடி வளர்ப்பு குறித்து வித்யா அவர்களுடனான நேர்முக

நேரத்தின் நிறைவு பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைக்காணம், 9:30 நாடகமலர். இனி எல்லாம் சுகமே. நாடகம் எழுதியவர் பி ஸ்ரீலட்சுமி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவித் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

ஸ்னேகிதி மகளிர் மட்டும் பங்கு பெறும் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இதில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு பெறலாம். அது மட்டுமல்ல, பெண்கள் நாளே அழகு, அதை இன்னும் அழகுபடுத்தி அவங்க செய்கிற அலங்காரம் அப்படின்னா நிறைய அழகு குறிப்புகள் கூட தெரிஞ்சு வச்சுருப்போம். அது மட்டுமல்ல, அந்த குறிப்புகளை நம்ம மட்டுமே தெரிஞ்சு வச்சுருக்காம மற்ற பெண்களுக்கும் சொல்லலாம் இல்லையா. அதே போல் பெண்கள் வீட்டின் கண்கள், சமையல் அசத்து எல்லோரையுமே சந்தோஷப்படுத்துகிறவங்க, அதுக்கு சமைப்பதில் பல உத்திகளை கையாள்பவர்கள், அதற்கான டிப்ஸு. குடும்பத்து ஆரோக்கியத்தை காப்பதில் பெண்களுக்கு இணை பெண்கள் தான். அப்போ அதற்கான முயற்சியில கண்டுபிடிச்ச டிப்ஸ், இப்படி பல வழிகளின் டிப்ஸ். இந்த மாதிரி டிப்ஸ் சொல்ல நினைக்கும் அழகான விஷயங்கள் எல்லாமே எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமா சொல்லி பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ற நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்ப பாடலை கேட்டு உங்களுடைய டிப்ஸையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்க நீங்க செய்ய வேண்டியது 9344-9010-18 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0423 இந்த கோட் நம்பரை இணைத்து 2966781 அதாவது 0423 இந்த இணைப்பு எண்ணுடன் 2966781 இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கறது மட்டும் இல்லாத உங்களுடைய டிப்ஸை கூட எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நேர் லைன்ல இருக்காங்க ஒரு ஸ்நேகிதி. அந்த ஸ்நேகிதி யார், எங்கிருந்து, அவங்களோட சொல்ல வேண்டிய சொல்ல போற டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்.

0: ഹലോ,
1: ഊട്ടി എഫ് എം 102.8. ഹലോ
0: ഹലോ
1: ഹലോ, സോലുങ്ക കേക്குதா?
0: ஆ கேக்குது மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஸ்னேகிதியில எந்த டிப்ஸ் சொல்லப் போறீங்க
0: மேடம்? உளுந்து பருப்பு இருக்கு தெரியுங்களா?
1: ஆமா,
0: உளுந்து உளுந்து
1: உளுந்து கீழ விழுகாம அரிசியில போட்டு ஆட்டர் விழுத்து இல்லைங்களா?
0: ஆமாங்க மேடம், அது எல்லார் வீட்லயுமே இருக்கும். அப்போ அது அதுவும் கொஞ்சம் பாலும் பார்த்து ஊற வைக்கணுங்க மேடம். ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிடணும்.
1: பால்ல ஊற வச்சிடணுங்களா?
0: பால்ல ஊற வைக்கணுங்க மேடம். நல்லா அரைச்சிட்டு அந்த கருப்பு அந்த ஸ்கின்ல எல்லாம் ரொம்ப கருப்பு இல்லீங்களா இருக்கும் தெரியுங்களா, அதுல எல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்குங்க மேடம். அது போகும், அது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஷைனிங்காவும் ஆகும்.
1: அப்படியா, ரொம்ப சூப்பர். ஓகே, சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
0: எனக்கு சிட்டிசன்ல இருந்து லைக் யூ பாட்டு போடுங்க மேடம்.
1: ஓகேங்க, ரொம்ப அழகான டிப்ஸ் சொல்லிருக்கீங்க, அது தகுந்த ஒரு அழகான பாடலையும் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, நீங்க கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கங்க. ஓகே, நன்றிங்க.
0: தேங்க்யூங்க.

0: அடுத்த ஒரு சிநேகிதி கூட லைன்ல வந்தாச்சு, யார் எங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: மேடம், நான் கீதா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க
1: மேடம்? இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வரோம், இப்போ ஒரு குழம்பு இருக்காது, அப்போ நமக்கு ரொம்ப பசி, நம்ம என்னதான் சாப்பிடலாம், இப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதனால நம்ம என்ன செய்யணும்னாக்க, மலர்னு ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பொடியா கட் பண்ணிடணும். ஒரு பழமான தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி அந்த வெள்ளாயத்துல போட்டுருணும். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்த மல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கணஞ்சிடணும் மேடம். கணிஞ்சிட்டு அது போட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும்.
0: அப்படியே பச்சையா?
1: ஆமா மேடம், பச்சையா சாப்பிடுவோம், நல்லா இருக்கும்.
0: ஓஹோ, பச்சை சட்னிமா செஞ்சுறீங்களா? ஓகே ஓகே, கட்டாயமா நீங்க சொல்லிட்டீங்கல்ல. இப்போ இந்த வெயிலுக்கு இந்த கிளைமேட்டுக்கு அது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு இல்லையா? நீங்க சொன்னதுமே சாப்பிடணும்னு தோணுது. ஓகே, நாளைக்கு ஆஃப்டர்நூன் போனா நான் செஞ்சு சாப்பிட்டு
1: பாக்குறேன்.
0: ஆ ஓகேங்க, ரொம்ப சூப்பரா சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க, உங்களோட விருப்ப பாடல் இது
1: மேடம், உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சோ அது போடுங்க மேடம்.

0: எல்லா பாட்டையும் பிடிக்கும். இப்போ எல்லா பாட்டையும் போட்டுடலான்றீங்களா?
1: சரி மாமன்னில் போடுங்க மேடம்.
0: சரி சரி ஓகேங்க, உங்களுக்கான பாட்டெல்லாம் கொடுக்குறேன். ஓகேங்க, நன்றி.
1: சரிங்க, நன்றி மேம். தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ.

உங்கள் ஒட்டிய 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதி. மகளிர் மட்டும் பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துட்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கறது மட்டும் இல்லாத உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் கூட எங்க கூட ஷேர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது 9344-90-10-18 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0423 இந்த கோட் நம்பரை இணைத்து 2966781 இந்த நம்பருக்கும் கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்கறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச அழகான டிப்ஸை கூட எங்கள் கூட ஷேர் பண்ணலாம்.

ஃபிங்கர் போஸ்ட் பகுதியிலிருந்து தேவி அப்படின்ற ஒரு சிநேகிதி வாட்ஸ்அப் மூலயமா இந்த டிப்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பற்களை வந்து எப்படி வந்து நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய கை கால் நகங்களையும் நம்ம பளிச்சுன்னு வச்சுக்க ஆசைப்படுவோம் இல்லையா. அதுக்கு நீங்கள் செய்கிறது என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட நகத்தை வெட்டும்போது என்ன செய்யணுமாம்மா, பேஸ்ட்டு அப்புறம் குக்கிங் சோடா இது ரெண்டையுமே சேர்த்து நம்மளுடைய பல்லை எப்படி ப்ரஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய நகங்களையும் நல்லா ப்ரஷ் பண்ணி வாஷ் பண்ணணும்னு சொன்னாக்கா பல்லு மாதிரியே உங்களுடைய கை கால் விரலோட நகங்கள் கூட பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த ஸ்நேகிதிக்காக நம்ம ஒரு பாட்டை ப்ளே பண்ணிடலாம். கேள்வி என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: அடுத்த ஒரு சிநேகிதி கூட லைன்ல வந்துட்டாங்க. யார் எங்க இருந்து அவங்க சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து?
1: திருநெல்வேலி ஜிஎன்ஜம்பாளையிலிருந்து அம்மிகம் அம்பலவாணன் பேசுறேன்.
0: ஓகே சொல்லுங்க, சமையல் ரெடி பண்ணிட்டீங்களா? லஞ்ச் எல்லாம் ரெடியா?
1: ஆமா ரெடி.
0: ஓகே, ரெடி பண்ணி வச்சு அதுக்கு அப்புறம் பேச வந்துருக்கீங்க. இன்னைக்கு நீங்க என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க?
1: என்ன
0: டிப்ஸ் சொல்ல போறீங்க?
1: அதான் நெல்லிக்காய் சாதம் சொல்லலாம்ல?
0: சொல்லுங்க சொல்லுங்க, கட்டாயம் சொல்லலாம்.
1: தேவையான அரிசி வந்து ஒரு கப்பு, சிறிய நெல்லிக்காய் ஒரு 15 வச்சுக்கணும், மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு லேசான உப்பு, பச்சை மிளகா 10, எண்ணெய் 2 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகுண்ட பருப்பு, கடலைப்பருப்பு, உடைத்த முந்திரி பருப்பு, கருவேப்பிலை தாளிக்க, அரிசியை வேக வச்சுட்டு தட்டுல பரப்பி சாதம் சூடா இருக்கும் போதே அந்த மஞ்சள் தூளை சேர்த்தணும். நெல்லிக்காய் வந்து கொட்டையை நீக்கிட்டு மிக சிறிய துள்ளிடா நறுக்கி அதோட 4 பச்சை மிளகாய் எடுத்து நீள வாக்கில் அறிந்து கொள்ளவும். மீதி இருக்கும் மிளகாயை உப்பு சேர்த்து அரைக்கவும். ஒரு வாணலி எண்ணெய் விட்டு சூடாக்கி தாளிக்கும் பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு ஒன்று கடுகுண்ட பருப்பு இருக்குல்ல, அதெல்லாம் தாளிக்கும் பொருட்களை சேர்க்க வறுக்கணும். அதில் அறிந்த பச்சை மிளகாய் நெல்லிக்காயை சேர்க்கணும். நன்றா நெல்லிக்காய் நன்கு வதங்கியதும் பச்சை மிளகாய் விழுது அரைச்சிருப்போம்ல, அதையும் வதக்கணும். அடுப்புல இருந்து இறக்கி ஆறிய பிறகு சாதத்தோடு பொடி உப்பு சேர்த்து வதக்கணும். அப்புறம் மஞ்சள் தூளை மேல தூவி அலங்கரிக்கலாம்.
0: ஓகே, ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பரா நெல்லிக்காய் சாதம் சொல்லிருக்கீங்க. இந்த கிளைமேட் தகுந்த மாதிரி இருக்கு இந்த சாதம். ஓகே சொல்லுங்க, இந்த சந்தோஷத்தோட உங்களுடைய விருப்ப பாடல் இது?
1: எனக்கு மீண்டும் கோயிலா பாடத்துல சின்னஞ்சிய கண்டமா எனக்கு ஒரு சித்திரம் தோடுது அடி அப்படின்னு பாடல்.
0: ஓகேங்க, கட்டாயம் உங்களோட பாடல் ப்ளே பண்ணிடலாம். டைம் இருக்கும்போது டெய்லி இந்த ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கோங்க, சரிங்களா? ஓகேங்க, ஓகேங்க, நன்றி. ஒரு சின்ன டிப்ஸோட அவர் சொன்னா, ஆனா அவங்க வந்து நெல்லிக்காய் சாதத்தை எப்படி செய்யுது அப்படின்ற பத்தி ஒரு ஷார்ட்டா ஒரு விளக்கத்தையே கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப வந்து தொடர்ந்து அந்த பாடலை கேட்கலாம். அவங்களோட விருப்ப பாடல் சின்னஞ்சிறு வயசு அந்த பாட்டை கேட்கலாம். கேள்வி என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நடப்பாண்டில் முதல் முறையாக பிரதமர் அனைத்து அமைச்சர்களுடனும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். அரசு திட்டங்களின் செயலாக்கம் மற்றும் புதிய திட்டங்களை வகுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அமைச்சர் திரு குவான் ஓ எல்லுடன் இணைந்து சியோலில் உள்ள இம்ஜின்காக் பூங்காவில் இந்திய போர் நினைவு சின்னத்தை திறந்து வைத்து பேசினார். கொரியாவின் அமைதிக்கான இந்தியாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அமைச்சர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு குவான் ஓ எல் கொரிய போரின்போது இந்தியா அளித்த பங்களிப்பு பாராட்டுதலுக்குரியது என்று குறிப்பிட்டார். நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது மற்றும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த காலத்திற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். காசநோய் ஒழிப்புக்கான உலகின் மிகப்பெரிய பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜெனீவா சென்றுள்ள அவர் உலக சுகாதார அமைப்பில் நடைபெற்ற இது தொடர்பான அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த இயக்கத்தின் கீழ் வீடு வீடாக சென்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இதற்காக அதிநவீன பரிசோதனை கருவிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடானில் பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பியவர்கள் காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட

0: அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர்களை அணுகுமாறு மத்திய அரசின் பொது சுகாதார சேவைகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. பயணம் மேற்கொண்ட 21 நாட்களுக்குள் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவர்களை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ளுமாறும் அந்த துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக விமான நிலையங்களில் மருத்துவத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அழகு சாதன பொருட்களை ஊசி வாயிலாக செலுத்திக் கொள்ள மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. தனிநபர்களோ அழகு கலை நிபுணர்களோ அழகு கலை மருத்துவமனைகளோ ஊசி வாயிலாக அழகு சாதன பொருட்களை செலுத்தக்கூடாது என்று மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பயன்பாடு கண்டறியப்பட்டால் அதுகுறித்த புகார்களை cosmetic@cdsco.nic.in என்ற மின்னஞ்சலில் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணிகளின் நலனுக்கு ரயில்வே உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ரவ்னிசிங் பிட்டு கூறியுள்ளார். சண்டிகர் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பயணிகளின் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரயில் விபத்துகளை தடுப்பதற்காக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ரவ்னிசிங் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்திலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தவிகாவைச் சேர்ந்த தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஸ்ரீநாத், அவிநாசி தொகுதியின் திருமதி கமலி, குமாரபாளையம் தொகுதியின் திருமதி விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் தொகுதியின் திரு ரஞ்சித்குமார், கும்பகோணம் தொகுதியின் திரு வினோத், திருவாடானை தொகுதியின் திரு ராஜீவ், கடலூர் தொகுதியின் திரு ராஜ்குமார், அரக்கோணம் தொகுதியின் திரு காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் தொகுதியின் திரு மதன் ராஜா, ராஜபாளையம் தொகுதியின் திருமதி ஜெகதீஸ்வரி, ஈரோடு கிழக்கு தொகுதியின் திரு விஜய் பாலாஜி, ராசிபுரம் தொகுதியின் திரு லோகேஷ் தமிழ்செல்வன், சேலம் தெற்கு தொகுதியின் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் தொகுதியின் திரு ரமேஷ், வேளச்சேரி தொகுதியின் திரு குமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் திரு தென்னரசு, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியின் திரு சம்பத்குமார், அறந்தாங்கி தொகுதியின் திரு முகமது பர்வேஸ், தாம்பரம் தொகுதியின் திரு சரத்குமார், ஆர் கே நகர் தொகுதியின் திரு மரிய வில்சன், கிணத்துக்கடவு தொகுதியின் திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் உள்பட மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதற்கிடையே அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோதிற்கு வேளாண்துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அசாம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். இடைக்கால பேரவைத் தலைவர் திரு சந்திரமோகன் பட்டோவரி புதிய உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றார். மேற்கு வங்கத்தில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நண்பகல் நிலவரப்படி 42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின்போது அந்த தொகுதியில் முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரையடுத்து வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்டது. ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். ராஞ்சியில் காவல்துறையின் முன் இவர்கள் சரணடைந்ததாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு டடாஷா மிஸ்ரா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சரணடைந்தவர்களுக்கான மறுவாழ்வினை மாநில அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் உள்ள மதரசாக்களில் இறைவணக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மதரசா கல்வித்துறை இதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13 21-16 என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் கோ ஜான் வி யை வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நிலைத்த நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி புதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தங்க முதலீட்டு திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நமது இந்திய கலாச்சாரத்தில் தங்கம் என்பது வெறும் உலோகம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு பாதுகாப்பு. பீரோவில் இருக்கும் தங்கம் உங்களுக்கு பாதுகாப்பை தருமே தவிர வருமானத்தை ஈட்டி தராது. உங்கள் கையில் இருக்கும் தங்கம் உங்களுக்கு வட்டி ஈட்டி தரும் சிறப்பான ஒரு திட்டம்தான் தங்க முதலீட்டு திட்டம். இந்திய அரசாங்கம் மற்றும் ரிசர்வ் வங்கி இணைந்து அறிமுகப்படுத்திய இந்த திட்டத்தின் நோக்கம் வீடுகளிலும் நிறுவனங்களிலும் இருக்கும் தங்கத்தை சந்தைக்கு கொண்டு வருவதுதான். உங்கள் வசம் உள்ள நகைகள், நாணயங்கள் அல்லது தங்க கட்டிகளை வங்கியில் டெபாசிட் செய்யலாம். வங்கி அதை உருக்கி அதன் சுத்தமான எடையை கணக்கிட்டு உங்கள் கணக்கில் வரவு வைக்கும். இதற்கு அரசு ஒரு குறிப்பிட்ட சதவிகித வட்டியை வழங்குகிறது. இந்த திட்டத்தில் 3 கால அளவுகள் உள்ளன. 1 குறுகிய கால டெபாசிட், இது 1 முதல் 3 ஆண்டுகள் வரை. 2 மத்திய கால டெபாசிட், இது 5 முதல் 7 ஆண்டுகள் வரை. 3 நீண்ட கால டெபாசிட், இது 12 முதல் 15 ஆண்டுகள் வரை. இந்த திட்டத்தின் முக்கிய 3 பலன்கள் வட்டி வருமானம். வழக்கமாக தங்கம் வாங்கினால் அதன் விலை ஏறினால் மட்டுமே லாபம். ஆனால் இதில் விலை ஏறுவதுடன் உங்களுக்கு ஆண்டுதோறும் வட்டியும் கிடைக்கும். மற்றொன்று பாதுகாப்பு. நகைகளை வீட்டில் வைப்பதில் உள்ள திருட்டு பயம் அல்லது லாக்கர் வாடகைக்கு செலவு இதில் இல்லை. வங்கி உங்கள் தங்கத்திற்கு பொறுப்பு. மற்றொன்று வரி விலக்கு. இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் வட்டிக்கு வருமான வரி கிடையாது. அதேபோல் முதிர்வு காலத்தில் கிடைக்கும் லாபத்திற்கு மூலதன ஆதாய வரி கிடையாது. மற்றொன்று தூய்மை உறுதி. உங்கள் தங்கம் முறுக்கப்பட்டு அதன் தரம் பரிசோதிக்கப்படுவதால் உங்கள் தங்கத்தின் உண்மையான மதிப்பு உங்களுக்கு தெரிய வரும். இந்த திட்டத்தில் நீங்கள் நகையாக கொடுத்தால் அது உருக்கப்படும். எனவே நீங்கள் திரும்ப பெறும் பொழுது நகையாக பெற முடியாது. தங்க கட்டிகளாகவோ அல்லது அன்றைய பண மதிப்பாகவோ தான் பெற முடியும். எனவே பரம்பரை நகைகளை இதில் சேர்ப்பதற்கு முன் யோசிப்பது நல்லது. நம்மிடம் இருக்கும் தங்கம் தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும். இறக்குமதியை குறைக்கவும் அந்நிய செலவானியை சேமிக்கவும் இந்த திட்டம் ஒரு பாலமாக அமைகிறது. முதலீடு என்பது பணத்தை சேமிப்பது மட்டுமல்ல, அதை வளர்ப்பதும் தான். உங்கள் வீட்டு தங்கத்தை வளர செய்யுங்கள் இந்த திட்டத்தின் மூலம்.

கேட்ட பாடலின் படம் சாத்திரங்கள் கி சப்னே. இது ஹிந்தி மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு மலையாள மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் மகாநகரம். இது மலையாள மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு கன்னட மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் கலர்ஸ். இது கன்னட மொழி திரைப்படம். கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: காஞ்சிபுரம் ரஞ்சித்குமார் வனத்துறை, கும்பகோணம் வினோத் வேளாண் துறை, திருவாடானை ராஜீவ் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம், கடலூர் ராஜ்குமார் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி, அரக்கோணம் காந்திராஜ் கூட்டுறவுத்துறை, ஒட்டப்பிடாரம் மதன்ராஜா சிறு குறு நடுத்தர தொழில்துறை, ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி சமூக நலன் மகளிர் நலத்துறை, ஈரோடு விஜயபாலாஜி கைத்தறி ஜவுளித்துறை, ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை, சேலம் தெற்கு விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்துத்துறை, ஸ்ரீரங்கம் ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளச்சேரி குமார் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம், ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை, கோயம்புத்தூர் வடக்கு சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, அறந்தாங்கி முகமது பர்வேஸ் தொழிலாளர் நலத்துறை திறன் மேம்பாடு, தாம்பரம் சரத்குமார் மனிதவள மேம்பாடு, கிணத்துக்கடவு விக்னேஷ் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத் துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சி சார்பில் கிள்ளியூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும், மேலூர் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 59 ஆண்டுகளுக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது. இதனிடையே கே ஏ செங்கோட்டையனிடமிருந்து நீதித்துறை, சென்னை ஆர் கே நகரைச் சேர்ந்த மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு கே ஏ செங்கோட்டையனுக்கு வருவாய் பேரிடர் மேலாண் துறை வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் மொத்தம் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சரவையில் முதலமைச்சர் உட்பட தற்போது 33 பேர் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் அழைப்பை ஏற்று இந்நடவடிக்கை என்றார். இதன்படி தஞ்சை பாபநாசம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷாஜகான் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் என்றும் அவர் கூறினார். அமைச்சர்களுக்கு பல்வேறு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதி திராவிடர் சிறுபான்மையினர் நலத்துறை இதுவரை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அரசின் கீழ் உள்ள பல்வேறு அமைச்சகங்களின் செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் எரிபொருள் விலையேற்றம், முக்கிய வர்த்தக வழித்தடமான ஹார்மோஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள தடைகள், உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு நிலைமையின் பின்னணியில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. அனைத்து துறைகளைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இந்த உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். பிரதமர் தமது 5 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பியுள்ள நிலையில் இந்த கூட்டம் இன்று நடைபெறுகிறது. ஒரே வாரத்தில் பெட்ரோல் டீசல் விலை இருமுறை உயர்த்தப்பட்டது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் உலகின் பிரம்மாண்ட நோய் கண்டறியும் வசதி நம் நாட்டில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் உலக சுகாதார பேரவை சார்பிலான நுரையீரல் பரிசோதனை நிகழ்ச்சியில் பேசிய அவர், காசநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்களை கண்டறியும் நவீன வசதிகளை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். தொழில்நுட்பம் கடைகோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதி மறுதேர்தல் வாக்குப்பதிவில் பகல் 1 மணி நிலவரப்படி 60.43% வாக்குகள் பதிவாயின. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் தீவிரவாத தடுப்பு தினமாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1991 இதே நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சோனியாகாந்தி, திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. திருச்சி நாச்சிக்குறிச்சி சோழங்கநல்லூரில் தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தின் சார்பில் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கொரிய தீபகற்பத்தில் இந்தியாவின் மனிதநேய உதவிகளையும் அமெரிக்க

0: தொடர்பான நிலைப்பாட்டையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். சியோலில் இந்திய போர் சின்னத்தை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடன் இணைந்து திறந்து வைத்து பேசிய அமைச்சர், இந்திய கொரிய குடியரசின் நட்புறவை மேம்படுத்துவதற்கான வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகள் இடையேயான வரலாற்று பிணைப்புகளை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். கொரிய போரின்போது இந்திய படைகளின் பங்களிப்பை காட்சிப்படுத்தும் புகைப்பட கண்காட்சியையும் அமைச்சர் பார்வையிட்டார். முன்னதாக இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்புத்துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான புளியரை காவல் நிலைய சோதனைச் சாவடியில் கனரக வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் நள்ளிரவில் ஆய்வு செய்தார். போக்குவரத்து விதிகளை பின்பற்றாத வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அவர் அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் தூய்மை மாத விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் துரைசாமிபுரம் கிராமத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட கல் குவாரி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்ட 2 ஹிட்டாச்சி இயந்திரங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட புவியியல் சுரங்கத்துறை எச்சரித்துள்ளது. சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தேயிலையின் பொருளாதார முக்கியத்துவம், மருத்துவ குணங்களை எடுத்துரைக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. நீலகிரியில் தேயிலை விளைச்சல் குறித்து எமது செய்தியாளர்.
1: இந்தியாவில் மட்டும் சுமார் 1350 மில்லியன் கிலோ தேயிலை தூள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் நீலகிரி தேயிலையின் பங்கு 40% உள்ளது. நீலகிரியில் உயரமான மலைப்பகுதியில் தேயிலை விளைவதாலும் இங்கு நிலவும் சீதோஷ்ண நிலை மற்றும் மண் இங்கு உற்பத்தி செய்யப்படும் தூளிற்கு டார்லிங் அசாம் டீயை விட அதிக சுவையும் தரமும் அளிக்கிறது. இங்கு சுமார் 60,000 குடும்பங்கள் தேயிலை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். 130 மேற்பட்ட தேயிலை தொழிற்சாலைகள் உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நெல்லையில் புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் திறந்து வைத்தார். தமிழகம் புதுச்சேரியில் 30 மையங்களை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பெங்களூரு மண்டல துணை இயக்குநர் பிரியா ஸ்ரீகுமார் இந்நிகழ்ச்சியின் போது தெரிவித்தார்.
2: இந்த ஆதார் சேவா கேந்திரம் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்பெஷாலிட்டி யூஐடிஏ கூட உள்ள கிரீவன்ஸ் ரிலேட்டட் எல்லா இஷ்யூஸும் இங்கே நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். மத்த சென்டர்ஸ்ல நீங்க ஆதார் பதிவு பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இந்த சென்டர்ல ஆதார் பதிவும் அப்டேட்டும் பண்ணலாம். கூடவே நீங்க ரீஜனல் ஆபீஸ் பெங்களூர் கூட ஏதாவது கிரீவன்ஸ் இருக்குன்னா அதையும் டேக்அப் பண்ணலாம். யூஐடிஏ ரன் பண்ற சென்டர் இந்த சென்டரை கொஞ்சம் பப்ளிசைஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
0: நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயி கௌரவ நிதி திட்டத்தில் சேர்வதற்கான சிறப்பு முகாம் அடுத்த மாதம் 15 தேதி வரை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் PM கிசான் திட்டத்தில் 3,193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் பெறாமல் உள்ளனர். அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இசேவை மையங்களில் June 15 வரை முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணைய உள்ளதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் முஹியின் அறிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35th நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8 நேரம் 1:55. இனி திரைக்காணம் ஒன்று.

இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் சோலூர் கோக்கால் பகுதியைச் சேர்ந்த நீஜி சரஸ்வதி குழுவினரின் பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. அனுபவப் பேழை.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம். அரசு இயந்திரம் என்ற ஒன்று பல்வேறு சிக்கலான கட்டமைப்புகளை கொண்ட பற்சக்கரங்களால் உருவானது. இதிலுள்ள ஒவ்வொரு சக்கரமும் சிறப்பாக செயல்பட்டால்தான் அரசும் சிறப்பாக செயல்பட முடியும். அப்படி பல்வேறு அரசு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியுள்ளது. அதில் சில துறைகள் கிரவுண்ட் ஒர்க் எனப்படும் அடிப்படை பணிகளை செய்து தருவார்கள். அதை வைத்துதான் மற்ற துறைகள் அந்த பணியை முன்னெடுப்பு செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த துறை நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை. ஒரு ஊரின் ஒரு மாவட்டத்தின் எல்லையை வகுப்பதில் இவர்களின் பணி அளப்பரியது. அப்படிப்பட்ட துறையில் பணியாற்றி அந்த துறைக்கு சிறப்பு சேர்த்த ஒருவரைதான் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். அவருடன் அவருடைய பணி சார்ந்து பல பயனுள்ள தகவல்களையும் அவரின் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து சில தகவல்களையும் அறிந்து கொள்வோம். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார். எனது பெயர் எஸ் விக்டர் பிரபுராஜ். நான் லவுடைல் எனும் பகுதியில் வந்து 1957 பிறந்தேன். நான் ஒரு தலைமை ஆசிரியரின் மகன். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் வந்து படிப்பை விட ஒழுக்கம்தான் முக்கியம் என்று என்னை வளர்த்தார்.
1: நிகழ்ச்சியா இந்த ஒரு விஷயத்திலிருந்து தொடங்குவோம்.
3: சரிங்க சார்.
1: நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை, இந்த துறை வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதாவது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இந்த துறைக்கு மனிதர்கள் தங்களுடைய விசிட்டிங்கை வந்து ஒரு டைமாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து மாடர்ன் டேஸில் ஒரு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த துறையில் நீங்கள் ஒர்க் பண்ண விஷயங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க சார். நான் முதல்ல இந்த ஒரு விஷயத்தோடவே ஆரம்பிக்க நினைக்கிறேன். நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை, இந்த துறை மக்களுடைய வாழ்க்கையில் எந்த வகையான இம்பேக்ட் ஏற்படுத்துதுங்க சார்?
3: இந்த நில அளவை பதிவேடுகள் துறை ஒரு முக்கியமான துறையாக இருக்கிறது. லேண்ட் சம்பந்தமான எல்லா காரியங்களும் நில அளவை துறைகளில் தான் பராமரிக்கப்படுகிறது. நில அளவை துறைகள் இல்லை என்றால் ரெவின்யூ கிடையாது, மற்ற டிபார்ட்மெண்ட் எதுவும் சரியாக செயல்பட முடியாது. ஏனென்றால் நில அளவை பதிவேடுகள் துறையில் வேலை செய்யக்கூடிய நில அளவர்கள், வரைவாளர்கள் மற்றும் அதனுடைய பணியாளர்கள் யாவரும் அந்த பணியை வந்து சிறந்த முறையில் செவனவை செய்யாவிடில் அதில் பிழைகள் ஏற்பட்டால் ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய பவுண்டரியை மாறிவிடும். அதனால் நிலவை பதிவேடுகள் துறையில் வருது ஒரு உன்னதமான ஒரு துறை. அதில் முக்கியமான காரியங்கள் என்ன என்றால் நிலவை துறையில் அதிகமான பழு உள்ள வேலைகள் செய்ய வேண்டும். நிலவர்கள் வந்து களப்பணி செய்வார்கள்,

0: கம்பியில் இருக்கும்.
1: நில அளவைகள் மற்றும் பதிவேடுகள் துறை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அதாவது இந்த ஒரு துறை மனிதர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பங்காற்றுறது அப்படிங்கிற விஷயத்த பேசுறதுக்கு தனி ஒரு எபிசோடாவே நம்ம கொண்டு போகலாம். முறையா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய அறிமுகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நீங்க எங்க பிறந்தீங்க, உங்களுடைய ஃபேமிலியை பற்றி, அப்புறம் வந்து உங்களுடைய எஜுகேஷன், இதை பத்திலாம் பேசலாம்.
0: நான் இம்மாவட்டத்தின் மண்ணின் மைந்தன். நீலகிரி மாவட்டத்தில் வந்து உதகை வட்டத்தில் உள்ள லவுடில் எனும் சிற்றூரில் நான் 1957 பிறந்தேன். எனது தந்தை ஒரு தலைமை ஆசிரியர். அவர் பெயர் ஜே கே சுவாமிதாஸ். அவர் லாரன்ஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக பணிபுரிந்தவர். லாரன்ஸ் அசைலம் என்று அந்த காலத்திலே லவுடில்ல ஒரு 1000 ஏக்கர்ஸில் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பீரியடில் தொடங்கினாங்க. அது வந்து செக்ரட்டரியேட்டாக பண்ணாங்க. ஆனால் நாளடைவில் அது ஊட்டி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் செக்ரட்டரியேட்டை விட்டு அதை லாரன்ஸ் அசைலம் என்ற ஸ்கூலாக மாற்றி இன்றும் அது பெரிய அளவில் ஒரு பெரிய பள்ளிக்கூடமாக திகழ்ந்து வருகிறது. உலக பிரசித்தி பெற்ற ஸ்கூல் அது. அப்பேற்பட்ட இடத்திலே நான் பிறந்து வளர்ந்து என்னுடைய தந்தை பெயர் ஜே கே சுவாமிதாஸ், என்னுடைய அம்மா பேர் ஸ்டெல்லா சுவாமிதாஸ், அவர்களும் ஒரு ஆசிரியை. நாங்கள் சகோதரர்களை நாங்கள் சேர்த்து மொத்தம் 7 பேர் ஒரே ஒரு தங்கை, 6 பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர். அப்பா எல்லாருக்கும் நல்ல கல்வி அறிவை போதித்தார். அந்த காலத்தில் ஹெட்மாஸ்டராக இருந்தாலும் அவருக்கு சம்பளமே ஒரு 400 ரூபா தான் இருக்கும். அதனால் அந்த 400 ரூபா சொச்சத்தில் வச்சு என்னுடைய சகோதரர்களை எல்லாரையும் நல்லா படிக்க வைத்து எங்களுக்கு நல்ல கல்வி அறிவை போதித்து கல்வி அறிவை விட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார். ஒழுக்கம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னும் அதை கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். இந்த என்னுடைய வயது 69 ஆகிவிட்டது. அந்த ஒழுக்கம் இன்றும் எங்கள் மனநிலையில், என் மனதளவில் இன்னும் நான் கடைபிடித்து கொண்டு இருக்கிறேன். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த குடும்பத்தை நான் அடிக்கடி நினைவு கூறுகிறேன். என் தந்தை 1972 இறந்து விட்டார். ஒரு தலைமை ஆசிரியர். அவருக்கு ஆங்கில அறிவு புலமை மிக்கவர். ஆங்கிலத்திலே அவர் எழுதின போயம் கூட இன்னும் என்னுடைய வீட்டிலே நான் அலங்கரித்து வைத்திருக்கிறேன். தமிழ்நாட்டிலே தமிழ் வளர்ச்சி கழகம் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது போல ஆங்கிலத்தில் அந்த ஆங்கிலேயர் காலத்திலே இங்கிலீஷ் வந்து மற்றவங்களுக்கும் பேசணும், சாதாரண மக்களும் பேசணும், அதை ஒழுங்காக பேசணும், கிராமட்டிக்கல் இங்கிலீஷ் பேசணும் என்று ஒரு சொசைட்டி மேஜர் ஒன்று ஆரம்பித்தாங்க. அது பேர் பிரிட்டிஷ் கவுன்சில் ஃபார் ஸ்பீக்கிங் குட் இங்கிலீஷ் வொகாபுலரி இங்கிலீஷ். அதில் என்னுடைய தந்தையும் ஒரு மெம்பராக போட்டு அந்த நீலகிரி மாவட்டத்தில் வந்து அந்த பிரிட்டிஷ் கவுன்சிலில் என்னுடைய தந்தை இருந்து அநேக பேருக்கு ஆங்கிலத்தில் படிக்கவும் தேர்ச்சி பெறவும் அந்த காலத்தில் 1960 காலகட்டங்களிலே என் தந்தை அங்கு பணியாற்றி வந்தார். பெரிய பெரிய வாத்தியார்கள், ஹெட்மாஸ்டர்கள் போன்றவர்கள் அந்த பிரிட்டிஷ் கவுன்சிலில் வேலை செய்தார்கள். 62 1வது முதல் 5வது வகுப்பு படித்தேன். பிறகு வந்து சென்ட் ஜோசப் ஸ்கூல் ஊட்டியில் வந்து 67 முதல் 72 வரைக்கும் நான் படித்து எஸ்எல்சி முடித்தேன். அந்த காலத்தில் எஸ்எல்சி தான். அந்த எஸ்எல்சியில் முடித்து நல்ல மார்க்கெல்லாம் எடுத்து அப்புறமா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்தேன். 73 இருந்து 78 வரைக்கும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்து ஆங்கில இலக்கியம் தான் எடுத்தேன். எங்கள் அப்பா போல நான் ஆங்கிலத்தில் திறமை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று நான் ஆங்கிலம் இலக்கியம் படித்து 78 வந்து டிகிரி முடித்தேன். 78 79 ஆற்றல் மிக்க ஆங்கில புலமை இருந்ததுனால நிறைய எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி போன்ற தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போன்றவைகளெல்லாம் எழுதி அந்த காலகட்டங்களில் வந்து மணி மேட்டர் என்ன தான் இருந்தாலும் தந்தை ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தாலும் ஏழ்மை என்ற ஒரு சூழ்நிலைத்தான் அந்த காலத்தில் இருந்தது. சாப்பாட்டுக்கெல்லாம் கவலை இல்லை, பட் இருந்தாலும் ட்ரெஸ்ஸுக்கு. லவுடிலிருந்து நடந்து வந்தே நான் படித்தேன். 6 கிலோமீட்டர் நடந்து வந்து படித்தேன். போடுறதுக்கு கூட ஷூ இருக்காது, சரியான ட்ரெஸ் இருக்காது. இருந்தாலும் முக்கியம் வந்து படிக்கணுன்ற ஒரு குறிக்கோளோடது அந்த காலகட்டங்களே நடந்து வந்து படித்து சென்ற காலங்கள் உண்டு. சாயந்தரம் பசி எடுக்கும், பாக்கெட்ல காசு இருக்காது, ஈவன் ஒரு சின்ன ஒரு மிட்டாய் கூட வாங்க முடியாது. அந்த காலத்தில் கம்பர் கட்டு என்றெல்லாம் சொல்லுவார், அதை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு நடந்து சென்ற நாட்கள் எல்லாம் உண்டு. ஏன் இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன்னா, கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம்.
1: அனுபவ பேழை நிகழ்ச்சியில் இது ஒரு பாடலுக்கான இடைவேளை. பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம் நேர்களே.

0: மீண்டும் ஒருமுறை அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இனி நிகழ்ச்சியில் சார், அடுத்ததான் நம்ம பேச போறது, ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விதமான வொர்க்கிங் ஸ்டைல் இருக்கும். நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது இவ்வளோதானா அப்படின்னு தோணும். ஆனால் அந்த துறையில் வேலை செய்யும் பொழுது தான் ஒவ்வொரு பணிகளாரையும் என்ன ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்க முடியும், தெரிஞ்சுக்கவும் முடியும். அப்படி உங்களுடைய துறை நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை எப்படி இயங்குது, அதில் என்னென்ன ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியுங்களா?
1: ஒவ்வொரு ரெக்கார்டும் செய்யும் பொழுது அதுக்கு ஒரிஜினல் இருக்கும், டூப்ளிகேட் இருக்கும். டூப்ளிகேட்டும் தயார் பண்ணுவார்கள், ஒரிஜினலும் தயார் பண்ணுவார்கள். முக்கியமான ஒன்று ஓஎஃப்எம்பி, ஒரிஜினல் ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக். அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும், சப்டிவிஷன் இருக்கும். ஆனால் யார் யார் ஓனர்ன்றது அந்த பேரில் அதில் இருக்காது, வெறும் ஸ்கெட்ச் மாத்திரம் இருக்கும். ஃபீல்டினுடைய மெஷர்மெண்ட்டோட சப்டிவிஷனுடைய மெஷர்மெண்ட்டு, சப்டிவிஷனுடைய நம்பர். அப்போ அந்த ஸ்கெட்சவே பார்த்தாக்க நம்ம எப்படி நம்ம நேராக ஃபீல்டுக்கு போய் பார்க்குறோமோ அதே மாதிரி அந்த ஸ்கெட்சில் பார்த்தா நம்மளுடைய பவுண்ட்ரி, நம்மளுடைய இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு எதிரே தெரியும். அதுதான் முக்கியமான ஒரு ஆவணமாக ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக். அடுத்தது வந்து ஃபேர் லேண்ட் ரெஜிஸ்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ்க்கு காலங்களிலே ஃபேர் லேண்ட் ரெஜிஸ்டர் என்று ஒன்று வைத்திருந்தார்கள். அதற்கும் பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க, ரஃப் லேண்ட் ரெஜிஸ்டர் என்று இரண்டு ஆவணங்கள் தயாரித்திருப்பார்கள். அதற்கு அடுத்ததாக கார்லேஷன் ஸ்டேட்மெண்ட். கார்லேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஓல்டு நம்பர் இருக்கும், அதற்குரிய புது நம்பரும் இருக்கும் கார்லேஷன் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் வில்லேஜ் மேப், ஒவ்வொரு எஃப்எம்பியும் ஒரு வில்லேஜ் மேப்பில் கொண்டு வருவாங்க. அந்த வில்லேஜ் மேப்பு தான் டிஸ்ட்ரிக்ட் பவுண்ட்ரியாக வரும். நீலகிரி மாவட்டத்தில் கூக்குள்துறையில் அதனுடைய வில்லேஜ் மேப்பை அப்படியே வில்லேஜ் பவுண்ட்ரியை வந்து ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணிடுவாங்க, பிளாட்டுனா வரைந்துருவாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு எஃப்எம்பியையும் அதில் உள்ள நம்பர் பிரகாரமாக அந்த வில்லேஜ் மேப்பில் உட்கார வைக்க வேண்டும். அதுதான் கடைசியில் வில்லேஜ் மேப். அந்த வில்லேஜ் மேப்பில் வந்து ஒவ்வொரு வில்லேஜ் மேப்லேயும் டீட்டெயில்ஸ் இருக்கும். சர்வே நம்பர் 58 என்று இருந்தால் அந்த 58 என்னென்ன இருக்குது, வெள்ள இருக்கா, ஓடை ஓடுதா, டெலிஃபோன் லைன் ஓடுதா, அப்புறம் மின்சார கம்பி இருக்கின்றதுனா அந்த டீட்டெயில்ஸ்க்கு ஒவ்வொரு விளக்கிக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விளக்கிகளை வந்து அந்த இடத்துல வரைந்திருப்பார்கள். அந்த சர்வேர் அந்த வில்லேஜ் மேப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி போனாக்கா இதுதான் இந்த ஃபீல்டுன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ உன்னதமான பணி வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலியமாகத்தான் ரெவென்யூ, லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு கலெக்டரே இருந்தாலும் வந்து லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி தெரிஞ்சால் தான் அவர் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய திராணிகள் எல்லாம் இருக்கும். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஸ்டேட் வைடு வந்து பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மற்ற அட்மினிஸ்ட்ரேஷனை விட லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் முக்கியமான ஒரு துறையாக காணப்படுகிறது. இப்பேற்பட்ட நில அளவை துறைகளில் நிறைய ஆவணங்கள் பராமரிக்கப்படுகின்றன. எஃப்எம்பி, எஃப்எல்ஆர், கார்லேஷன் ஸ்டேட்மெண்ட், வில்லேஜ் மேப், லொக்கேஷன் ஸ்கெட்ச். ஒரு சர்வேர் வந்து முதன் முதலாக ஃபீல்டுக்கு போகிறது என்றால் லொக்கேஷன் ஸ்கெட்ச் எடுத்து தான் போவாங்க. அந்த லொக்கேஷன் ஸ்கெட்ச் மூலியமாக தான் இந்த ஃபீல்டு, அந்த ஃபீல்டு. இப்போ ரேடியோ ஸ்டேஷனுக்குன்ற ஒரு சர்வே நம்பர் இருக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தாங்கன்னா அந்த அதிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ரேடியோ ஸ்டேஷன் நேற்று, அதனுடைய ஆதாரங்கள், அதனுடைய என்னென்ன இருக்குது ரேடியோ ஸ்டேஷன் பக்கத்தில், ஒரு கிணறு, ஒரு மின்சார ஒயர் மற்றும் டெலிஃபோன் ஒயர்கள் போன்றவைகள் எல்லாம் அதில் குறிப்பிட்டிருக்கும். அதுதான் லொக்கேஷன் ஸ்கெட்ச் என்பார்கள். அந்த லொக்கேஷன் ஸ்கெட்ச், ஆரியல், ரஃப் ஏரியா லிஸ்ட், ஃபேர் ஏரியா லிஸ்ட்டு. இந்த ரஃப் ஏரியா லிஸ்ட்டில் எவ்வளோ ஒரு சர்வே நம்பருக்கு டோட்டல் ஏரியா எவ்வளோ என்று குறிப்பிட்டிருக்கும். ரஃப் ஏரியா லிஸ்ட்டு, ஃபேர் ஏரியா லிஸ்ட்டில் அந்த ஏரியனுடைய டோட்டல், ஒரு வில்லேஜினுடைய ஏரியாவெல்லாம் இது பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி டோட்டல் ஏரியா வந்து அந்த வில்லேஜினுடைய டோட்டல் ஏரியா கணக்கிடப்பட்டிருக்கும். அப்புறம் சிட்டா, கேள்விப்பட்டிருப்பீங்க சிட்டா, அடங்கல், தட் இஸ் ஏரிஸ்டர். டவுன் சர்வே, டவுன் சர்வே கூட அதற்கான தனி வரைமுறைகள் இருக்கிறது, இத்தனை சென்ட்டுக்கு இப்படி அளக்கணும் இப்படி என்று. அதற்கும் டவுன் சர்வேக்கும் தனியாக ஆவணங்கள் தயாரிக்கப்படுகின்றது உண்டு. அப்புறம் அதிலே வந்து நத்தம் சர்வே, அப்புறம் புறம்போக்கு, அப்புறம் நத்தம் புறம்போக்கு போன்றவைகளெல்லாம் இந்த ஃபேர்லைன் ரெஜிஸ்டரில் வந்து அந்த காலத்திலே பிரிட்டிஷ் பீரியடில் வந்து இந்தந்த மாதிரி தான் இப்படி இப்படி தான் பண்ணணும், இதை தான் இப்படி வச்சிருக்கணும் என்று அந்த காலத்திலே அவர்கள் வந்து ஒரு வரைமுறைப்படுத்தி FLR என்னுவாங்க, ஃபேர் லேண்ட் ரெஜிஸ்டர் என்று அதை உருவாக்கி நமது மாவட்டத்திற்கு, எங்கேயும் இங்கே மாத்திரமல்ல எல்லா மாவட்டங்களிலும் அது இருக்கும். பிரிட்டிஷ் வி ஃபாலோ அமெரிக்கன் சிஸ்டம் ஆஃப் சர்வே, அதனால் அந்த ஃபேர் லேண்ட் ரெஜிஸ்டர் வந்து அதில் இப்போ முக்கியமான இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். காடுகள், ஓடைகள், வில்லேஜ்க்கு கிரேசிங் கிரவுண்ட் மற்ற போன்றவைகள் எல்லாம் அதில் இருக்கும். எதை எப்படி வச்சுருக்கணும், எதை எப்படி நம்ம வாழ்நாள் முழுவதும் அதை வச்சு கடைபிடிக்கணும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது வந்து ஃபேர் லேண்ட் ரெஜிஸ்டர் என்று சொல்வார்கள்.
0: தனது பணி சார்ந்து பல்வேறு பயனுள்ள தகவல்களை அளித்துக் கொண்டிருக்கிறார் விக்டர் பிரபுராஜ் அவர்கள். மீண்டும் தொடர்வோம் ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

அனுபவ பேழை நிகழ்ச்சியில் இதுவரை நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இந்நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் அனுபவ பேழை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் 5 சென்டிமீட்டர், காரைக்குடியில் 4 சென்டிமீட்டர், நகுடி, நெய்யூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஆவுடையார் கோவில், சேதுபாஸ்கரா கல்லூரி, மணமேல்குடி, நத்தம், தேவக்கோட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, கன்னியாகுமரி மாவட்டம் இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 42 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 24.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, திண்டுக்கல், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை ஓரிரு இடங்களில் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். எங்கும் வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் காணப்படும். நாளையும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் இன்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய அலை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது மற்றும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். காசநோய் ஒழிப்புக்கான உலகின் மிகப்பெரிய பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பயணிகளின் நலனுக்கு ரயில்வே உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தாவேகாவின் திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோத்திற்கு வேளாண் துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் நடைபெற்று வரும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகூர் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயாஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷர்மன்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 3:02.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் இன்று பற்களின் ஆரோக்கியம் குறித்து பல் மருத்துவர் டாக்டர் செல்ஷியா புளோரன்ஸ் அவர்களுடன் நேர்முகம். இடம்பெற கேட்கலாம். நேர்களே, நிறைய பேருக்கு புன்னகை அரசி, புன்னகை மன்னன் அப்படின்னு பட்டங்கள்லாம் கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அழகான புன்னகைக்காக. ஒரு மனுஷனோட முக அழக கூட்டி அவங்களோட நம்பிக்கையை உலகுக்கு வெளிப்படுத்துறதுல புன்னகைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கு. அந்த புன்னகையை அழகாக்குறது நம்மளோட பற்கள். ஆனா பற்கள் அப்படின்றது அழகுக்கு மட்டும்தானா? பற்கள் அழகுக்கு மட்டுமில்ல, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை சரியா மென்னு ஜீரணிக்கிறதுக்கும் நம்ம தெளிவா பேசுறதுக்கும் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. பல் போனா சொல் போகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி பற்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இவ்வளோ விசேஷமான பற்களை நம்ம எப்படி பராமரிக்கிறோம்? திடீர்னு ஒரு பல்வலி வந்தா மட்டும்தான் நம்ம பல் மருத்துவரை தேடி ஓடுறோம். இதுவே நிறைய பேருக்கு வழக்கமாகவும் ஆயிடுச்சு. ஆனா பற்கள் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அதை எப்படி நம்ம சரியா பராமரிக்கணும், சொத்தப்பல் வராம எப்படி எல்லாம் தடுக்கலாம், பல பல பண புன்னகைக்கு நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன வழிமுறைகள்லாம் நம்ம அன்றாடம் செய்யணும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம ஹெலோ ஊட்டி நிகழ்ச்சியில பல் மருத்துவர் டாக்டர் செல்ஷியா புளோரன்ஸ் அவர்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. வாங்க பேசலாம்.
4: வணக்கம், உங்களை பத்தி நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க.
5: வணக்கம், என் பேரு டாக்டர் செல்ஷியா புளோரன்ஸ். நான் வந்து பிடிஎஸ் படிச்சிருக்கேன். ஒரு 1 இயரா வந்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு

0: இருக்கேன், இங்கே ஊட்டியில் தான், நியர் சேட் ஹாஸ்பிட்டல் கிட்ட.
1: அப்படிங்களா. பற்களோட ஆரோக்கியத்தை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, பற்களோட ஆரோக்கியம் வந்து சும்மா ஒரு வெளிப்புற அழகுக்கு தான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு யாரும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது இல்லை. இப்போ ஒரு காய்ச்சலா இருந்தா, இல்ல நமக்கு வந்து ஒரு வயிற்று போக்கு இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னா, நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட பற்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் வந்து அதை பண்றதுல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா தான் விட்டுடுறாங்க. சோ நம்ம இப்போ பற்களோட பயன்கள்ல இருந்து போலாம், பொறுமையா நம்ம ஆரோக்கியத்தை பத்தி பேசலாம். நம்ம பற்கள் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்ல முடியுங்களா?
0: ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம பற்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்மளுடைய சாப்பாடை வந்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவுது. நம்ம ஏதாவது சாப்பிட்டு கடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான பொதுவான காரியங்களுக்கு வந்து நம்ம பற்கள் வந்து உதவுது. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்பீச், அதாவது வந்து சில எழுத்துக்கள் எஃப் வி எஸ் டி இந்த மாதிரி எழுத்துக்களை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு வந்து நம்ம பற்கள் வந்து ரொம்ப இன்றியமையாததா இருக்கு. நிறைய பேர்த்துக்கு இந்த பல் இல்லாதவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றதுல சிரமம் இருக்கும். அதாவது பல் இல்லாதவங்க அதை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இல்லைன்னா வந்து தப்பா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அது போக பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முக அமைப்பை வந்து இன்னும் அழகுபடுத்தி காட்டுறது வந்து நம்ம பற்களாதான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் பண்றேன்ட்டு வந்து போவாங்க. என்னோட பல்லு வந்து முன்னாடி பின்னாடி அரேஞ்ச் ஆயிருக்கு, பல்லு வந்து எந்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, இல்ல உள்ள போயிருக்கிற மாதிரி இருக்கு, அதனால என் ஃபேஸே வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்றவங்க வந்து அவங்க அந்த பல்ல வந்து ட்ரீட் பண்றதுக்காக போவாங்க. சோ நம்ம பற்கள் வந்து நம்மளுடைய முக அமைப்புக்கு வந்து ரொம்ப ஒரு இன்றியமையாததா இருக்கிறத பாக்குறோம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பற்கள் வந்து நம்ம தாடை எலும்ப வலுவாக்குது. இப்போ ஒரு பல்லு வந்து இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கிற எலும்பு வந்து தேய்மானம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கூட பாத்தீங்கன்னா, நம்மளுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ், சோஷியல் இன்டராக்ஷன் வந்து நம்ம பற்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து இன்னும் கான்பிடன்ஸா இருக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நீங்களே பாத்திருப்பீங்க, பாட்டி தாத்தா இந்த பல்லு போனவங்க எல்லாம் வந்து மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களுடைய வாயை வந்து மூடிட்டே பேசுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து லேக் ஆகும். நம்ம பற்கள் வந்து நல்லா இருக்கும் போது, இல்ல நல்லா அழகா இருக்கும் போது வந்து அவங்க வந்து நல்ல தைரியமா செல்ஃப் கான்பிடன்ஸோட மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு வந்து பற்கள் வந்து உதவுது.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி, நிறைய பேர் பற்கள் அப்படின்றது சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு நகம் எப்படி அந்த மாதிரிதான் வந்து பல்லு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பற்கள் அப்படின்னு வரப்போ இத்தனை பயன்கள் இருக்கு அப்படின்றது நம்ம நேயர்கள் கண்டிப்பா தெரிஞ்சு. இப்ப பற்களின் ஆரோக்கியம் அப்படின்றப்போ நம்ம ரொம்ப அடிப்படையான விஷயங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப பற்களோட பயன்களை பத்தி சொன்னீங்க, அடுத்தது நம்ம பல்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா?
0: பற்கள்ல வந்து மொத்தமா மூன்று வகைகள் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பால் பற்கள், அடுத்து வந்து நிரந்தர பற்கள், மூணாவது வந்து ரெண்டுமே மிக்ஸ்டு டென்டிஷன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வர்றது, அதாவது அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20 பற்கள் தான் குழந்தைகளுக்கு இருக்கும். அது வந்து நிரந்தரம் இல்லாத பற்கள். ஃபர்ஸ்ட் எப்போ ஆரம்பிக்கும்னா, 6 மாசத்துல வந்து முளைக்கிறதுக்காக ஆரம்பிக்கும். அது வந்து 2.5 இல்லைன்னா 3 வயசுக்குள்ள முளைச்சு முடிச்சிரும். அப்ப இந்த பற்கள் வந்து அவ்வளவுதான் இருக்கும். ஒரு 6 வயசுங்கும் போது அந்த பற்கள் எல்லாம் வந்து உழுகறதுக்கு ஆரம்பிச்சிரும். இதே வந்து நிரந்தர பற்களை பாத்தீங்கன்னா 32 பற்கள் இருக்கும். அதுதான் வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே, இப்ப சொன்ன எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுறது இந்த நிரந்தர பற்கள் தான். இது வந்து 17 இருந்து 21 வயசுக்குள்ள எல்லாமே வந்து முளைச்சு முடிச்சிருக்கிறதா இருக்கும். இது வந்து எப்போ முளைக்க ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா, 6 வயசுல முளைக்க, அது 6 வயசுல விழுகறக்கு ஆரம்பிக்கும். இது வந்து 6 வயசுல முளைக்க வந்து ஆரம்பிக்கும். இப்ப இந்த எடைப்பட்ட கேப், அதாவது இந்த 6 இருந்து அந்த 12 இருக்கிற ஏஜ்ல தான் வந்து இந்த மிக்ஸ்டு டென்டிஷன் சொல்றது வந்து வளரும். இது வந்து பாத்தீங்கன்னா, இதுல அந்த பால் பற்களும் இருக்கும், நிரந்தர பற்களும் இருக்கும். சோ ரெண்டும் கலந்ததை வந்து மிக்ஸ்டு டென்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா, பால் பற்கள்ல வந்து நம்மளுக்கு இன்சிசர்னு சொல்லி சொல்லுவாங்க. மொத்தமாவே பல்லுல பாத்தீங்கன்னா, இன்சிசர், லேட்ரல் இன்சிசர், கெனைன், மோலார், ப்ரீமோலார் அப்படிங்கறது இருக்கும். இப்போ இந்த பால் பற்கள்ல பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரீமோலாருங்கிறது ஒண்ணு இருக்காது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவாய் பற்கள் பக்கத்தில் இருக்கிற பற்கள். இது வந்து நம்ம பால் பற்கள்ல இருக்காது. அதே நிரந்தர பற்கள்ல பாத்தீங்கன்னா, கடவாய் பற்களுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ப்ரீமோலாருங்கிறது இருக்கும். அப்ப வந்து பிரைமரி டென்டிஷன், அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிற பால் பற்கள்ல இன்சிசர், லேட்ரல் இன்சிசர், கெனைன், மோலார், இது 4 தான் இருக்கும். இதே பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லுவாங்க, 2-1-0-2 அப்படி சொல்லுவாங்க. அப்ப வந்து 2-னா வந்து 2 இன்சிசர், 2 செட் ஆஃப் இன்சிசர், 1 செட் ஆஃப் கெனைன், ப்ரீமோலார் இல்லாதத வந்து 0 சொல்லிடுவாங்க, அந்த இடத்த 0. அப்புறம் வந்து மோலார், அதாவது கடவா பற்கள் வந்து 2 இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து நிரந்தர பற்களை பாத்தீங்கன்னா வந்து

0: அதனோட அதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ப்ரீமோலார் இருக்கிறதுனால 2-1-2-2 அந்த மாதிரி வரும். எப்படின்னா ரெண்டு இன்சிசர், ஒரு கெனைன், ரெண்டு ப்ரீமோலார், ரெண்டு மோலார், அதாவது மேலே மட்டும் நான் இதை வந்து சொல்றேன். இதே மாதிரி கீழே வந்து வரும். இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு நம்ம வந்து குறிப்பிடுவோம்.
1: சரி சரிங்க. இப்போ இத்தனை வகைகள் நீங்க சொல்லிருக்கீங்க.
2: தொடர்ந்து நம்ம வந்து இந்த பற்கள்ல ஏற்படுற சொத்தை, அதுக்கப்புறமா இந்த பல்வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி பேசலாம். ஆனா நேயர்களே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நம்ம ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில அந்த ஒரு அழகான பாடலை கேட்டோம் நேர்களே. நம்ம டாக்டர் கூட தொடர்ந்து பேசலாம்.
1: நிறைய பேருக்கு இந்த பட் சொத்தை, அதுக்கப்புறமா இந்த பல் வலி, திடீர்னு இந்த வீக்கம், அதுக்கப்புறமா ரத்தம் வழியுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இது மாதிரி பொதுவா நம்ம பற்கள்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் காமனா வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
2: நீங்க சொன்ன மாதிரியே தான், முதல் முக்கிய பல்லுனாலே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை வந்து பல் சொத்தை. பல் சொத்தை வந்து எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிறைய சுகர் கண்டென்ட்ஸ் இருக்கிற பொருட்களா வந்து சாப்பிடும்போது நம்ம வந்து சரியா வாய்க்கொப்பளிக்காமலையோ இல்ல நீட்டா கிளீன் பண்ணாமலையோ விட்டுட்டோம்னா, அந்த சுகர் கண்டென்ட்டை வந்து அந்த சுகர் கண்டென்ட் இருக்கிற இடத்துல பாக்டீரியா வந்து அக்யூமுலேட், அதாவது பாக்டீரியா வந்து அந்த இடத்துல சேரதுக்காக வரும், அந்த சுகர் கண்டென்ட்டை சாப்பிடறதுக்காக வரும். அப்போ அப்படி சாப்பிடும்போது அந்த பாக்டீரியா வந்து அந்த சுகர் கண்டென்ட்டை சாப்பிட்டுட்டு ஒரு ஆசிட், அதாவது அமில பொருளை வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த ஆசிட் வந்து நம்மளுடைய பற்களுக்கு சேதத்தை வந்து ஏற்படுத்தும். இப்படிதான் வந்து நம்ம பற்கள்ல வந்து சொத்தப்பல், அதாவது டென்டல் கேரிஸ் வந்து ஏற்படுது. எதனால எல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நீட்டா புவர் ஓரல் ஹைஜீன், அதாவது பல்ல வந்து சரியா சுத்தம் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு இந்த சொத்தப்பற்கள் வந்து வர்றதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம சுகர் நிறைந்த கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து அதிகமா சாப்பிடும் போதும் வந்து நம்மளுக்கு இந்த சொத்தப்பல், அதாவது டென்டல் கேரியஸ் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரவீக்கம். இதை வந்து எப்படி டென்டல் டேர்ம்ல சொல்லுவாங்கன்னா, ஜிஞ்சைவைட்டிஸ் இல்லைனா பெரியோடான்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்ப ஜிஞ்சைவானா ஈரு, ஐட்டிஸ்னா வந்து வீக்கம், அதாவது ஈரு வீங்கறதான் வந்து ஜிஞ்சைவைட்டிஸ் இல்லைன்னா பெரியோடான்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாக்குறதுக்கு நம்மளுக்கு அந்த நேரத்துல நம்ம வாய் வந்து ஈர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வீக்கமா நல்லா ரெட் கலர்ல ஸ்வெல்லனா, அதாவது நல்லா வீங்கி போய் ரெட் கலர்ல இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அதுல இருந்து பிளீடிங்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இது இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் மாதிரி புவர் ஓரல் ஹைஜீன் தான். நம்ம வந்து பல் இடுக்கல்ல இருக்கிற எல்லா அழுக்கையும் நீட்டா சுத்தம் பண்ணாம கரெக்டா பிரஷ் பண்ணாம இருக்கிறதுக்கு வந்து இந்த ஈரவீக்கம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொன்று வந்து, நிறைய அழுக்கு வந்து படிஞ்சுட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து தானா அது இன்ஃபிளேம் ஆகி நம்மளுக்கு வந்து ஈரவீக்கம் வந்து ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா, சுரபிகள் நிலை மாறுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். அப்ப அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகுறதுனால கூட ஈரவீக்கங்கள் வந்து ஏற்படலாம். இன்னொன்னு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோ சுவிங், அதாவது புகைப்பிடிக்கிறது அப்புறம் வந்து பாக்கெல்லாம் போடுறது. இந்த புகைப்பிடிக்கிறவங்களுக்கும் பாக்கு போடுறவங்களுக்கும் வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு ஈரவீக்கம் வந்து வர்றதுக்காக. இன்னொரு கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெடிக்கல் கண்டிஷன், இந்த HIV AIDS இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா லோவர் இம்யூனிட்டியா இருக்கும், அதாவது அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கும். இப்படி எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு கூட ஈரவீக்கம் வந்து ஏற்படுறதுக்கான காரணம் இருக்கு. இன்னொரு மெடிக்கல் ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா, வலிப்பு போன்ற நோய் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து டேப்லெட்ஸ் வந்து போட்டுக்குவாங்க. அப்படி டேப்லெட்ஸ் போடுறவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த டேப்லெட்ஸ் ஒத்துக்காம

0: கூட இந்த இரு வீக்கம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாலிடோசிஸ், அதாவது பேட் பிரீத் இல்லைன்னா வாய் துர்நாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா பற்களை வந்து ஒழுங்கா சுத்தம் செய்யாம இருக்கிறது, டங் கிளீனர் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாம நல்லா பிரஷ் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா பிரஷ் பண்ணாம அந்த பொடி செங்கல் போட்டு எல்லாம் வந்து பிரஷ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஹாலிடோசிஸ் அதாவது வாய் துர்நாற்றம் வந்து வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் சொத்தப்பல்ல சொத்தப்பல் இருந்துட்டும் வந்து அவங்க பரவாயில்ல பரவாயில்ல நான் வந்து டாக்டர் கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் வந்து அடுத்த கட்டமா இந்த துர்நாற்றம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து நம்ம வாயில எச்சில் கம்மியா சுரக்கும் போதும் இல்ல நம்ம தண்ணி நிறைய குடிக்காம இருக்கும் போதும் இந்த வாய் துர்நாற்றம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும்தான் காரணமானு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஓரலா வந்து நம்மளோட நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள் மூலமா கூட இந்த இது வரலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் கார்லிக் அதாவது பூண்டு வெங்காயம் இஞ்சி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் சாப்பிட்றவங்க நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கும் வந்து வாய் துர்நாற்றம் வந்து ஏற்படக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பற்கூச்சம். பற்கூச்சம் வந்து எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பற்கல்ல வந்து மூணு லேயர் இருக்கு, அதாவது எனாமல் மேல் லேயர், அதுக்கப்புறம் டென்டின், அதுக்கு அடுத்த லேயர் பல்புங்கிறது வந்து நல்லா ஆழமா இருக்கிற லேயர். இந்த நம்மளுக்கு பற்கூச்சம் வந்து எதனால ஏற்படுதுன்னா அந்த எனாமல் மேல இருக்கிற லேயர் வந்து தேய்மானம் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி ஏற்படுது. இந்த எனாமல் வந்து எது எதனால தேய்மானம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எதையாவது நல்லா ஹார்டா கடிச்சிட்டோம்னாலோ இல்ல வந்து சில பேர்லாம் அந்த பல்லு கடிச்சிட்டே பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த எனாமல் தேய்மானங்கள் வந்து சாதாரணமா வரக்கூடியதான ஒரு பிரச்சனையா இருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த சென்சிட்டிவிட்டி வந்து வர காரணமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சூடாவோ நல்லா சில்லுனோ ஸ்வீட்டோ அந்த மாதிரி அடிக்கடி நிறைய சாப்பிடுறவங்களுக்கும் வந்து இந்த பற்கூச்சங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான இது பாத்தீங்கன்னா வாய்ப்புண்ணு. எல்லாரும் வந்து வாய்ப்புண்ணு தானே அப்படின்னு சாதாரணமா விட்டுருவாங்க, ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எரிச்சலான இது அந்த மாதிரிலாம் இருக்கும். இது எது எதுனால வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புன்னு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாம நம்மளே வந்து வாயை கடிக்கிறோம், தெரியாம கடிக்கிறோம் இல்ல வந்து ஏதாவது சாப்பிடும் போது நம்ம நாக்க நம்மளே கடிச்சுக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து வாய்ப்புன்னு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. எங்கெங்கெல்லாம் வரும்னா எல்லா அதாவது உதடு நாக்கு அந்த ஈறுகள்ல கூட வரலாம், அப்புறம் கண்ணத்தின் உட்புற அந்த மாதிரியா இருக்கு இடத்துல எல்லாம் கூட இந்த வாய்ப்புண்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
1: வாய்ப்புண் அப்படின்றது நிறைய பேர் ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிற ஒரு விஷயம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்மளோட ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு பல் மருத்துவர் சொல்லியிருந்தாரு, இந்த வாய்ப்புண் வந்து கவனிக்காத பட்சத்துல ரொம்ப நாள் விடுறப்போ அது வாய் புற்றுநோய் அதாவது ஓரல் கேன்சரா மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய அதை பத்தி பேசலாம். நேர்களை இன்னைக்கு நம்ம ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்மளோட பற்களின் ஆரோக்கியத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8, இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நேர்களே ரஹ்மானவர்களோட இசையமைப்புல டூயட் திரைப்படத்துல இருந்து அந்த அழகான பாடலை கேட்டோம். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்மளோட பற்களின் ஆரோக்கியம், முக்கியமா பற்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத பத்தி நம்ம பாடலுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். தொடர்ந்து பேசலாம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்ளலாம் அப்படின்றத பத்தி.
1: இப்ப வந்து இத்தனை பிரச்சனைகள் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராம நம்ம எப்படி வந்து நம்மள தற்காத்துக் கொள்ளலாம்?
2: ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொத்தப்பல். சொத்தப்பல் வந்து நான் காமன் சொல்லியாச்சு, இது எதனால வருதுன்னு சொல்லியாச்சு. சோ இப்போ இது என்னோட பேசிக் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுகர் நிறைய சாப்பிட்டுட்டு வாயை வந்து உடனே கிளீன் பண்ணாம இருக்கிறது தான் வந்து இதற்கான பேசிக்கான பாயிண்ட்னு சொல்லிடும். அப்போ வந்து நம்ம சொத்தப்பல் வராம தடுக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு இல்லைன்னா ரொம்ப சுகரி கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்ட உடனே நம்ம வாயை வந்து கொப்பளிச்சிடணும், இல்லைன்னா உடனே ப்ரஷ் வச்சு கிளீன் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சொத்தப்பற்கள் வந்து வர்றது கம்மியா இருக்கும். இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்கிற டூத் பேஸ்டா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அந்த ஃப்ளூரைட் கண்டென்ட் வந்து டூத் பேஸ்ட்ல எவ்வளவு இருக்கணும்னா 1000 to 1500 பிபிஎம்னு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற டூத் பேஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஏன்னா நம்ம சொத்தப்பல் வர்றதுக்கு காரணம் வந்து ஃப்ளூரைட் கம்மியா இருக்கிறதுனால. சோ நம்ம ஃப்ளூரைட் அதிகமா இருக்கிற டூத் பேஸ்ட வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சொத்தப்பற்கள் வரதை வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான், சுகர் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம்னாலே வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேரிஸ் வராம நிறைய தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈறு வீக்கம். இது எதுனாலனா கரெக்டான பிரஷிங் டெக்னிக், அதை வந்து பின்னாடி பாக்கலாம். கரெக்டான பிரஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணாம நம்ம வந்து பிரஷ் பண்ணோம்னாலோ, இல்ல வந்து நம்ம பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையில இருக்கிற ஃபுட்டு அதாவது உணவுப் பொருட்களை வந்து நம்ம கரெக்டா ரிமூவ் பண்ணாம விட்டுட்டாலோ வந்து இந்த ஈறு வீக்கம் வந்து வரலாம். சோ நம்ம வந்து கரெக்டா பிரஷ் பண்ணிட்டோம்னாலே, கரெக்டான டெக்னிக் யூஸ் பண்ணி பிரஷ் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு இந்த ஈறு வீக்கம் வர்றது வந்து கம்மியாகும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மெடிசன்ஸ்னால கூட வரலாம்னு சொன்னேன் இல்லையா, அப்ப அந்த மெடிசன்ஸ் வந்து என்ன நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு என்ன மெடிசன் போட்டா வந்து நம்மளுக்கு இந்த ஈருவிக்க வருது அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணோம்னாலும் இந்த ஈருவிக்கத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங், இதை வந்து மோஸ்ட்லி குவிட் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது, வாயிலையும் வந்து மோஸ்ட்லி எந்த பிரச்சனையுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். அதே மாதிரி வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க வந்து மவுத் வாஷ் பயன்படுத்தலாம். மவுத் வாஷ் அப்புறம் வந்து ஸ்கேலிங் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, அதையும் பின்னாடி பார்க்கலாம். இந்த மாதிரி மவுத் வாஷ் யூஸ் பண்ணாலும் வந்து நம்ம வாய் துர்நாற்றத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா பற்கறைகளும் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வரக்கூடிய காமனான பிரச்சனை. அதை வந்து எப்படி நம்ம கியூர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கும் வந்து ஸ்கேலிங் இல்லைன்னா வந்து வைட்டல் ப்ளீச்சிங்னு வந்து நாங்க சொல்லுவோம். அதாவது பல்ல வந்து வெண்மைப்படுத்துறதான ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பற்கள் வந்து கரை இல்லாம வெள்ளையா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பற்கூச்சம், அதாவது அந்த எனாமல் தேய்மானத்தை பத்தி சொன்னேன் இல்லையா, அந்த எனாமல் வந்து தேய்மானம் ஆகிறத வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு வந்து மூணு வகையான பிரஷ் இருக்கு, அதையும் நம்ம பின்னாடி பாக்கலாம். அந்த கரெக்டான பிரஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணி கரெக்டான பிரஷ்ஷை யூஸ் பண்ணி ப்ராப்பரா நம்ம வந்து பிரஷ் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து நம்மளுக்கு வந்து எனாமல் தேயறது வந்து கம்மியாகும். சோ இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சு கம்மியாகலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாய்ப்புண்ணு, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நம்ம வந்து வாய்ப்புண்ணு

0: இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்ம போய் பார்த்துட்டு ஆயின்மெண்ட் மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டும் 2 வாரத்துக்கு மேல அந்த புண்ணு வந்து இருக்குது, அது வந்து கியூரே ஆகல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம வந்து அதை வந்து லைட்டா எடுத்துக்க கூடாது. ஏன்னா வந்து அதுதான் நீங்க சொன்ன மாதிரி புற்றுநோயா மாறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது.
1: இப்ப வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டோம், இந்த சுகர் கண்டென்டா இருக்கலாம், இல்ல நம்மளோட பிரஷிங் டெக்னிக்கா இருக்கலாம், அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கப்போ சில ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நம்ம அந்த கூட்டியே அதை தடுத்து நிறுத்துற அந்த தற்காப்பு இதை தாண்டி இருப்போம், அந்த ஸ்டேஜை நம்ம தாண்டி இருப்போம். ஏன்னா இப்போ நீங்க சொல்றீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதனாலலாம் நமக்கு பற்கூச்சம் ஏற்படும், இல்ல அந்த எனாமலோட கோட்டிங் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேலை இப்ப இந்த பிரச்சனைகள் வந்துருச்சு, நம்ம இத்தனை நாள் வந்து இந்த விழிப்புணர்வு நமக்கு இல்ல, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல வந்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம்,
2: இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இத பத்தி பேசலாம் ஆனா ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஹெலோ ஊட்டி நிகழ்ச்சியில பற்களின் ஆரோக்கியம் குறித்து டாக்டர் செல்ஷியா ஃப்ளோரன்ஸ் அவர்களோட நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க நம்ம கிட்ட நிறைய பிரச்சனைகள், அதாவது இந்த பற்சொத்தை, அதுக்கப்புறமா அந்த ரத்தம் வடிகிறது, அதுல சீழ் வரிகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான ரெமிடிஸ் அதாவது அதுல இருந்து நம்மளை தற்காத்துக்கிற வழிமுறைகளையும் நமக்கு சொன்னாங்க. ஆனா சிலர் இதை ரொம்ப நாள் அதை கவனிக்காம விடுறதுனால அந்த கட்டத்தை தாண்டி இருப்பாங்க. அதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட், அதாவது சிகிச்சைகள் நம்ம பெறலாம் அப்படின்றத பாடலுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத இப்ப கேட்கலாம்.
1: இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி ஆர்டராகவே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டென்டல் கேரிஸ், அதாவது சொத்த பற்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே போய் காமிச்சிட்டோம்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ டீப்பாக இருக்குங்கிறத ஒரு எக்ஸ்ரே மூலமாக பார்ப்பாங்க. எக்ஸ்ரேல வந்து டீப்பாக இல்லை, மேலால தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து லைட்டா அந்த கேரிஸ் இருக்கு, அதாவது அந்த சொத்தை இருக்கிற பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி ஃபில் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல, ரொம்ப நான் சொன்ன மாதிரி மூணு லேயர் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த எனாமல்ல மட்டும்தான் அந்த கேரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மட்டும் மேலால ஃபில் பண்ணிடுவாங்க. அப்படி இல்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா டென்டென் இல்லைன்னா வந்து பல்ப் வரைக்குமே அந்த இன்ஃபெக்ஷன் வந்து போயிடுச்சு, ஃபுல்லா சீல் கட்டி இருக்கிற மாதிரி. சில பேர்த்துக்கு வந்து சொத்தப்பல் வந்துச்சுன்னா சீலே வந்து சீல் கட்டி வந்து அந்த இடத்துல இருந்து சீல் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வேர் சிகிச்சை, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த அளவுக்கு டீப்பா இருக்கிறவங்களுக்கு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா மேல கிரவுன் போர்ஷன், அதாவது நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது பல்லு தெரியுது இல்லைங்களா, அந்த பல்ல வந்து கிரவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப டீப்பா போய் சொத்தெல்லாம் உடஞ்சு உடஞ்சு உழுக ஆரம்பிக்கும். அப்படி சொத்தையெல்லாம் உடஞ்சு உடஞ்சு உழுந்து பாதிப்பல்லு அரைப்பல்லு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த பல்ல வந்து எடுத்துடணும், வேற வழியே இல்லை. அப்போ வந்து நம்ம அந்த பல்ல எடுத்துதான் ஆகணும், கடைசி ஆப்ஷனா. அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சைவைட்டிஸ், இதை வந்து ஈரவீக்கம்னு சொல்லுவோம்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இந்த ஸ்கேலிங்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸ்கேலிங்னு ஒன்றும் இல்லை, நம்ம பற்கள் இருக்கிற கரைகளை வந்து மிஷின் மூலியமாவோ இல்லை வந்து கையில வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேலிங் வந்து ரெண்டு டைப் இருக்கு, ஒன்று வந்து ஹேண்ட் ஸ்கேலிங் அதாவது கையிலேயே ரிமூவ் பண்ணிடுவாங்க, இன்னொன்று வந்து மிஷின் ஸ்கேலிங் அதாவது அல்ட்ராசோனிக் சோனிக்னு வந்து ரெண்டு டைப் இருக்கு. இதை வந்து மிஷின் வச்சு, மோஸ்ட்லி மிஷின் வச்சு தான் ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேலிங் பண்ணிட்டோம்னா வந்து இந்த ஜிஞ்சைவைட்டிஸ் அது வந்து ஈரவீக்கம் சரியாகும். அப்படி அதை விட அதிகமா இருக்கிறதா பெரியோடான்டைட்டிஸ்னு சொல்லுவோம். இது வந்து எப்படின்னா பல் அழுக்கு வந்து படிய படிய அந்த பல்லினுடைய எலும்புல, அந்த பல்ல புடிச்சிட்டு இருக்கீங்களா எலும்பு, அந்த எலும்பும் வந்து வீக் ஆகி அந்த பல்லு வந்து லைட்டா ஆடுறதுக்காக ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஸ்கேலிங் ரூட் பிளேனிங்னு சொல்லுவோம். அப்படி ரூட் பிளேனிங்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்து கிளீன் பண்ணுவாங்க. அப்படி கிளீன் பண்ணிட்டோம்னா அந்த போன் லாஸ் ஆயிருக்கிறது வந்து நல்லா எகெயின் இதாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பல்லும் வந்து ஆடுறத வந்து அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து செக் பண்ணிட்டோம்னா பல்லு ஆடுறதும் வந்து நிறுத்திடலாம். இன்னும் சில பேஷண்ட்ஸுக்குலாம் ரொம்ப அழுக்கு படிஞ்சு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த அழுக்குனாலதான் பல்லே நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில கேசஸ்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கேலிங் பண்ணிட்டு ரொம்ப மொபைலா இருந்துச்சு, அதாவது ரொம்ப ஆடிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஃபைனலா வேற வழியே இல்லை அப்படின்னா அதையும் வந்து எடுத்துதான் ஆகணும், வேற இது இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா வாய் துர்நாற்றம், அதாவது ஹாலிடோசிஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மவுத் வாஷ், இந்த ஸ்கேலிங் பண்ணிட்டு இதுக்கும் வந்து ஸ்கேலிங் பண்ணலாம், ஸ்கேலிங் பண்ணிட்டு மவுத் வாஷ் வந்து தருவாங்க. இந்த மவுத் வாஷ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இந்த டென்டிஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன மவுத் வாஷ் ரெஃபர் பண்றாங்களோ அதை வந்து நீங்க ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு மூடி மவுத் வாஷை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மவுத் வாஷை வந்து நல்லா காகுல், அதாவது எல்லா இடத்துலயும் படுற மாதிரி வாய் கொப்பளிச்சுட்டு துப்பிடணும். இதுக்கப்புறம் வந்து வெறும் தண்ணியை வச்செல்லாம் வந்து வாய் கொப்பளிக்க வேண்டியது இல்ல. நம்ம வந்து அந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து வேற எந்த பொருட்கள் உணவு பொருட்கள் எதுவுமே சாப்பிடாம விட்டோம்னாலே வந்து இந்த வாய் இந்த மாதிரி மவுத் வாஷ் யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வாய் துர்நாற்றம் வந்து படிப்படியா கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பட்கரைகள், இதுதான் நான் அப்படியே சொல்லியிருந்தேன், இந்த வைட்டல் ப்ளீச்சிங் இல்லைன்னா வந்து டீத் ஒயிட்னிங்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொசீஜர் பண்ணோம்னா வந்து நம்மளுடைய பல்லில் இருக்கிற கரைகள் எல்லாமே வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தான் அந்த நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வாய்ப்புண். இது வந்து ரெண்டு வாரத்துக்கு மேலேயும் சரியாகாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் ஒரு டாக்டர் இல்லைனா டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு அதை வந்து சின்னதாக இருக்கும்போதே வந்து ட்ரீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பிரச்சனையிலிருந்து வர்றதுக்கான வராமல் நம்ம வந்து தடுத்துக்க முடியும்.
0: கண்டிப்பாங்க. இப்போ பிரச்சனைகள் என்னென்ன வரும், அது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒருவேளை அதையும் தாண்டி வந்துட்டா என்ன பண்ணலாம் அப்படின்ற பத்தி எல்லாம் சொன்னீங்க. ஜென்ரலா இப்ப நம்ம பற்களோட ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்ப இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூலயுமே கேட்டிருக்கேன், அதே மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் படிச்சப்போவும், நம்ம வெறும் பல் தானே அப்படின்னு விட போய் ஒருத்தவங்களுக்கு அந்த பல்னால அது வந்து மூளை பாதிப்பு வரைக்கும் போயிருக்கு. சின்னதா ஒரு பல் வலி அப்படின்னு விட்டுட்டு அது மூளை பாதிப்பு, சிலருக்கு அதனால கண் அஃபெக்ட் ஆயிருக்கு, காது அஃபெக்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ பற்கள் வந்து ஜென்ரலா என்ன மாதிரியெல்லாம் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறது நமக்கு சிறந்தது?
1: பற்களை வந்து பேசிக்கா எப்படி நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமா வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் சொல்ல நிறைய எல்லாரும் கேள்விப்பட்ட மாதிரி தான், டெய்லி வந்து ரெண்டு டைம்ஸ் கண்டிப்பா ப்ரஷ் பண்ணி ஆகணும். அது எப்போன்னு பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ப்ரஷ் பண்ணணும். அடுத்து இந்த சொத்தப்பல் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃப்ளூரைட் கண்டென்ட் அதிகமா இருக்கிற டூத் பேஸ்டை வந்து நம்ம பயன்படுத்துறத அதிகப்படுத்திக்கணும். அடுத்து பல்ல மற்றும் ஈறுகளை வந்து ஆரோக்கியமா மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அதிகமா சுகர் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே வந்து நம்ம பற்களை வந்து மேக்சிமம் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவுது. அப்படி ஒருவேளை நம்மளுக்கு இல்ல நான் எனக்கு சாப்பிடணும்னு ஒரே கிரேவிங், அதாவது ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டோம்னா கூட உடனே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா வாய் கொப்பளிச்சிட்டோம்னாலே வந்து நம்மளுக்கு மேக்சிமம் அந்த கேரிஸ் வராம நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுடைய வாய் வந்து அதுவே அதை சுத்திகரிச்சுக்கும். ஏன்னா தண்ணி குடிக்கிறப்ப சலைவா செக்ரீஷன், அதாவது எச்சில் வந்து தானா சுரக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கும். அப்படி வந்து சலைவா செக்ரீட் ஆகும்போது நம்மளுக்கு அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ், அந்த ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ற பாக்டீரியா எல்லாம் வந்து கம்மியாகி நம்மளுக்கு வந்து வாய் சொத்தப்பல் இல்லாம ஆரோக்கியமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய டென்டிஸ்ட வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது வந்து போய் விசிட் பண்ணி பார்த்தோம். எனக்கு வந்து பல்லுல எந்த பிரச்சனையுமே இல்ல, பல்லு வலி இல்ல, அந்த மாதிரி இருந்தா கூட நம்ம வந்து எதுக்கும் ஒன்ஸ் வந்து ரெகுலரா ரொட்டீனா எப்படி நம்ம போய் சுகர் பிபி எல்லாம் வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி போய் நம்ம நீங்க சொன்ன மாதிரி பல்லு தானன்ட்டு விடாம போய் செக் பண்ணிட்டோம்னா அதுவும் வந்து நம்மளுக்கு நம்ம பற்களை வந்து வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இந்த அதாவது இந்த புகை பிடிக்கிறது, பாக்கு போடுறது, வெத்தலை போடுறது, இந்த மாதிரியான ஹாபிட் யூஸ் பண்ணாம இருந்தோம்னாலே வந்து நம்மளுக்கு இந்த ஈறு வீக்கம், கரப்படுகிறது, பல்ல ஆடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு வந்து தவிர்க்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா கால்சியம், உணவுப் பொருட்கள் மூலமா எப்படி கரெக்ட் பண்ணலாம்னா, கால்சியம் அதிகமா இருக்கிற பொருட்கள், அதாவது பால், முட்டை, இந்த மீட், கறி, இந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்ம அதிகமா எடுத்துட்டோம்னா பற்கள் வந்து நல்லா வலுவாகும். அந்த மாதிரியான பொருட்களை நம்ம சாப்பிடும் போது நம்ம கால்சியம் அதிகமா எடுத்துக்கும் போது பற்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரஷிங் டெக்னிக், அது வந்து அடுத்த இதுல சொல்றேன். நம்ம ப்ராப்பரான ப்ரஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நம்ம பற்களை வந்து ஆரோக்கியமா, இதெல்லாம் வந்து பேசிக், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது.
0: நேர்களே தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நேயர்களே, நம்மளோட ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியோட துவக்கத்திலேயே நம்ம சொல்லியிருந்தோம், புன்னகை அப்படின்றது ஒரு மனுஷனை நம்பிக்கையோட வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி அழகா புன்னகைக்கிறதுக்கு நம்மளோட பற்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம நம்மளோட உடல் பிரச்சனைகள், அதாவது நம்ம சரியா நம்மளோட உணவை கடிக்காம அதை முழுங்குறப்போ என்ன ஆகும்னா அது ப்ராப்பரா நமக்கு டைஜஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி டைஜஸ்ட் ஆகாததுனால அது வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். அது மட்டும் இல்லாம நம்மளோட பற்கள் இன்ஃபெக்ஷன் ஆகுறப்போ அது எந்த அளவுக்கு ரொம்ப கொடிய நோய்களை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நம்ம ஹெலோட்டி நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு நிகழ்ச்சியில பார்த்திருந்தோம், பற்களை நம்ம சரியா கவனிக்காம விடும்போது அது பற்களோட நிறுத்தாது நம்மளோட மூளை வரைக்கும் பாதிக்கிறதுக்கான பவர் அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது இந்த பற்சொத்தையா இருக்கட்டும், இல்ல வாய் புண்ணா இருக்கட்டும், சின்னதா ரத்தம் கசியறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதாவது பற்கள் ரொம்ப அதிகமா வளர்ந்து அதை நம்மளோட வாய் பகுதியை அரிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்காம விடும்போதுதான் அது ரொம்ப பெரிய விஷயமா மாறி அது ஒரு வாய் புற்றுநோயாவோ இல்ல அதை விட ஒரு பெரிய விஷயத்த கொண்டு வந்து விடுறதுக்கு வழிவகை செய்யுது. இந்த மாதிரி இத்தனை பிரச்சனைகள் நம்மளோட வெறும் பற்களால வருது அப்படின்றப்போ எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக இன்னைக்கு நம்மளோட பற்களின் ஆரோக்கியம் பத்தி பல் மருத்துவர் டாக்டர் செல்சியா ஃப்ளோரன்ஸ் அவர்கள் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் அடுத்த வாரமும் வியாழக்கிழமை நம்ம ஹெலோ ஊட்டி நிகழ்ச்சியில பற்களின் ஆரோக்கியம் குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். என்ன மாதிரியான கொடிய விளைவுகள் நம்ம பற்களை பராமரிக்காததுனால ஏற்படும் அப்படின்றத பத்தியும் நம்ம கூட நம்ம டாக்டர் பகிர்ந்துக்க போறாங்க. நேர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோன்யா.

0: எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, பொருந்தாத ஒன்றை கண்டறிக. இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட இன்னொருத்தர் கூட இருக்காங்க, அது யாருன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க.
1: ஓகே, நேர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்க ஆர்ஜே அம்மு நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கேன். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு அழகா எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கோம். ஆஷா, உங்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுல எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றது நீங்க சொல்லுங்க.
0: இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து நம்மளோட லிசனர்ஸ் வந்தா தான் தெரியும் இல்லையா?
1: ஓகே, ஆமா, அவங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்துதான் இல்லைங்களா?
0: இன்னைக்கு வந்து நம்ம வந்து எதிரும் புதிரும்ல விதவிதமான தலைப்புகளை வினாடி வினா நிகழ்ச்சி வைக்கிறோம். அதாவது வந்து பொருந்தாத ஒன்றை கண்டறிக. இப்ப நம்ம வந்து ஒரு 4 வேர்ட் சொல்றோம் அப்படின்னாக்கா, அதுல எது வந்து அது கூட பொருத்தம் இல்லாம இருக்கோ அது எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்.
1: ஓகே, சம்பந்தம் இல்லாத ஒண்ணு அவங்க வந்து பார்த்து எடுத்து கண்டுபிடிச்சு சொல்லணும்.
0: ரொம்ப ஜாலி இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். யாராவது ஃபர்ஸ்ட் ஒரு லிசனர் வந்தா தான் தெரியும் எல்லாத்துக்குமே எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்ற பத்தி.
1: தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இணையறதுக்கு நேர்கள் எல்லாரும் தயாரா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட நீங்க இந்த நிகழ்ச்சிய தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய விடைகள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த தொலைபேசி எண்கள் 9344-9001018 9342-9001018 அப்படின்ற இந்த தொலைபேசி எண்களுக்கும் அலைபேசி எண்ணான 0423 அப்படின்ற இணைப்பு எண்ணோட 2966781 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்க உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நேர்கள் வராங்களா அப்படின்றத பாக்கலாம்.
0: நேர்கள் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டு கொடுக்கலாம்
1: அப்படின்றது. நம்ம லிசனர்ஸ் எல்லாம் அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க, அதனால தொடர்ந்து முதல்ல அவங்க கிட்ட பேசி.
0: வணக்கம், லைன் குடுக்கறேன். ஹலோ, ஹலோ, சொல்லுங்க, கேக்குதா? ஹலோ,
2: கேக்குது மேடம், சொல்லுங்க.
1: ஓகே, நேயர் இணைப்புல இருக்காங்களா? ஹலோ, வணக்கம்.
2: இருக்கேன், சொல்லுங்க.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
0: உங்களுக்கான
1: முதல் கேள்வி என்ன அப்படின்னு, சில்வர், டைமண்ட், கோல்டு, இதோட தமிழாக்கம் வேணுங்களா?
2: காப்பர், சில்வர்,
1: காப்பர், சில்வர், டைமண்ட், கோல்டு. தமிழாக்கம் வந்து செம்பு, வெள்ளி, வைரம், தங்கம்.
2: காப்பர், சில்வர், டைமண்ட், கோல்டு சொன்னீங்க.
1: ஆமா,
2: இதோட என்னுடைய கெஸ்ஸிங் வந்து டைமண்ட் மேடம்.
1: டைமண்ட் எதனால டைமண்டா இருக்கும்?
2: அது வந்து டைமண்ட் வந்து இது தங்கம் எல்லாம், தங்கம் எல்லாமே இருந்தா இருக்கு ரொம்ப பூமியில இருந்து.
1: ஆமா,
2: பட் ஐ கெஸ் டைமண்ட்.
1: ஓகே, அது நீங்க வந்து பதில் கரெக்டா சொல்லிட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே நமக்கு பூமியில இருந்து கிடைத்தாலும் இந்த காப்பர், சில்வர், கோல்டு எல்லாமே வந்து மெட்டல், ஆனா டைமண்ட் வந்து

0: பொருட்கள் ஓகேங்களா, அதனாலதான் அது வந்து தனிச்சிருக்கு. முதல் கேள்வி அப்படின்றனால அடுத்த கேள்வி உங்ககிட்டயே வச்சிடறேன். முதல் கேள்வி ஓரளவுக்கு சுலபமா இருந்தது, அடுத்த கேள்வியும் அப்படி இருக்கும்னு நம்புறேன். இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், கியூப், ட்ரையாங்கிள், இதனுடைய தமிழாக்கம் பாத்தீங்கன்னா சதுரங்கம், செவ்வகம், கனசதுரம், முக்கோணம்.
1: செவ்வகம், செவ்வகம் சொல்லுங்க. செவ்வகம்,
0: சதுரம், செவ்வகம், கனசதுரம், முக்கோணம். இங்கிலீஷ்ல சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க.
0: ஸ்கொயர், ரெக்டாங்கிள், கியூப், ட்ரையாங்கிள்.
1: கியூப் நினைக்கிறேன்.
0: கியூப், ஓகே. எதனால கியூபா இருக்கும்?
1: தமிழ்ல
0: வந்து கனசதுரம்னு சொல்லுவாங்க. நீங்க ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க, பட் காரணம் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2D, நம்ம வந்து 2D பிக்சர் மாதிரி வரையலாம். ஆனா கியூப் அப்படின்றது, ஐ மீன் 1D, கியூ, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் எல்லாமே 1Dன்னு சொல்லுவாங்க. கியூப் மட்டும் தான் இதுல வந்து 2D பிக்சரா கிடைக்கும். அந்த கியூப் வந்து ஒரு ஸ்கொயரோட சதுர அடிகளும் நமக்கு வந்து அந்த இடத்துல தெரியும். அதனால தான் கியூப் வந்து இந்த இடத்துல தனிச்சு நிக்குது. ஓகேங்களா?
1: ஓகே, நான் எப்படி கெஸ் பண்ணிட்டேன்
0: சரியா? ஆனா ஆன்சர் நீங்க கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, சூப்பர் சத்யநாராயண்,
1: நன்றி நன்றி
0: நன்றி.
2: ஓகே, அம்மா ரெண்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து அவர் எப்படியோ கரெக்ட்டா சொல்லிட்டாரு. ஓகே, நம்ம வந்து ஒரு தொடர்ந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து
0: நிச்சயமாக அடுத்த நேயர்கிட்ட போலாம். ஓகே.

0: ஓடிஎஃப் 101.1 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. பொருந்தாத ஒன்றை கண்டறிக. அம்மா என்ன நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஒரு லிசனர் கூட லைன்ல ரெடியா இருக்காரு, போயிடலாமா?
1: நிச்சயமா போயிடலாம்.
0: ஓகே, யார் கேக்குறது க்வெஸ்சன் கேக்க? நீங்க ரெடியா?
1: யார் வேணாலும் கேட்கலாம், ரெண்டு பேரும் கேட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம லிசனர் எப்படி ஆன்சர் பண்றாங்கன்றது பொறுத்து. ஒரு ஆன்சர் அவங்க என்னோட க்வெஸ்சன் பண்ணாங்கன்னா அடுத்த ஆன்சர் க்வெஸ்சன் நீங்க கேடுங்க.
0: ஓகே, கட்டாயமா.
1: ஓகே, லிசனர்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ அம்மா, குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங், சொல்லுங்க, யார் இங்க இருந்து? தமிழாக்கம் வேணுங்களா?
2: மண்டே,
1: வெனஸ்டே, சண்டே,
2: ஃப்ரைடே.
1: ஃப்ரைடேங்களா? எதனால ஃப்ரைடே?
2: நம்
1: சொல்லுங்க.
2: கெஸ்ட்ல தான் சொன்னீங்களா?
1: ஓகே, பட் சாரி, உங்களுடைய பதில் வந்து தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே இது மூணும் வந்து வீக் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஜிக்கலி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே, மோஸ்டா அன்னைக்கு எல்லாருக்குமே லீவா இருக்கும், அதனால சண்டே தான் இதுல வந்து தனிச்சிருக்கு. ஓகே சரி, நீங்களா ஆர்வமா கேக்குறதால கண்டிப்பா உங்க விடாமுயற்சியை பாராட்டி நான் அடுத்த க்வெஸ்சனும் உங்ககிட்டயே கேக்குறேன். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2, 5, 8, 16 2, 5, 8, 16 ஓகே, எதனால 16? ஓகே, முயற்சியை நான் பாராட்டுறேன், பட் இருந்தாலும்
0: நெக்ஸ்ட் 16 லாஸ்ட் நம்பர் எது?
1: 2, 5, 8, 16 சொல்லுங்க.
2: இல்ல, இந்த ஐடியால தான் கேட்டீங்களா?
1: இந்த ஐடியா? ஆமா,
0: நீங்களே கண்டபடி ஐடியா யோசிக்கணும். இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப யோசிச்சீங்கன்னா ஏதாவது ஒரு ஆன்சர் கரெக்டா வந்துடும்.
1: இல்ல, உங்க ஆன்சருக்கான ஐடியா என்னவா இருக்கும்ன்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா கூட கரெக்டா இருக்கும். ஓகேங்களா?
2: சரிங்க, இது வந்து தப்பு, ரைட்டுங்க.
1: ஓகே,
2: உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா.
1: நன்றி, மிக்க மகிழ்ச்சி, எங்களுக்கும் ரொம்ப

0: சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்த நேயர் யாராவது இருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். சொல்லுங்க ஆஷா, அடுத்த நேயர் இருக்காங்களா?
1: அடுத்த ஒரு நேர் வந்தாங்க, லைன்ல இவ்வளவு நேரம் இருந்தாங்க, இப்ப கட் ஆயிட்டாங்க. சரி
0: ஓகே,
1: அவங்க ட்ரை பண்றதுக்குள்ள நம்ம ஒரு பாடல. சரி ஓகே, இல்ல ஆமா
2: முயற்சி பண்ணலாங்க எதுவுமே முயற்சி தானுங்க
1: எல்லாமே முயற்சி தான் இல்லைங்களா?
2: ஆமாங்க மேடம்.
1: ஓகே, உங்களுக்கான கொஸ்டின் கேட்கலாமா?
2: கேளுங்க மேடம், முயற்சி பண்றேன்.
1: முயற்சி நீங்க பண்ண வேண்டாம், கேட்ட உடனே சீக்கிரமா சொல்லிடலாம். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்க போறேன். சரிங்களா?
2: சரிங்க மேடம்.
1: ஓகே, கொக்கு, வாத்து, நாரை, கழுகு.
2: கழுகுங்க.
1: எப்படி சொல்றீங்க?
2: கொக்கு, வாத்து, நாரை எல்லாம் குளத்துல இருக்குங்க, கழுகு மேல பறந்துட்டு இருக்குங்க.
1: வெரி குட், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க,
2: நன்றிங்க.
1: இன்னொரு क्वेश्चन கூட கேட்கலாமா இல்ல போதுமா?
2: கேளுங்க கேளுங்க, முயற்சி பண்ணலாம்.
1: அம்மு நீங்க கேக்குறீங்களா?
0: கண்டிப்பாக, அவருக்கான அடுத்த கேள்வி நான் கேக்குறேன். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, அதாவது அவங்க பறவைகள் வச்சு கேட்டனால நானும் அதே பறவைகள் வச்சே கேக்குறேன். ஓகேங்களா? சிட்டுக்குருவி, காகம், புறா, வவ்வால்.
2: வவ்வால்ங்க.
0: வவ்வால். ஓகே, எதனால வவ்வால்?
2: அது வந்து எல்லாமே கூடு கட்டி வாழுங்க, அது வந்து தொங்கிட்டு இருக்குங்க, ஏதோ ஒரு மலக்கிளையில தொங்கிட்டு இருக்கும், பாலூட்டிங்க, இதெல்லாம் முட்டையிடும், அது பாலூட்டுங்க.
0: ஓகே சூப்பர், அந்த பாலூட்டி அப்படின்றது தான் இந்த விடைக்கான காரணம். ரொம்ப அழகா கண்டுபிடிச்சீங்க.
2: நன்றிங்க, நன்றிங்க மேடம்,
0: மிக்க நன்றி. ரொம்ப அழகா உங்க கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாரு, காரணமும் கரெக்டா சொல்லிட்டாரு, என்னோட கேள்விக்கும் பதில் சொன்னாரு, காரணமும் கரெக்டா சொல்லிட்டாரு. சூப்பர், அடுத்த நேர்கிட்ட போலாங்களா?
1: கட்டாயம் போலாம்.
0: ஓகே, ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: நான் வேலூர் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே சந்திரசேகர், சூப்பர். நிகழ்ச்சி கேட்டீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு தெரிஞ்சதுங்களா?
3: சூப்பரா போயிட்டு இருக்கேன் முதற்கண். ஆஷா மேம்க்கும் அம்மா உங்களுக்கும்

0: நன்றி
1: மிக்க நன்றி. இதே மாதிரி நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் கேளுங்க. நன்றி. ஓகே சூப்பர். நம்ம நேர்களெல்லாம் இந்த அளவுக்கு ஆர்வமா இருப்பாங்க அப்படின்றதே எதிர்பார்க்கவே இல்லை. ஆஷா நீங்க சொல்லுங்க.
2: நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா வந்துட்டே தான் இருக்காங்க தான், ஆனாலும் ரொம்ப பேசிட்டே இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சு. ஒரு பாட்டு கேட்டுட்டு நம்ம அடுத்த
1: நிச்சயமா அடுத்த பேசலாம்.

0: பிசினஸ் எல்லாருமே பேசிடலாமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, அவங்களோட ஆர்வம் நம்ம வந்து தடை போடக்கூடாது, நிச்சயமா பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாரங்கிறது?
2: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில்.
1: ஓகே, வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? நிகழ்ச்சியோட இது எப்படின்னு தெரியுங்களா?
2: ஆமா ஆமா, கேட்டுட்டு இருக்கேன்.
1: ஓகே, அருமை அருமை. அப்ப உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண், மூக்கு, காது, விரல்.
2: கண், காது, மூக்கு, விரல்.
1: விரல்
2: இதுல வந்து விரல் தான் வேற பொருந்தாதது.
1: அப்படிங்களா? ஏன் விரல் வேற? அதுவும் நம்ம உடலோட ஒரு பாகம் தானே.
0: விரல் வேண்டான்றீங்களா? அப்போ
2: அதாவது கண் வந்து பார்க்கும், செவி வந்து கேட்கும், மூக்கு வந்து சுவாசிக்கும், அந்த மூணு வேலை செய்யும்.
1: ஓகே,
0: அப்ப கை சாப்பிடாதுங்களா?
2: என்னங்க
0: சாப்பிடுறது? கை வேண்டாங்களா? அப்போ
2: நீங்க கேட்டது விரல்.
0: கையும் சாப்பிடுறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா?
1: சென்சரி ஆர்கன்ஸ் நம்ம விரலுக்கும் வந்து தொடுறதலோடைய அந்த உணர்வு இருக்கும், பட் இருந்தாலும் அது வந்து தோளுடைய வேலை. மற்றபடி விரலுக்கு வந்து நம்ம இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் விரலை பயன்படுத்தும். சூப்பர் சூப்பர், காரணமும் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சீங்க. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி ஆஷா அவங்க கேட்பாங்க.
0: செகண்ட் க்வெஸ்சன் போலாங்களா?
2: போலாம் போலாம்.
0: டிவி, கம்ப்யூட்டர், மொபைல், ரேடியோ.
2: டிவி, கம்ப்யூட்டர், மொபைல், ரேடியோ. ரேடியோ ரேடியோங்கிறது நம்ம காதால கேட்க மட்டும்தான் செய்ய முடியும். டிவி, கம்ப்யூட்டர், மொபைல் மூலமே பார்க்கலாம்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பர், ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டீங்க, சூப்பருங்க.
2: அடுத்த க்வெஸ்சன் உண்டுமா?
0: அடுத்த க்வெஸ்சன் வேணும்னு கேக்குறீங்களா?
2: கேளுங்க.
1: ஓகே, நீ உங்க முயற்சி நாங்க பாராட்டுறோம். இருந்தாலும் மற்ற நேயர்களுக்கு நம்ம வழிவிடலாம். ஓகேங்களா?
2: ஓகே ஓகே ஓகேங்க.
1: ஓகே, மிக்க நன்றி. ரொம்ப ஸ்போர்ட்டிவா அவர் வந்து ஆன்சர் சொன்னாரு. அதே மாதிரி அடுத்த நேர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்ற போது அதையும் புரிஞ்சுக்கிட்டாரு. நேர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு ஆர்வமா பங்கேற்கிறதுல எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க என்ன ஆஷா?
0: ஆமா ஆமா, இப்போ இன்னொரு நேர் கூட இருக்காரு, பேசிடலாம்.
1: நிச்சயமா.
0: வணக்கம், ஊட்டி எஃப்எம் 101.8.
3: இருவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கங்கள். ஒருவருக்கு அட்வான்ஸாக
1: உங்களுக்காகவே.
0: சிங்கம் எப்படி சொல்றீங்க?
3: அதாவது வடை, பாட்டி, காகத்துக்கெல்லாம் தொடர்ந்து இருக்கிறது. சிங்கத்துக்கு பாட்டியோட தொடர்பு இல்லை, வடையோட தொடர்பு இல்லை,
0: நரிக்குதான் அது கூட தொடர்பு இருக்கு இல்லீங்களா?
3: ஆமா, அந்த இவங்க மூணுவருக்கும் தொடர்பு இருக்கு. சிங்கம் வந்து அது சீருண்டு நிக்கிறது.
0: பாட்டி வடை சுடும்போது என்ன, காக்கா கொத்திட்டு போகுது, நரி வந்து அதை கேக்குது. ஆனா சிங்கம் அந்த இடத்துல வரல.
3: வரல, சிங்கத்துக்கு இங்க அங்க வேலை இல்லை.
0: வேலையே இல்லை, அதனால நம்ம
3: ஒதுங்கி நிக்க வேண்டியதான்.
1: தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேனா, பென்சில், புத்தகம், மை.
3: பேனா, பென்சில், புத்தகம், மை.
1: மை பென்சில் அப்படிங்களா? எதனால பென்சில்?
3: பேனா மை, பேனாக்கு மை தேவை. அப்புறம் வந்து பேனாவில் வந்து இல்ல, நான் தவறா சொல்லிட்டேன், புத்தகம்.
1: அவங்களை
3: வச்சு எழுதலாம் பார்த்தீங்களா?
1: ஆமா, மற்றவை எல்லாமே எழுதுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி.
3: புத்தகத்தை எழுதத்தான் முடியும், புத்தகத்தாலே எழுத முடியாது
1: கண்டிப்பா. ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி மிஸ் ஆனாலும் கரெக்டா புடிச்சிட்டீங்க. சூப்பர், மிக்க நன்றி.
3: இணைப்பு கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம். பரவாயில்ல, ரொம்ப அழகா அவர் வந்து கடன் பிடிச்சாரு. ஃபர்ஸ்டே இந்த அளவுக்கு லாஜிக்கா யோசிச்சாரு, செகண்ட் மிஸ் பண்ணிட்டாரேன்னு நினைக்கிறதுக்குள்ள சூப்பரா அதையுமே வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்த நேரத்தை பேசலாங்களா?
0: அடுத்த ஒரு நேர் வந்தாரு, லைன் சடனா அவர் வந்து கட் ஆயிடுச்சு.
1: ஓகே, இதனால தொடர்ந்து நேர்கள் இந்த நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9344901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 04234 இணைப்பு எண்ணோட 29667813 அப்படின்ற இந்த எண்களுக்கும் தொடர்பு கொண்டு நீங்க எங்களோட பேசலாம், நம்மளுடைய இந்த கேள்விகளுக்கான பதில்களும் சொல்லலாம்.
0: வந்துட்டாரு.
1: ஓகே, நான் கஷ்டப்பட்டு நம்பர் சொன்னது வீணா போல, நேர் வந்துட்டாரு.
0: ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
4: கோவை மாவட்டம் சின்னவன்ஸ் இருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
4: நாங்க நல்லா இருக்கிறோம். வெயில் தான் பட்டை கலப்பது மேடம் எங்க ஊர்ல எல்லாம்.
0: அப்படிங்களா?
4: ஆமாங்க மேடம்.
0: அப்ப என்ன உள்ளேயே தான் இருக்கணும்ன்றீங்க, வெளியே வர முடியுதுல?
4: வெளியே வர முடியல, வெயில் இன்னும் பயங்கரமா அடிக்குது மேடம்.
0: அந்த வெயில கொஞ்சமா இந்த சைடு அனுப்பிடுங்க.
4: ஆனா உங்களுக்கு பரவாயில்ல, ஏன்னா எங்களுக்கு தான் இதா இருக்கு, உடம்பெல்லாம் எரியுது மேடம்.
0: அப்படிங்களா?
1: கொஞ்சம் அந்த வெயில் எல்லாம் நம்ம ஒத்தி வச்சுட்டு நம்ம நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்றத பாக்கலாங்களா?
4: இல்ல, வெயில் மேக்கலா வருது மேடம், அப்படி புடிச்சுக்கோங்க மேடம்.
0: ஆ ஓகேங்க, ஓகே, கட்டாயமா கொஞ்சம் அப்படி புடிச்சுக்கிறோம். நீங்க சொல்லிட்டீங்களா, அப்ப நாங்க பிடிக்காம இருக்க மாட்டோம்.
4: புடிச்சுக்கோங்க, கேளுங்க கேளுங்க மேடம்.
0: ஓகே, கேக்கலாங்களா?
4: கேளுங்க.
0: ஓகே, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான் கேக்குறேன், சரிங்களா? கேட்ட உடனே நீங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம்.
4: சரிங்க.
0: சாப்பாடு, சாம்பார், பெருங்காயம், ரசம்,
4: இதுல எது வித்தியாசங்கள் என்னங்க மேடம்?
0: ஆமாங்க, எது வித்தியாசமா இருக்கு
4: சொல்லுங்க மேடம்.
0: சாப்பாடு, சாம்பார், பெருங்காயம், ரசம்,
4: மூணுமே ஒண்ணு. பெருங்காயம் ரசத்துக்கு போடுவாங்க, வித்தியாசம் எல்லாமே தேவை, சாப்பாட்டுக்கு தேவைதாங்க மேடம். சாப்பாடு தான் தனியா இருக்கு நினைக்கிறேன்.
0: சாப்பாடு தான் தனியா இருக்குங்களா?
4: ஆமா ஆமாங்க.
0: சாப்பாடுல சாம்பார் ஊத்தி சாப்பிடலாம், ரசம் ஊத்தி சாப்பிடலாம், பெருங்காயம் ஊத்தி சாப்பிடலாங்களா? பெருங்காய ரசத்துக்கும் போடலாம், சாம்பாருக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. சாப்பாடு தான் தனியா இருக்கு, சாப்பாடுல சாம்பார் ஊத்துல ரசம் ஊத்துல அப்படின்னா பெருங்காயம் தனியா இருக்கு. அதனால இது ரெண்டு ஆன்சருமே நீங்க எதுக்கு கெஸ் பண்ணிருந்தாலுமே அது வந்து கரெக்ட்
4: தான்.
0: அடுத்த ஒரு க்வெஸ்சன் கேக்கலாங்களா?
1: ஒரு கேள்வியில இரண்டு பதில்கள் வந்து நமக்கே தெரியாம ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு பாருங்க. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11, 22, 33, 50, 44. ஆமா, 11, 22, 33, 50, 44.
4: மேடம் 11 தான்
1: வித்தியாசம் இருக்குங்க மேடம்.
4: 11 தான் வித்தியாசம். ஏன் அது? எப்படி இருந்தாலும் 12 வருங்க மேடம்.
1: அப்படி ஓகே இல்லீங்களே. அப்ப
0: மறுபடியும்
1: ஒரு டைம் உங்களுக்கு அந்த கேள்வி கேக்குறேன், உங்களுக்கு வேற ஏதாவது வித்தியாசமான பதில் தெரியுதான்னு பாருங்க.
4: ஏன்னா புரிய மாட்டேங்குது மேடம், அது 4 எது கேக்குறீங்களா? ஒண்ணு புரிய.
1: ஓகே, நான் மெதுவா கேக்குறேன், சரிங்களா?
4: சரிங்க.
1: 11, 22, 33, 50, 44.
4: மேடம் வேற கேள்வி, வேற நேரத்துக்கு விட்டலாம் மேடம். வழி
1: வேற கேள்விக்கு போயிடலாங்களா? கண்டிப்பா. சரி, உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டஃபா இருக்கனால இது அடுத்த நேரத்தை கேட்கலாம். அடுத்த கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன், சரிங்களா?
4: கேளுங்க.
1: ஓகே, ஆப்பிள், வாழைப்பழம், தேங்காய், மாம்பழம்.
4: தேங்காய் மேடம்.
1: தேங்காய் எதனால? தேங்காய்,
4: தேங்காய் வந்து மரத்துல வர்றது மேடம்.
1: அப்ப மத்ததும் மரத்துல தானே காய்க்கும்?
4: இல்ல இல்ல, அதனால கொடிங்க மேடம். மற்ற மூணு வந்து உடம்புக்கு சத்து, இது வந்து சாம்பாருக்கு சட்னிக்கு யூஸ் ஆகுது.
0: அது மூணு ஃப்ரூட்ஸ் இல்லீங்களா,
1: மற்றவை வந்து பழங்கள் ஓகேங்களா.
4: ஆமா ஆமா, அது அது அது சார், மற்றவை பழங்கள் இது தேங்காய் மேடம்.
1: தேங்காய் வந்து பருப்பு வகை சேர்ந்தது, அதாவது இந்த பாதாம் அந்த மாதிரி இதுல வந்து தேங்காய் சேர்ந்துரும் ஓகேங்களா. இது வந்து பழங்கள், அது வந்து பருப்பு வகை ஓகேங்களா.
4: அப்படித்தான்
1: பதில் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு, பட் காரணம் எப்படி இருந்தாலும்
0: காரணம் இருக்கும் இல்லையா.

நிலையத்தின் நேரம் 4:25. உங்களுடைய டிஎஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும். விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. பொருந்தாத ஒன்றை கண்டறிக. அம்மு, அடுத்த நேர் கூட லைன்ல வந்தாச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க.

0: நிலையத்தில் நேரம் 4:40. உங்கள் ஊட்டியம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும். விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. பொருந்தாத ஒன்றை கண்டறிக. அம்மு, அடுத்த லிசனர் கூட லைன்ல ரெடியா வந்தாச்சு. குவெஸ் எல்லாம் கொஸ்டின் நீங்க கேக்குறீங்க, நான் கேக்கணுமா?
1: யார் வேணாலும் கேக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆளுக்கு ஒண்ணு கேட்டுறோம். உங்களுக்கான முதல் கேள்வி 11, 22, 50, 33, 44.
2: 50.
1: ஓகே, எதனால 50?
2: மற்றவெல்லாம் இரட்டைப்படை நம்பர்கள்மா.
1: இரட்டைப்படை, அதாவது 11, 22 அப்படி வர்றதுனால சொல்றீங்களா? மற்ற எண்கள் எல்லாமே 11 மடங்கக்கூடும், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இருந்தாலும் ஆன்சர் நீங்க வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, அதற்கான வாழ்த்துக்கள். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி
2: பறந்து போகும், இது கொஞ்சம் பறக்க முடியாது, ஒரு அளவுக்கு தான் பறக்கும்.
0: அப்படிங்களா? வேற எந்த ஆன்சர் இல்லையா? இது ஒண்ணு தான் இருக்கா?
1: ஓகே, அருமை. அதாவது நம்ம பதில் சொல்லி நேயர்கள் வந்து ஒரு காரணத்தையும் பதிலும் சொல்லும் போது தான், ஓ இதுல இப்படியும் ஒரு பதில் இருக்கான்னு நமக்கே தெரியுது இல்லைங்களா?
0: ஆமா ஆமா, கட்டாயமா இப்படி ஒரு ஆன்சர் இருக்கு நமக்கு தெரியுது. அதுவும் இல்லாம நம்மளோட ஆன்சரும் திரும்பி அவங்க கிட்ட இருந்து வரும்போது வந்து ரொம்ப சந்தோஷம்,
1: மகிழ்ச்சியா தான்.
0: நம்மளுக்கும் அவங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா,
1: அதே வேவ் லெந்த்ல இருக்காங்க அப்படின்றது ஒரு சந்தோஷம் தான்.
0: ஓகே, அடுத்த நேற்று பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் நரிக்கல்பட்டியில இருந்து அருண் பேசுறேன்.
0: அருண், அருண் உங்களுக்கு क्वेश्चन கேட்கலாமா? ரெடியா இருக்கீங்களா?
3: கேளுங்க.
1: ஓகே, சூப்பர் அருண். ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அதனால நாங்க எந்த இதுவும் சொல்லாம நேரா கேள்விக்கு போயிடுறோம். உங்களுக்கான அந்த முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்.
3: பிப்ரவரி.
1: பிப்ரவரி, ஓகே. எதனால பிப்ரவரி?
3: ஏன்னா இதுல வந்து 30 இல்லைன்னா 31 days இருக்கும், மத்ததுல மட்டும் 28 days தான் இருக்கும், கம்மியா இருக்கும், இருக்கிற மந்த்லயே அதுதான் கம்மியா இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர், வெரி குட். லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் அதுல 30 days வரும் இல்லைங்களா? 29 days வரும், சாரி. ஆமா, 30 days வந்து அங்க வரவே வராது, அதனாலதான் பிப்ரவரி தனிச்சிருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர், வெரி குட், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த கேள்வி கேட்கலாங்களா?
3: கேளுங்க.
1: ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி ஆஷா அவங்க கேட்பாங்க.
0: ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நான் கேக்குறேன்.
3: கேளுங்க.
0: டீ, காஃபி, ஜூஸ், தயிர்.
3: தயிர்.
0: எப்படி தயிர்னு சொல்றீங்க? தயிர் எப்படி கண்டுபிடிச்சீங்க?
3: ஏனா இது எல்லாத்தையுமே நம்ம குடிக்கலாம்.
1: தயிரும் குடிக்கலாம்.
3: இருந்தாலும் நம்ம தயிர டீ காஃபி குடிக்கிற மாதிரி குடிக்க மாட்டோமே.
0: தயிர் வந்து சாப்பிட தான் முடியும் இல்லையா, அது மோர் பண்ணி தான் குடிக்க முடியும்.
1: எனக்கு இன்னும் ஒரு பதில் வந்து அதுல தோணுச்சு.

0: என்னன்னு சொல்லி
1: என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீ, காஃபி, தயிர் இது மூணுமே வந்து பால் சம்பந்தப்பட்டது. சோ இதுல வந்து ஜூஸ் கூட தடிஞ்சு நிக்கலாம் இல்லைங்களா?
0: நீங்க அப்படி வைக்கிறத வச்சுக்கலாம், ஆனா இது வந்து டீ, காஃபி, ஜூஸ் அப்படின்றது குடிக்க முடியும்,
1: குடிக்க முடியும்.
0: தயிர் அப்படின்றது வந்து சாப்பிட முடியும்.
1: இப்படியும் வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம்.
0: இந்த தயிரை வந்து நம்ம மோர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா குடிக்கலாம்,
1: லிக்விட் ஆயிடும் இல்லைங்களா? இல்லன்னா அது வந்து ஒரு செமி சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்.
0: சரி பரவாயில்ல, விடுங்க அம்மு. அம்மு சொன்னா இந்த
1: செகண்ட் எடுத்துக்கலாம்,
0: செகண்ட் லென்ஸ் நான் ஏத்துக்கிட்டேன்.
1: நன்றி.
0: ஒரு தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம்.
1: நிச்சயமாக இணைந்தீர்கள் ஊட்டி FM 101.8.

0: வினாடி வினா நிகழ்ச்சி, பொருந்தாத ஒன்றை கண்டறிக. லிஸ்னஸ், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை எங்கள் கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது 0423 இந்த இணைப்பை இணைச்சிக்கிட்டு 2966-7811 அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 9344-9010-1818 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில் கலந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே அம்மு, நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்களா?
1: ஓகே, நேர்கள்ட்டெல்லாம் நம்ம நிறைய க்வெஸ்சன் கேட்டோம், இருந்தாலும் நமக்குள்ளே கேட்டுக்கலாம். சொல்லுங்கள், என்ன கேள்வி?
0: அம்மு சொல்கிறீங்களா, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் பார்க்கணும்ல, அதுக்காக தான்.
1: என்னோட வேவ்லன் செக் பண்ணுறீங்களா? ஓகே கேளுங்க.
0: பால், காஃபி, மோர், வெண்ணெய்.
1: பால், காஃபி, மோர், வெண்ணெய்ங்களா? காஃபி.
0: எப்படி காஃபின்றீங்க?
1: எதனால காஃபின்னா, மித்த எல்லாமே டைரி ப்ராடக்ட்ஸ், காஃபி வந்து பால் இல்லாமல் கூட செய்யலாம். அப்படிங்களா?
0: அப்படி இல்ல, தப்பு
1: தப்பு. ஓகே, ஏன் தப்பு? எதனால தப்பு?
0: மத்தவங்களுக்கு நான் இதுவா சொல்லுவேன், ஆனா அம்முக்குன்னு
1: சீக்கிரம் உடனே சொல்லுவேன். நேர்ல இருக்கிறனால சொல்லுங்க, சொல்லுங்க எதனால தப்பு?
0: எதனால தப்புனா, பால் என்ன செய்யலாம், குடிக்கலாம் இல்லையா?
1: குடிக்கலாம்.
0: காஃபியும் குடிக்கலாம்.
1: ஓ ஓகே ஓகே.
0: மோரும் குடிக்கலாம்.
1: மோரும் குடிக்கலாம்.
0: ஆனா வெண்ணெய் குடிக்க முடியாது.
1: வெண்ணெய் உருக்கி வேணா குடிக்கலாம்.
0: வெண்ணெய் உருக்கியும் அந்த அளவுக்கு குடிக்க முடியாது.
1: ஓகே ஓகே, சூப்பர். நான் வந்து எல்லாமே பால் ப்ராடக்ட்ஸா சொல்றீங்களே, அதாவது பால் சம்பந்தப்பட்ட வெண்ணெய் இல்லைங்களா? ஓகே சூப்பர். அப்ப நாங்க அடுத்த ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்கு நம்ம வச்சுக்க கூட திருப்பி கொடுத்துடணும். ஓகேங்களா? உங்களுக்கான கேள்வி சிம்பிளா தான் கேக்குறேன், உங்க அளவுக்கு நான் ட்விஸ்ட் எல்லாம் பண்ணல. ஓகேங்களா? டாக்டர், நர்ஸ், பேஷண்ட், பியூனா ஏன், எதனால? காரணம்,
0: டாக்டர், நர்ஸ், பேஷண்ட்.
1: ஓகே,
0: டாக்டர் நர்ஸ் அங்கேயே இருக்காங்க, பேஷண்ட் போனா தான் இவங்க ரெண்டு பேரும் பாப்பாங்க.
1: ஓகே,
0: பியூன் அப்படி இல்லையே, அவர் ஜாலி அங்க இங்க ஜாலி தெரிஞ்சிட்டு இவங்க என்ன வேலை சொல்றாங்க அதை செஞ்சுட்டு.
1: ஓ, அந்த மாதிரி சொல்றீங்க. ஓகே, நீங்க சொல்ற ஆன்சர் ஒரு வகையில கரெக்ட், பட் இருந்தாலும் காரணம் என்ன அப்படின்னா, பியூன் அப்படின்றவர் வந்து ஹாஸ்பிடல்ஸ்ல மட்டும் இருக்க மாட்டாரு,
0: எல்லா
1: ஆபீஸ்லயுமே.
0: ஹாஸ்பிடல் இருந்து மட்டும் தான் யோசிச்சேன்,
1: நாங்க வந்து திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அப்படி யோசிப்போம்.
0: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பர்.
1: ஓகே, சோ பியூன் அப்படின்றவர் வந்து ஸ்கூல்லயும் இருக்கலாம், காலேஜஸ்ல இருக்கலாம், இல்ல மத்த ஆபீஸ்லயும் இருக்கலாம். ஆனா டாக்டர், நர்ஸ், பேஷண்ட் வந்து அப்படி போக முடியாது இல்லைங்களா? வெளியில போகும்போது அவங்களும் நார்மல் ஒரு சிவிலியனா தான் போவாங்க அந்த இடத்துல. ஆனா பியூன் அப்படி கிடையாது, எங்க போனாலும் அவர் பியூன் தான். ஓகேங்களா?
0: ஓகே, ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க.
1: ஓகே, நிகழ்ச்சியில தொடர்ந்து நேயர்கள் இருக்காங்களா, பேசலாங்களா?
0: நேர் வந்தாங்க, லைன் கட் ஆயிடுச்சு, நம்பர் ரெண்டு பேரும் ஆன்சர் பண்றப்பளே கட் ஆயிடுச்சு, அதனால நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உங்ககிட்ட பேசலாமா?
1: நிச்சயமாக இணையலாம்.

0: ஓகே, மூ டைம் ஆயிடுச்சு, ஆனாலும் லாஸ்ட் நம்ம ஒரு லிசனர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க
1: இருந்து? திருப்பூர் மாவட்டம் கனியாமூண்டி கனகரத்தினம்.
0: ஓகே, இந்த ப்ரோக்ராம் கேட்டிருந்தீங்களா?
1: இன்னைக்கு தான் கேக்குறோம் மேடம்.
0: இன்னைக்கு தான் கேக்குறீங்க? ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டிங்களா?
2: மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கான அந்த கேள்வி என்ன அப்படின்னு கார், பைக், சைக்கிள், பஸ்?
1: சைக்கிள் மேடம்.
2: சைக்கிள், ஓகே. எதனால சைக்கிள்?
1: இது கார், பஸ், இதுக்கெல்லாம் வந்து பெட்ரோல் போடணும்.
2: ஓகே,
1: இதுக்கு வந்து பெட்ரோல் போடத்தவையில்லை,
2: மோட்டார் வாகனம் அதெல்லாம். ஓகே, சூப்பர் சூப்பர், ஓகேங்க, அருமை. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி.
0: டைம் ஆயிடுச்சு, ஆனா சீக்கிரமா கேட்டுறேன். கதவு, ஜன்னல், கேட், ஏணி. கதவு, ஜன்னல், கேட், ஏணி.
1: மேடம் இது வந்து ஏணி.
0: எப்படி சொல்றீங்க ஏணின்னு?
1: கதவு, ஜன்னல், கேட் இதெல்லாமே நம்ம இதெல்லாம் மரத்துல செய்யக்கூடியது. இது வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு பயன்படுத்துறது. அது ஏணி வந்து அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம்.
0: ஓகேங்க, ஓகேங்க, சூப்பர், ரொம்ப சூப்பர், தேங்க்யூ.
1: நன்றி மேடம்,
0: நன்றிங்க.
2: ஓகே, லாஸ்ட் மினிட்ல இணைப்புல வந்து நம்மளோட நிகழ்ச்சியை நிறைவே செஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ஒரு நன்றியும் சொல்லிக்கலாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி.
0: ஓகே, இது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே சூப்பரா போச்சு இல்லையா?
2: ஆமா,
0: இதோட வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை
2: நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நிகழ்ச்சி வந்து நாளைக்கு இருக்கும், அதுல வந்து எல்லாருமே இதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணட்டும். இப்போ நம்ம இந்த
3: வணக்கம் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும்,

0: திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்பு துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோத்திற்கு வேளாண் துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக்கா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்களுக்கான கணினி குலுக்கல் முறையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் சுகாதார வசதிகள் வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் நாளை பிற்பகல் முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மன்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 5:02. நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடா மலர் நிகழ்ச்சியில் இன்று நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா அவர்கள் இணையரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். இன்றைய நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இருவரும், அதாவது டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடிய காதல் பாடல்களின் தொகுப்பு தான் அமையபோது. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: ದಿಗದಾಗ ತತ್ತಳಾಂಗ ತಗ ದಿಬ್ಬಿದಾಗ ದಿಬ್ಬಿದಾಗ ಗಿಡದಾಗ ಗಿಡದಾಗ ಜೋಡದಾಗ ಜೋಡದಾಗ ಕತ್ತಿತ್ತಾಗ ಜೋಡದ ತಗದಿತ್ತಾಗ ಜೋಡದ ತಳಾಂಗದಾಗ ಜೋಡದ ಆ
1: ಸಭೆಯವರುಗಳೇ ಪೆರಿಯವರುಗಳೇ ಹಿಂದೆ ಕೂತಿಲೇ ಸ್ವರ್ಕುತ್ತಂ ಪೊರುಕುತ್ತಂ ಎಕ್ಕುತ್ತಂ ಇರುಪಿನಂ குற்றத்தை மன்னித்து குணத்தை மட்டும் கொள்ளும்படியாக மிக தாழ்வுடன் மண்டியிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன்.
2: அரசன் அரசன்

0: பளபளக்க
1: தங்கச்சரிகச்சல
0: எங்கும் பளபளக்க
1: தங்கச்சரிகச்சல
0: எங்கும் பளபளக்க
1: தங்கச்சரிகச்சல
0: எங்கும் பளபளக்க தஜோம் தகஜோம் தகதிமி
1: திக்கோம் திகிதோம் திகிதக
0: தக்களாங்க தகதிமி தகதிமி தக
1: கிடதக கிடதக
0: ஜோடதக ஜோடதக
1: தட்டித்தக ஜோடுதா
0: தகதித்தக ஜோடுதா
1: தலாங்க தக ஜோடுதா வருகையிலே வீரபுருஷனாகப்பட்டவர் வந்து

Twitter

அல்லது நினைவா? எனது கண்ணெதிரே நிற்பது மண்ணுலகம் அங்கையா அல்லது விண்ணுலகம் அங்கையா? என்ன அழகு, என்ன அழகு! இவளது இடையழகும் நடையழகும் உடையழகும், இவளது கண்ணழகும் கட்டழகும் பொட்டழகும் எனது நெஞ்சை விட்டகலா நிற்கிறதே. இவள் யாராக இருக்கக்கூடும்?

ஆயிரம் நாளை படைத்த அந்த ஆதிசேஷன அனுபவியுடைய அழகை வர்ணிக்க முடியாது என்றால் கேவலம் ஏக நாளை படைத்த நம்மால் எப்படி முடியும்? அருகிலே சென்று யார் என்று விசாரிப்போம்.

0: காலையிலே அதாகப்பட்டது. அட்டம் மடம் நாணம் பைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு விதமான பெண்களுக்குரிய குணங்களை விட்டு நீ என் அருகே வந்து நின்று என்னை தொட்டு
1: ஏனோ

0: இன்றென்னவோ
1: அதை நான் சொல்ல தெரிய வேண்டுமா சுவாமி?
2: ரூபசித்திர மாமரக்குயிலே உனக்கு ஒரு வாசகத்தினை நான் உரைத்தேன்.

நவராத்திரி திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்புல இன்றைக்கு டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல்களின் தொகுப்பு அமைந்திருக்க கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

காட்டு ரோஜா திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டிருக்க இந்த நேரம் 5:28. இன்றைக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடா மலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்புல டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா இருவரும் இணைந்து பாடிய பாடல்களின் தொகுப்பு கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்களே, உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு வாய்ப்பு, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான தரமான கல்வி இப்பொழுது உங்கள் ஊரில். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளி, செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளி, மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளி செயல்பட்டு வருகின்றது. நீலகிரி மாவட்டத்தில் இந்த சிறப்பு பள்ளி உதகை தாவரவியல் பூங்கா சாலையில் நடைபெற்று வருகிறது. 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகுங்கள். கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.

காஞ்சி தலைவன் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் பொன்மாலை பொழுது கேட்டுட்டு இருக்கோம். இந்த நேரம் 5:38 ஆயிடுச்சு. பொன்மாலை பொழுதுல வாடாமலர்ல இன்றைக்கு TM சவுந்தரராஜன், பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல்களின் தொகுப்பு கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் OTFM 101.8 உடன்.

0: ராஜத்தோட பாடி வந்தா ராஜா தீ காத்திருந்தா ரோஜா போல பூத்திருந்தா ராஜாவும் ஓடி வந்தா ராகத்தோட பாடி வந்தா ராகத்தோட பாடி வந்தா ராகத்தோட பாடி வந்தா
1: அஜக்தா அஜக் சமத் அஜக் சமத் அஜக் சமத் அஜக் சமத் ஹை.

0: என்ன மயக்கம் புது மலரே ஏனினும் தயக்கம்.
1: ஏழை பங்காளன் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: மாட்டிக்கிட்டீங்க.
1: யூபிஐ பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும்தானா?
2: ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டது கம்லு படுகுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 353 பகுதி, 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் அலங்கார செடி வளர்ப்பு குறித்து வித்யா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகானம், 9:30 நாடகமலர், இனியெல்லாம் சுகமே நாடகம் எழுதியவர் பி ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி தொல்கதைகள், வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள், 7:00 காந்தி அஞ்சலி, 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் ந பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 2 பகுதி. குட் மார்னிங் நீலகிரிஸின் நிறைவு பகுதி உணவே உன்னதம், நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து உடல் நலம் மற்றும் ஆரோக்கிய பயிற்சியாளர் ரூபிகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து சாதனை சிற்பிகள் நிறைவாக ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மகளிர் மட்டும் நேர்கள் கருத்து பகிர்வு, 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
5: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. The government today reassured that India has sufficient supplies of crude, petrol, diesel, natural gas and LPG with refineries operating at optimum capacity to meet the demand. LPG production has been ramped up and every day around 46 to 47,000 tons of LPG are produced in refineries. Addressing an interministerial briefing in New Delhi on the West Asia situation, Joint Secretary in the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, said that supply remains stable and steps have been taken to ensure availability across all petrol pumps. Supply of LPG for cooking purposes is stable, and in the last 3 days, delivery of 1.34 crore domestic LPG cylinders has been made, while the supply of commercial LPG remained 1,32,000 tons since 1st of this month. Additional Secretary in the Ministry of

ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மலேசியா வாசுதேவன் தினேஷ் இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். விளக்கேற்றும் வேளையில் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள்.

கோட்டை மாரியம்மன் திரைப்படத்திலிருந்து கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய விளக்கேற்றும் வேலை நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகூர் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை

0: நடத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இந்த பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று தெரிவித்தார். உலக நாடுகளுக்கிடையே இந்தியா நம்பிக்கை மிகுந்த நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின்போது 57 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 100 பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் அக்ரிகோலா விருது கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அமைச்சர் திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
1: வரும் காலங்களில் மிகப்பெரிய துறையான மின்சாரத்துறையை முழுவதுமாக சீரமைத்து கண்டிப்பாக இது முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்காக எந்தவித முறைகேடும் இல்லாமல் இந்த துறை மீண்டும் புத்துணர்வு பெறும் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். 160 மேற்பட்ட இடத்துல வந்து இந்த மத்த பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகளில் கவர் கேபிள்ஸ் வெட்டப்பட்டுள்ளது. கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் இந்த மாதிரியான பணிகள் இருக்கு. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் ஆங்காங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு. நிறைய தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. இப்போ அதுக்கு எந்த விதமான மின்சார கட்டணம் உயர்த்தும் எண்ணம் அரசிடம் கண்டிப்பாக இல்லை.
0: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நாளை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், தனித் தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளை காலை 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்குமான விடைத்தாள் நகல் பெறுவதற்கு 275 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்பொறுப்பில் இருந்த திரு அபின் தினேஷ் மோதக் குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருந்து தமிழகம்

0: வாரம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் இன்று விற்பனை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு மற்றும் மாட்டுச்சந்தையில் வியாபாரம் களைகட்டியது. இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் ஆடு மற்றும் ஆடுகளை வாங்குவதற்காக இஸ்லாமிய பெருமக்கள் அதிக அளவில் வருகை புரிந்து சந்தைகளில் வாங்கிச் செல்கின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் மாட்டுச்சந்தையில் வியாழக்கிழமை நடைபெறும் இந்த சந்தைக்கு மதுரை, திண்டுக்கல், தேனி, ஒட்டச்சத்திரம், அண்டை மாநிலமான கேரளா, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆடு மற்றும் மாடுகளை விற்பனைக்காக வியாபாரிகள் கொண்டு வருவது வழக்கம். இங்கு செம்பரி ஆடு 10,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய்க்கும், அதேபோல 10,000 ரூபாய் முதல் 140,000 வரை மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. இதனால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக விற்பனை நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி பூங்குடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் பாலாற்றின் குறுக்கே சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை நகராட்சி நிர்வாகம் சார்பில் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கொடுங்கையூர் குப்பைக் கிடங்கில் நடைபெற்று வரும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-1, 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் நைஜீரியாவின் தைவோ மாட்டி ஃபேவர் ஓஜோ இணையை வென்றது. இப்போட்டியில் மனுஷா தியா சிட்டேல் இணையும் ஹர்மித் தேசாய் யசஸ்வினி கார்படே இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மனோதாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஐகிகா முகர்ஜியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மன்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 3-6, 6-1 என்ற செட் கணக்கில் யுக்ரைனின் வாசில் மெக்ரென்கோவை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நேரம் 6:41. நேர்கள் தொடர்ந்து பெட்டத கமலு கேட்கும் முன்,
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
6: ನಾಗುಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8 ಜನವು ಸಂತುತ್ತು 6:41 ಇಜುಮಣಿಗೆಟ್ಟ ನಂಗ ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8 ದೋಕೆ ಬಡಗುಮಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಬಂದ್ರ ಜನವು ಸಂತು.

0: கொக்கு பறக்குதடி பாப்பா என்று ஒருவர் பாடலை பாடி நாடக மேடைகளில் பிரிட்டிஷாரை அதிர வைத்தார் என்று சொன்னீர்கள், அவர் யார் தாயே?
1: மகனே சிவா, அது பாரதியின் பாப்பா பாடலை போல பெரும் புகழ் பெற்றிருந்தது. அதை நாடக மேடைகளில் உணர்ச்சிகரமாக பாடியவன் விஸ்வநாத் தாஸ். ஆனால் அந்த எழுச்சி மிகுந்த பாடலை இயற்றியவன் மதுரகவி பாஸ்கர தாஸ். தன் 16வது வயதில் பாடல்களை எழுதத் தொடங்கினான் பாஸ்கர தாஸ். 1925 ஹிந்து தேசாபிமானிகள் செந்தமிழ் திலகம் என்ற நூலையும் வெளியிட்டான். காந்திய கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டு கதராடையே அணிந்தான். 1921 காந்தி மதுரை வந்தபோது, காந்தியோ பரம ஏழை சந்நியாசி என்ற பாடலை எழுதினான். அதை தன் காதார கேட்டான் காந்தி. விடுதலை போரில் மக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்க அவனது பாடல்கள் பேருதவி செய்

செய்தன. விடுதலை போராட்ட வீரர்கள் அவர்களின் தியாகங்கள் நிகழ்ச்சிகள் பற்றியே பாடல்களை எழுதினான். ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் ஒவ்வொரு பாடலிலும் தன் பெயரையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தான் பாஸ்கர தாஸ். மதுரை காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாத ஐயருடன் சேர்ந்து மதுரையில் நடிகர்களை திரட்டி கள்ளுக்கடை மறியல் போராட்டமும் நடத்தினான். புதுச்சேரியில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவன் அவன். பிரிட்டிஷ் எதிர்ப்புணர்வு பாடல்களை பாடி தேசபக்தி சுடரை மக்கள் உள்ளங்களில் ஏற்றினான். அப்படி பாடல்களை எழுதியதற்காக பலமுறை கைது செய்யப்பட்டான் பாஸ்கர தாஸ். அவன் எழுதிய பாடல்களை நாடக மேடைகளில் பாடியதற்காக நாடக கலைஞன் விஸ்வநாத தாஸை மேடையிலேயே கைது செய்து அழைத்துச் சென்றார்கள் போலீஸ்காரர்கள். அப்படி எஸ் விஸ்வநாத தாஸ் பாடி புகழ் பெற்ற பாட்டுதான் கொக்கு பறக்குதடி பாப்பா என்பது. அவன் குரலில் அந்த வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா பாடலை அது எந்த நாடகமாக இருந்தாலும் மக்கள் பலமுறை பாடச் சொல்லி கேட்பார்கள். அந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் ரத்தம் புதிந்ததாக அவர்களால் விரும்பப்பட்டது. கொக்கு பறக்குதடி பாப்பா, நீயும் கோபமின்றி கூப்பிடடி பாப்பா. கொக்கென்றால் கொக்கு, நம்மை கொல்ல வந்த கொக்கு. எக்காலம் போட்டு நாளும் இங்கே ஏய்த்து பிழைக்குதடி பாப்பா. வர்த்தகம் செய்ய வந்த கொக்கு, நமக்கு வாழ்வை கெடுக்க வந்த கொக்கு. அக்கறை சீமை விட்டு வந்து கொள்ளை அடித்து கொழுக்குதடி பாப்பா. தேம்ஸ் நதிக்கரையின் கொக்கு, அது தின்ன உணவில்லாத கொக்கு. பொல்லா மாமிச வெறி பிடித்த கொக்கு, இங்கே வந்து பறக்குதடி பாப்பா. கொந்தலான மூக்குடைய கொக்கு, அது குளிர் பனி கடல் வாச கொக்கு. அந்தோ பழிகார கொக்கு, நம்மை அடக்கி ஆளுதடி பாப்பா. நம்மை அடக்கி ஆளுதடி பாப்பா. மக்களை ஏமாற்ற வந்த கொக்கு, அதன் மமதை அழிய வேண்டும் பாப்பா. வெட்கமானமில்லா அந்த கொக்கு, இங்கே மடிய பறக்குதடி பாப்பா. பஞ்சாபில் படுகொலை செய்த கொக்கு, அது பழி பாவம் பார்க்காத கொக்கு. அஞ்சாமல் பாஸ்கரன் தமிழ் பாடி அதை அடித்து விரட்ட வேண்டும் பாப்பா. இப்படி உள்ளர்த்தம் பொதிந்து வெளிப்படையாக பாடினால் பிரிட்டிஷ்காரர்கள் சும்மா இருப்பார்களா? போலீசார் வந்து நாடகத்தை பாதியில் நிறுத்தி விஸ்வநாத தாஸை கைது செய்து கோர்ட்டில் நிறுத்தி அபராதமோ தண்டனையோ விதித்தார்கள். சிறை செல்வதையே வழக்கமாக கொண்டாலும் அதையெல்லாம் அவன் கொஞ்சமும் சட்டை செய்யவில்லையே. எத்தனை முறை கைதானாலும் அஞ்சா நெஞ்சுரம் கொண்டு வெளியில் வந்து மீண்டும் அப்படியே பாடல்களை பாடினானே. சிறை சென்று மீண்ட பிறகும் மீண்டும் அதே நாடகத்தை போடுவான், அதே வசனங்களை பேசுவான். தடையை மீறியும் பலமுறை நாடகங்களை நடத்தினான். அவனது நாடகங்கள் அநேகமாக புராண நாடகங்களாகத்தான் இருக்கும். அதில் முருகனாகவோ சிவனாகவோ நடித்தபடி இந்த பாடல்களை பாடுவான். அவனை மேடையில் வைத்து கைது செய்து சிறைக்கு கொண்டு செல்வார்கள். அதுவும் முருகனாகவோ சிவனாகவோ வேடத்தை கலைக்காமலேயே அவனும் சிறைக்கு செல்வான். விஸ்வநாத தாஸை போலீசார் கைது செய்து அழைத்துச் செல்லும் போதெல்லாம் மக்கள் கொதித்தெழுந்தார்கள், போலீசாருடன் மோதினார்கள். ஒருமுறை திருநெல்வேலியில் நாடகம் போட்டு கைதான போது வ.உ. சிதம்பரம் பிள்ளை வந்து இவனுக்காக வழக்கில் வாதாடினான். அவன் இளமையிலேயே நாட்டுப்பற்றும் தேசிய உணர்வும் கொண்டிருந்தான். நடிப்பு மட்டுமல்ல, நல்ல நாடக ஆசிரியராகவும் இருந்தான். தேசபக்தியை தூண்டும் விதத்திலேயே நாடகங்களை எழுதினான்.
பாரதியின் கரும்பு தோட்டத்திலே பாடலையும் கதற்கப்பல் வருகிறதே பாடலையும் பிரபலப்படுத்தினான். காங்கிரஸ் இயக்கத்துக்காக யார் அழைத்தாலும் அங்கெல்லாம் சென்று நாடகம் போட்டு வசூலாகும் பணத்தை சுதந்திர போராட்டத்துக்கே அர்ப்பணித்தான். திருமங்கலம் காங்கிரஸ் கமிட்டிக்காக பெருமளவு நிதி சேர்த்து கொடுத்தான். போலீசார் கைது செய்து அவனை சிறைக்கு அழைத்துச் செல்லும் போது எப்படி முருகனாகவும் சிவபெருமானாகவும் வேடமிட்டபடியே சென்றானோ, அவன் விண்ணுலகு சென்ற போதும் அதே போன்று வேடமிட்டபடியே சென்றான். விஸ்வநாததாஸ் வாழ்க்கையின் அர்ப்பணிப்பு அன்றுதான் உலகுக்கே தெரிந்தது. சென்னையில் ஒரு நாடகத்தில் முருகனாக வேடமிட்டு நடித்துக் கொண்டிருந்தான். நாடகத்தின் முடிவில் மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையோடு காட்சி கொடுத்துக் கொண்டிருந்த வேளையில் அவன் உயிர் பிரிந்தது. மக்கள் கலங்கித்தான் போனார்கள். மயில் வாகனத்தின் மீது முருகனாக காட்சியளித்தபடியே என் வீரக்கலைஞன் இந்த உலகை விட்டுச் சென்றாலே

0: எங்கு பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும், சிந்தனை ஒன்றே. இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம். கருப்பு வெள்ளை காலத்து இசை தட்டு முதல்
1: இன்றைய பாட்காஸ்ட் வரை
0: 90 ஆண்டுகளாக உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்காத இடம் பிடித்த வானொலி.
1: செய்திகள், நாடகங்கள் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்கள். வானொலியின் 90th ஆண்டு விழா. பழைய நினைவுகளுடன் ஓர் புதிய பயணம்.
0: கேளுங்கள், கொண்டாடுங்கள்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷவாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன்.
3: திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டத்தின் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் ஒரு மாத காலம் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரியின் கௌரவ நிதி திட்டத்தின் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் விடுபடாமல் பயன்பெறும் வகையில் சிறப்பு முகாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் மற்றும் அனைத்து துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இம்மாதம் 15th முதல் அடுத்த மாதம் June 15 வரை ஒரு மாத காலம் நடைபெறும். தகுதியுடைய விவசாயிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களது நிலம் தொடர்பான ஆவணங்கள், வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பு மற்றும் நில உடைமைகளை பதிவேற்றம் செய்வது, KYC போன்ற அனைத்து விதமான PM கிசான் தொடர்பான விவரங்களை சரி செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இத்திட்டத்தில் இதுவரை சேர்ந்து பயனடையாத விடுபட்ட தகுதியுள்ள விவசாயிகளும் ஏற்கனவே பதிவு செய்து பயன்பெற்று பல்வேறு காரணங்களால் தற்போது நிதியுதவி நிறுத்தப்பட்ட பயனாளிகளும் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பயன்பெற்று வந்த விவசாயிகள் மரணம் அடைந்திருந்தால் அவர்களது தகுதியுடைய வாரிசு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தங்களது பெயருக்கு இத்திட்டத்தில் புதிதாக பதிவு செய்து பயனடையலாம் என்றும், இறந்த பயனாளிகள் விவரங்களை சமர்ப்பிக்காமல் இறந்த பிறகும் தொடர்ந்து தவணைத்தொகை பெற்று வருவது ஆய்வில் தெரியவரும் பட்சத்தில் தவறுதலாக பெறப்பட்ட தொகை வாரிசாரிடமிருந்து வசூலிக்கப்படும். எனவே இறந்த பயனாளிகளின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்து அவர்கள் பெறும் நிதியினை நிறுத்தப்பட வேண்டும். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வாரிசுதாரர் புதிதாக பதிவு செய்து இத்திட்டத்தின் பயன்பெறலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. PM கிசான் திட்டத்தில் பயன்பெறும் அனைத்து விவசாயிகளும் தங்களது நில உடைமையை பதிவு செய்தால்தான் 23rd தவணைத்தொகை நிறுத்தாமல் பெறப்படும் என்றும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதுவரை நில உடைமை பதிவு செய்யாத 23,069 கிசான் திட்ட பயனாளிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட காரப்பட்டு ஊராட்சியில் கல்லாறு ஆற்றின் குறுக்கே ₹2,77,00,000 மதிப்பீட்டில் காரப்பட்டு மட்டவெட்டு ஊராட்சிகளை இணைக்கும் வகையில் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது தரமாகவும் விரைவாகவும் முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து காரப்பட்டு ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் பொது இடங்களில் 100 மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்பட்டு வருவதையும் பார்வையிட்டு, கோடை காலத்தில் மரக்கன்றுகள் பாதிக்கப்படாமல் இருக்க பணியாளர்கள் மூலம் தண்ணீர் பாய்ச்சி முறையாக பராமரிக்க வேண்டும் என்று ஊராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு இடங்களில் மரக்கன்று நடுவதற்காக உரந்தவாடி ஊராட்சியில் நாற்றங்கால் பண்ணை ₹6,30,000 மதிப்பில் தேக்கு, மா, பொங்கன் போன்ற 5,000 மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருவதையும் பார்வையிட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் மத்திய மாநில அரசின் மானிய திட்டங்களை பெற கட்டாயம் தனித்துவ அடையாள எண் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பராஜ் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கும் பல்வேறு மானிய நலத்திட்டங்களை பெற விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட்டு வருவதாகவும், தனித்துவமான அடையாள எண் பெற்றிருந்தால் மட்டுமே விவசாயிகள் பயிர்க்கடன், விவசாய இடுபொருள், மழை மற்றும் வறட்சி நிவாரணம், வேளாண் உழவு நல திட்டங்களை பெற முடியும் என்பதால் அனைத்து விவசாயிகளும் தனித்துவமான அடையாள எண் பெற வேண்டும் என்றும், இதற்காக மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் மூலம் தனித்துவ அடையாளம் பெற பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மேலும் பொது சேவை மையங்களிலும் இந்த தனித்துவ அடையாளம் பெற பதிவேற்றம் செய்யப்படுகிறதாகவும், தனித்துவமான அடையாளம் பெற விவசாயிகள் பட்டா செட்டா ஆதார் அட்டை மற்றும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசியோடு நேரில் சென்று பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்றும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 268,059 விவசாயிகளில் இதுவரை 209,240 விவசாயிகள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் அனைத்து விவசாயிகளும் இம்மாதம் 24-ஆம் தேதிக்குள் தனித்துவமான அடையாளம் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட அளவிலான கூட்டாய்வு குழுவினர் ஆய்வு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் சிரமமின்றியும் பாதுகாப்புடனும் பயணிக்கும் வகையில் ஆண்டுதோறும் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்வது வழக்கம். அந்த வகையில் கோடை காலம் முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் மாவட்ட கூட்டாய்வு குழுவினால் ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வின் போது தனியார் பள்ளி வேன் மற்றும் பேருந்துகளில் வேக கட்டுப்பாட்டு கருவி, முதலுதவி பெட்டி, அவசர கால வெளியேறும் வழி, தீ தடுப்பு கருவி, கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்தும் முழுமையாக செயல்படுகிறது என்று ஆய்வு செய்யப்பட்டது.
2: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் ரவிச்சந்திரன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுடன் உரையாடிய அவர், தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து கவலையடைய வேண்டாம் என அறிவுறுத்தினார். அரசு பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், அதற்கான கட்டமைப்பை மேம்படுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கல்வி சுற்றுலாவுக்கு வந்த இந்த குழுவில் 27 மாணவிகளும் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு

0: தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு 760,000 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி சுஜாதா சர்மா, 800,000 பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் சுகாதார வசதிகள் வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ரயில் விபத்துகள் குறித்த ஆரம்ப நிலை விசாரணை தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அண்மையில் ரயில்களில் ஏற்படும் தீ விபத்துகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட அவர், ரயில்வே பாதுகாப்பு படை இது தொடர்பான விசாரணைகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். சமூக விரோதிகளின் செயல்பாடுகள் இந்த விபத்துகளில் எந்த அளவுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை கண்காணித்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும், விபத்துகளை தவிர்ப்பதில் தகவல் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள், சந்தேகிக்கப்படும் நபர்கள் பயன்படுத்தும் தொலைபேசி உரையாடல்களை கண்காணித்தல், சைபர் பாதுகாப்பு முறைகளை வலுப்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கண்காணிப்பு ஆகியவற்றை வலுப்படுத்தி விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினையின் போதும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததாக கூறினார். நிதி பற்றாக்குறை குறித்து அரசு துறைகளுடன் ஒருங்கிணைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இலங்கையில் நடப்பாண்டு 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 15 பேர் இந்த காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கையில் 22,500 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொழும்பு, கண்டி, ரத்னபுரா உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாகவும் அது மேலும் கூறுகிறது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது குறித்து பொதுமக்கள், மாணவர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இலங்கை சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான 11வது பிரிக்ஸ் குழு கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். தீவிரவாதத்தை ஆதரிக்கும் அமைப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தீவிரவாதத்திற்கு நிதி உதவி அளிக்கப்படுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று

0: திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்தார். நடப்பாண்டில் கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்திரிகர்களுக்கான கணினி குலுக்கல் முறையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அடுத்த மாதம் தொடங்கும் இந்த யாத்திரை ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவு பெறும். இந்த யாத்திரையில் மொத்தம் 1000 யாத்ரிகர்களின் பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் கணினி உதவியுடன் கூடிய இந்த குலுக்கல் முறை வெளிப்படையாக நடத்தப்பட்டது என்றும் அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. குழுவிற்கு 50 பேர் என்ற எண்ணிக்கையில் 20 குழுக்கள் லெபுலேக் மற்றும் நத்துலா மலைப்பாதை வழியாக இந்த யாத்திரையை மேற்கொள்வார்கள் என்று அரசு கூறியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் 011-230-88-214 என்ற தொலைபேசி எண் வாயிலாகவும் இந்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம். சர்வதேச கடல் பகுதியில் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல்துறை கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கள் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை வளைகுடா பகுதிகளில் இருந்து 3,300 மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் துறைமுகங்கள் தடையின்றி செயல்பட்டு வருவதாகவும் திரு முகேஷ் மங்கள் கூறினார். கேரளம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு ஜி சுதாகரன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் போட்டியிடவுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4-6-4 என்ற செட்கணக்கில் துருக்கியின் எரிகி கிர்கின் ரஷ்யாவின் மரத் ஷரிபோவ் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மான்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மாணிக்கா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியில் மனுஷா தியா சித்தால் இணையும் ஹர்மித் தேசா யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மானவ் தாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆய்கிகா முகர்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டல வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 7:25. நேர்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்கும் முன்,
2: அப்பா 3,000 கொடுங்களே.
3: எதுக்குப்பா?
2: என்னோட பாக்கெட் மணி.
3: அடடா, இப்ப என்கிட்ட 2,000 தான் கேஷ் இருக்கு.
2: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
3: அடடா, எனக்கும் சொல்லிக் கொடு. உன்னோட 1,000 எடுத்துட்டு போ.
2: உங்க மொபைலை கொடுங்க.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 17 முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும்.

தொடர்வது. தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவுரை. தேயிலை பயிரில் சிவப்பு சிலந்தி பூச்சி, இளஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி, கருஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி ஆகியவற்றை கட்டுப்படுத்த ஃபினாசாக்யூன் 10 EC 2 மில்லிலிட்டர் அல்லது புரோபோகார்ட் 75% EC 2 மில்லிலிட்டர் ஆகியவற்றை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. வாழை மரங்களில் 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை நிர்வகிக்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். நேர்கள் இதுவரை வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவுரை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7:30.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: ஆல் இண்டியா ரேடியோ ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்த அனுபவங்கள், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் முதலாம் பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சி சசிகுமார். முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேரு என்ன பண்றீங்க?
1: சார், என் பேரு சுமதிங்க, நான் ஊட்டிலிருந்து வரேங்க.
0: வீட்டில எல்லாம் அலங்கார செடிகள் எல்லாம் பார்த்துருக்கோம், நீங்க அருமையா வளர்த்துட்டு வரீங்க. இந்த அலங்கார செடிகள் அப்படின்னா என்னங்க? முதல்ல வந்து அலங்கார செடிகள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: நான் வந்து அலங்கார செடினா வீட்டில் மேக்ஸிமம் மணி பிளான்ட் வளர்த்துருக்கேங்க. மணி பிளான்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. அதனால் என் வீடு ஃபுல்லாக இந்த அலங்கார செடியான மணி பிளான்ட், ரோஸ் கொஞ்சம் வச்சுருக்கேங்க. வெளியே தோட்டத்தில் ரோஸ் வச்சுருக்கேங்க. வீடு வீட்டுக்கு பின்னாடியெல்லாம் மணி பிளான்ட் வச்சுருக்கேங்க சார்.
0: இப்போ அலங்கார செடிகள் பொதுவாக நம்ம எதுக்காங்க வளர்த்துறோங்க?
1: அது ஒரு ஹாபீஸ் மாதிரி தாங்க. அது நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலே நம்மளுக்கு ஒரு அந்த செடிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, அது ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவேங்க. மணி பிளான்ட் அது கட் ஃப்ளவர்ஸ் மாதிரி தாங்க. அது கட் பண்ணி நம்ம வச்சாலே, வேறு தொட்டியில் அப்படியே வச்சாலே வளர்ந்துருங்க. அதனால் நிறைய நம்ம பாட்டு வச்சு எல்லா தொட்டிலுமே வச்சுருக்கேங்க. அது ரெகுலராக நம்ம அடியில் ஒரு பிளேட்டு மாதிரி வச்சுட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே பாட்டு வச்சு மண் போட்டு அந்த செடியை வச்சாலே நல்லா வளருங்க சார்.
0: இது இந்த மாதிரி அமைப்பு வந்து நம்ம மணி பிளான்ட்க்கு மட்டும்தான் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குங்களா, இல்லை வேறு வீட்டுக்குள்ளே இது வளர்த்தக்கூடிய ஒரு மணி பிளான்ட்டு இல்லைங்களா?
1: ஆமாங்க, வீட்டுக்குள்ளே நம்ம வச்சாலே அந்த கொஞ்சோண்டு அந்த சூரிய ஒளி வர மாதிரி பக்கத்தில் ஜன்னல் பக்கத்தில் வைக்கணுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா க்ரீனாக இருக்குங்க. இல்லைனா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒயிட்டு மாதிரி இருக்குங்க. நம்ம அந்த சூரிய ஒளி கொஞ்சம் படுற மாதிரியும் ரெகுலராக கொஞ்சம் தண்ணி நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த லீஃப் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ராடாக இருக்குங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சூரிய ஒளியெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த லீஃப் கொஞ்சம் சின்னதாகவே இருக்குங்க. நல்லா நம்ம கொஞ்சம் பராமரிப்பெல்லாம் பண்ணோம்னா லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய லீஃபாக இருக்குங்க சார்.
0: இப்போ ஒருத்தர் வந்து அலங்கார செடிகளான மணி பிளான்ட்டை வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அதனுடைய முதலே திட்டமிடுதல் வேணுமா, இல்லை வந்துட்டு வாங்கி சும்மாவே நம்ம வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா, எப்படிங்க?
1: இதில் ஒன்றும் பிளானிங் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வெளியிருந்து ஒரு கட் ஃப்ளவர்ஸ் மாதிரி தான் வாங்கிட்டு வந்துட்டுங்க. நம்ம நல்லா கொஞ்சம் இந்த கல்லெல்லாம் இல்லாமல் மண் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கிற மண் போட்டுட்டு, நான் அப்படி தான் வச்சுருக்கேங்க. நைஸாக மண் போட்டுட்டு இந்த எரு இருக்கு இல்லைங்களா, சாணி உரமே கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு அதை பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அந்த மண்ணையும் அந்த எருவையும் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருணுங்க. கலந்து விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஒரு பவுடர் மாதிரி அப்படியே இருக்குங்க. அதை நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் பண்ணிவிட்டு அந்த மணி பிளான்ட் எடுத்து நம்ம அப்படியே அதை வச்சிட்டோம்னா அது அப்படியே அந்த 1 வீக் பார்த்தீங்கனாலே அப்படியே அந்த மொட்டு மாதிரி விடுறதுக்கு ஆயிருங்க. ஆனால் கொஞ்சம் நம்ம சூரிய ஒளியில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் வைக்கணுங்க. டைரெக்டாகவும் நம்ம தண்ணி அதிலேயே விடலாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு நல்லானா அடியில் ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பாட்டு வச்சு நம்ம தண்ணி கொடுத்து இது பண்ணோம்னா அந்த கீழே இருக்கிற தண்ணியே அது அப்படியே உறிஞ்சிக்குங்க. அது நல்லா தண்ணி பாயும் சார் அதுக்கு.
0: இப்போ பொதுவாக இந்த அலங்கார செடிகளான இந்த மணி பிளான்ட்டை வந்து நம்ம இந்த சூரிய ஒளி படுற மாதிரி வைக்கணுங்களா, இல்லை இந்த மாதிரி திறந்த வழியிலே வைக்கலாமா? இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து மணி பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு அலங்கார செடியாக வீட்டுக்குள்ளே தான் நம்ம வச்சுருப்போம். ஆனால் பொதுவாக செடிகளுக்கு வந்து சூரிய ஒளி அவசியம். இப்போ இந்த மணி பிளான்ட்டுக்கு எப்படிங்க மேடம் நீங்கள் பண்ணுறீங்க?
1: அதுதான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த விண்டோஸ் பக்கத்தில் தாங்க வைப்பேன். ஏன்னா அது வச்சோம்னா வெயில் அவ்வளவும் படாதுங்க, தேவையான சூரிய ஒளியும் கிடச்சிருங்க. அதனால் நான் எப்போவுமே விண்டோக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் மாதிரி போட்டு சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேங்க. இதே நம்ம வெயில் இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம விண்டோஸ்லாம் ஃபுல்லாக ஓப்பன் கொஞ்சம் விட்டுட்டு அந்த இது பண்ணும்போது வெளியிருந்து கொஞ்சம் நமக்கு சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம். நம்ம வெளியே கொண்டு போய் வச்சோம்னா மேக்ஸிமம் இந்த செடி கொஞ்சம் காயறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இது வந்து கொஞ்சம் கிடைக்கணும் சூரிய ஒளி, அதிகமாகவும் இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் அந்த லீஃப் வந்து க்ரீனாகவும் இருக்குங்க, நல்லா கொஞ்சம் பெரிய லீஃபாகவும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்னோடய வீட்டிலலாம் பெரிய பெரிய லீஃபாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அப்படி கொடி மாதிரி நான் எடுத்து விட்டுருக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பராமரிப்பு முறை தாங்க சார்.
0: இப்போ நம்ம பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இது டெய்லியுமே நம்ம பராமரிக்கக்கூடிய சூழல் வருமா, இல்லை நீங்கள் எப்படி இதை பராமரிக்கிறீங்க?
1: நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஒன்ஸ் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் விடுவேங்க சார். விட்டுட்டு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மண்ணெல்லாம் அப்படியே ஒரு அது வந்து மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே நோண்டி விடுவேங்க, லூஸ் கிடைக்கிறதுக்குங்க. அதை அப்படியே இது பண்ணி விடுவோம். மற்றபடி எந்த உரங்கள்னு எதுவும் நான் போடுறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு நம்ம பதியம் பண்ணும் போது தான் நான் வந்து மண்ணையும் அந்த உரத்தையும் நல்லா மிங்கிள் பண்ணிடுவேங்க. அது ரெண்டுமே மண்ணும் இதுவும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். மண் கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேங்க சார். இந்த கல்லெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் எடுத்துகிட்டு நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேங்க. அப்போ பதியம் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணுவேங்க. அப்புறம் ரெகுலராக நான் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் வந்து தண்ணி அதுக்கு விடுவேங்க சார். மற்றபடி ஒரு 15 days ஒன்ஸ்

0: வெளியே நம்ம பிளைன் சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா வெளியவே அவங்க வச்சுருக்காங்கங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் அடிச்ச பாதி க்ரீனாகவும் பாதி ஒயிட்டாகவும் இருக்குங்க. நம்ம ஊட்டியில் பொறுத்த அளவுக்கு நம்ம உள்ளேயே வச்சு பராமரிக்கிறதுனாலையும் இந்த சூரிய ஒளி கரெக்டான லெவலில் நம்ம வைக்கிறதுனாலையும் நல்லா பச்சை பசேல்னு இருக்குங்க. அது பார்க்குறக்கு வீடே ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்மளுக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க பார்க்கும்போதே. அதனால இந்த மாதிரி வகைங்க சார் நம்ம பார்த்து, அந்த க்ரீன் லீஃப் மாதிரி தான் அந்த வகை பார்த்து தான் சார் நம்ம எடுக்கிறோம். மற்றபடி வெரைட்டிஸ் பார்த்தலாம் அப்படி ஒன்றும் இது பண்ணுறது இல்லைங்க சார்.
1: இப்போ அடுத்த பார்த்தோம்னா இந்த நிறைய வீட்டில் பார்த்தோன்னா இந்த தன் இப்போ பாட்டில் தண்ணி ஊற்றியும் வந்துட்டு இந்த மணி பிளான்ட்டை வந்து வளர்க்கக்கூடிய சூழல் இருக்குது. இது நீர்லேயும் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா, இல்லை மண் அமைப்பு தான் இதுக்கு வேணுமா?
0: இல்லைங்க சார், இப்போது நம்மளுக்கு ரெண்டு வகையில் நீங்கள் சொன்னது மாதிரியே வளர்த்துக்கலாங்க. நானுமே வந்து பாருங்க, இந்த பக்கம்லாம் பாட்டில் பாருங்கள், சின்ன சின்னது பாட்டில் தண்ணியோடு போட்டு வச்சுருப்பேன். அது என்னென்னா நல்லா லீஃப் நல்லா வருங்க. லீஃப் நல்லா அந்த வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியிலே நம்ம பதியம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி போட்டு வச்சிட்டோம்னா அது லீஃப் நல்லா வேர் நல்லா பிடிச்சி வருங்க. அந்த வேரோடு எடுத்து நம்ம பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நம்ம பாட்டில்லையுமே விற்கலாங்க. நம்ம வந்து வீடு அலங்காரம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பாட்டு போட்டு வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன குட்டி குட்டி பாட்டில்களில் நல்லா தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டுங்க. இந்த மணி பிளான்ட் செடி எடுத்து வச்சிட்டோம்னா வேர் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக அப்படியே இருக்குங்க. அதுலேயுமே நல்ல லீஃப் நிறைய கிடைக்குங்க சார்.
1: இப்போ பொதுவாக மணி பிளான்ட்டை தாக்கக்கூடிய நோய்கள்னா என்ன வகை நோய்கள் இருக்கோ அது உங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்குங்க.
0: என்னோடய செடி பார்த்தீங்கன்னா எதுவுமே பூச்சி அடிச்சிருக்காதுங்க. லீஃபில் எதுவுமே இந்த ஹோல்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பாருங்கள், நான் கொடுக்குற இயற்கை உரம் தாங்க சார் இதுக்கு. இதுக்கு வந்து மற்றபடி வேறு நான் எதுவும் கொடுக்கறது இல்லைங்க. நம்ம மாட்டு சாணம் தான் நான் நல்லா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து காய வச்சுங்க. அது நல்லா பவுட்ரு பண்ணிடுவேங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அதை நம்ம பதியம் பண்ணும் போதே நான் போட்டுருவேங்க. அப்புறம் நம்ம ஏதாச்சும் செடிக்கு இது கொஞ்சம் இந்த சமநிலை மாற்றத்தில் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் திருப்பி நான் கொஞ்சம் அதை பவுட்ரு எடுத்து கொஞ்சம் மேலே அப்படியே போட்டு மண்ணை கிளறி மட்டும் விடுவேன் சார். மற்றபடி இயற்கை உரம் தாங்க சார் நான் யூஸ் பண்ணுறேன்.
1: இயற்கை உரம் தான் வந்து நம்ம பயன்படுத்துறீங்க. இல்லை, இப்போது இந்த அலங்கார செடிகளான மணி பிளான்ட்டை வந்து நம்ம வளர்த்தும் போது இது மிகவும் சீக்கிரமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா, எப்படிங்க?
0: ஆமாங்க, இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன செடி எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த பாட்டில் இருக்கிற நம்ம வேர் வந்திருக்கு பாருங்கள், அந்த நிறைய வேர் வந்த செடி எடுத்து நம்ம தொட்டியில் நட்டோம்னாலே அது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்லேயே நம்மளுக்கு அந்த இது வர அந்த லீஃப் எல்லாம் மொட்டு மாதிரி வர ஆரம்பிச்சிருங்க. நல்லா சீக்கிரம் செடி பிடிச்சிருங்க. இது வந்து சீக்கிரம் வளரக்கூடிய செடி தாங்க மணி பிளான்ட்.
1: இப்போ மணி பிளான்ட்டுங்கிறது ஒட்டு நடவு முறைங்களா, இல்லை வந்து நம்ம எப்படி விதை?
0: இல்லைங்க சார், கட்டிங் தாங்க இது. கட்டிங் அப்படியே நம்ம ஒரு மணி பிளான்ட் நம்ம வெளியேருந்து எங்கேயாச்சும் பார்த்தோம்னா அது சும்மா நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இந்த பாட்டில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வேறாவே வந்துடும். அப்படி இல்லைனாலுமே நம்ம தொட்டியிலையுமே டைரெக்டாக வைக்கலாங்க. அது நம்ம கட் ஃப்ளவர்ஸ் மாதிரி தாங்க சார் அது.
1: இப்போ இந்த மணி பிளான்ட்டை வந்து நம்ம வளர்த்தும் போது உங்களுக்கான அந்த மனநிறைவு இதை எப்படி நேர்களுக்கு நீங்கள் அனுபவத்தை பகிர்ந்துக்கங்க?
0: எனக்கு வந்து இந்த தோட்டம் பராமரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ரோஸ் கட்டிங்லாம் நிறையவே வச்சுருப்பேன். அதுவுமே அந்த கட்டிங் முறை தாங்க சார் அது. வீட்டுக்குள்ளேன்னு பார்த்தபோது மணி பிளான்ட்டுங்க. மணி பிளான்ட் வைக்கும் போது நம்ம அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே மணி பிளான்ட் தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மணி பிளான்ட் கொஞ்சம் அந்த கொடியெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி நான் பாட்டிலில் போட்டு வச்சுருவாங்க. போட்டு வச்சுட்டு பாட்டிலில் இது பண்ணிடுவாங்க. இது வந்து வளர்த்தா ரொம்ப சந்தோஷம்தாங்க சார்.
1: ஓகே, மணி பிளான்ட் பற்றி அருமையாக சொன்னீங்க. அடுத்ததான் நம்ம இந்த ரோஜா செடிகளுக்கு போகலாங்க. இப்போ இந்த செடியை வந்து நம்ம எப்படி வளர்த்தலாம்? இதை வந்து நம்ம வீட்டில் வந்து அலங்கார செடியாக நம்ம வளர்த்துருக்கு, என்ன மாதிரி திட்டமிடுதல் வச்சுருக்கீங்க, அதை வந்து எப்படி நம்ம வளர்த்தலாம், இதை பற்றி சொல்லுங்கள்.
0: அதாங்க சார், இப்போ இந்த நல்ல அந்த களிமண் மாதிரி இருக்கிற மண்ணெல்லாம் நான் எடுக்க மாட்டேங்க எப்பவுமே. நல்லா கொஞ்சம் மண் நல்லா வெளியேந்து கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற மண் இருக்கும் பாருங்கள், அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா உரம் போட்டு நல்லா கொஞ்சம் காய வச்சுருவேங்க. நல்லா தட்டி காய வச்சுட்டு இந்த ஆட்டு சாணமும் நான் யூஸ் பண்ணுவேங்க அடிக்கடி. அதுவுமே நல்ல உரமாக தான் இருக்குங்க. அப்புறம் ரெண்டுமே நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணிடுவேங்க. பவுட்ரு பண்ணி மண்ணோட மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வச்சுட்டுங்க. ரோஸ் கட்டிங்கு அது வந்து அந்த சமநிலைக்கு அப்புறம் நான் கட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம பதியம் பண்ணிவிட்டு அதுக்குமே அப்படி தாங்க. நல்லா நம்ம தண்ணி இது நல்லா கொஞ்சம் வளர வரைக்கும் டெய்லி கொஞ்சம் தண்ணி கொடுக்கணுங்க. தண்ணி நம்ம நீர்ப்பாய்ச்சல் வந்து கொடுத்தோம்னா தான் செடி நல்லா பிடிச்சி வருங்க. பிடிச்சி வந்து நல்லா பட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரோஸ் செடியெலாம் வந்ததுக்கப்புறமும் அதையும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பராமரிப்பு முறையாக கொடுத்தோம்னா நல்லா ஃப்ளவர்ஸ் நல்லா வருங்க சார்.
1: இப்போ இந்த ரோஜா செடிகள் வந்து நம்ம என்னென்ன வகையான பூக்கள் எல்லாம் பூக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க?
0: என் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் மெரூன் கலருக்கு வச்சுருப்பேங்க. மெரூன் கலர் இருக்குங்க, லைட் எல்லோ இருக்குது, லைட் பிங்க் இருக்குங்க, அது இல்லாமல் ஒயிட் கலர் இருக்குங்க சார்.

0: இது எல்லாமே நான் வந்து சின்ன கட்டிங்காக தான் வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு வந்து என்னோடய பராமரிப்பு முறையில் தான் இந்த மாதிரி வந்திருக்குங்க. டெய்லியுமே நான் வந்துட்டு காலையில் தண்ணி எல்லாத்துக்குமே தண்ணி கொஞ்சம் நிறையவே விட்டுருவேங்க, விட்டுருவேங்க. அப்புறம் அந்த உரம் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் போடுவேங்க சார். ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நான் இந்த மண்ணில் கலந்தது இல்லாமல் கொஞ்சம் அந்த பட்ஸ் நிறைய வரணும் அப்படி. என்னோடய செடி பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலுமே ஒரு ரெண்டு மூணு ஒவ்வொரு மலர் மட்டும் இருக்காதுங்க, நிறைய பட்ஸ் பிடிச்சி பிடிச்சி வந்துட்டு ஒரு நம்ம ரோஸ் எடுத்து ஒரு ரோஸ் கட் பண்ணும்போது இன்னொரு ரோஸ் வந்துட்டே தான் இருக்குங்க. அதுக்கு வந்து இந்த உரம் உரம் தாங்க சார். இதுக்கு நான் வந்து இயற்கை உரம் மட்டும்தான் போடுறேங்க, வேறு எந்த உரமும் நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. டெய்லியுமே தண்ணீர் ஊற்றிடுவேங்க. காலைல எந்திரிச்ச உடனேயே நம்ம மணி பிளான்ட்டுக்கு கீழே அந்த பிளேட்ல இருக்க தண்ணி ஊற்றுற மாதிரி இதுக்கு வந்து எல்லாமே நான் இதில் தான் வச்சிருக்கேங்க, கீழே தான் வச்சிருக்கேன். அதில் எல்லாத்துமே தண்ணி ஊற்றிடுவேன், பட்ஸ் நல்லா வந்துடுங்க சார். வந்ததுக்கப்புறமும் ரோஸ் நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து கட் பண்ணிடுவேங்க. செடியிலே அப்படியே விடக்கூடாதுங்க, அதை கட் பண்ணால் தான் அடுத்த ஃப்ளவர் அடுத்த ரோஸ் பிடிக்கிறதுக்கு இதாக இருக்குங்க.
1: இப்போ பொதுவாக இந்த அலங்கார செடிகளில் வந்து தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னா அந்த இலைசு கருகல் நோய் வருங்க, அதே மாதிரி வந்து அந்த இலை சுருட்டு நோய் எல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட அனுபவத்தில் உங்களோட செடிகளில் அந்த மாதிரி நோய் தாக்குதல் இருக்குங்களா, அதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துறீங்க?
0: இல்லைங்க சார், என்னோட செடிங்களை அந்த மாதிரி வராதுங்க. உரம் கரெக்டாக கொடுத்துருவேங்க, தண்ணி கரெக்டாக கொடுத்துருவேங்க. அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ரோஸ் வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கட்டிங் சீசன் ஒன்று இருக்குங்க, அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு வந்து பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி அந்த செடிக்கு மேலே சுற்றி விடணுங்க. சுற்றி விட்டுட்டு அதை எடுத்து நம்ம திருப்பி வைக்கும் போது தான் அடுத்த செடி நான் வளர்கிறதுக்கான முறை இருக்குதுங்க. அதனால வந்து என்னோட செடி எதுவுமே நோய் தாக்குறதுக்கு இல்லைங்க. அந்த மாதிரி இலை பாருங்க, அந்த இலையெல்லாமே நல்லா தான் இருக்கும், ஃப்ளவர்ஸுமே பஞ்ச் பஞ்சாக தாங்க சார் வருங்க.
1: இப்போ இந்த அலங்கார செடிகள் நம்ம வளர்க்கணும் அப்படின்னா வந்து முதல்லயே திட்டமிடுதல் அவசியமா எப்படிங்க?
0: அதாங்க சார், எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் தாங்க. நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால நான் இந்த கட் ஃப்ளவர்ஸை அந்த ரோஸ் அந்த மாதிரி தாங்க வளர்த்துறேன். பராமரிப்பு முறை தாங்க சார். அந்த மாதிரி ஒன்று திட்டமிடலைன்னா அந்த மண் அந்த உரம் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி முதல் திட்டமிடணுங்க. அது நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த வேருங்க பிடிச்சி வர்றதுக்கு நல்லா இருக்குங்க. முறையான தண்ணீர் கொடுக்கணுங்க. ரொம்ப ஓவராகவும் கொடுத்துட்டோம்னா அந்த செடிங்க வந்து இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முறையாக அதுக்கு எவ்வளோ நீர் அளவு இருக்குமோ அதை கொடுத்துடணுங்க. உரம் கரெக்டாக போட்டுடணுங்க. அப்புறம் அந்த கட்டிங் சீசனில் வந்து நம்ம செடி இப்படியே வளர்ந்துட்டே இருக்கணும்னு சொல்லி விட்டோம்னா ஃப்ளவர்ஸ் பிடிக்காதுங்க. அதுக்குன்னு வந்து அந்த கட்டிங் சீசன் சமயத்தில் கட் பண்ணி தனியாக எடுத்துடணுங்க. அப்போ தான் அடுத்த இது கரெக்டாக நம்ம ஃப்ளவர் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க சார்.
1: அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவத்தின் முதலாம் பகுதியை இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சி சசிகுமார். இனி தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக தகவல் களஞ்சியம். கறவை மாடுகளில் பிரசவ காலத்திற்கு பிந்தைய நோய்களும் பிற பாதிப்புகளும். கறவை மாடுகள் வளர்ப்பில் லாபத்தின் அளவினை நிர்ணயிப்பதில் பசுக்களின் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமாகும். அதாவது, உரிய முறையில் பராமரிக்கப்பட்டு முழு உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் கறவை மாடுகள் மட்டுமே தங்களின் முழு உற்பத்தி திறனை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டவை. எனவே மாடுகளின் ஆரோக்கியமானது அனைத்து சமயங்களிலும் முறையாக பேணப்படுதல் மிகவும் அவசியமாகும். அதிலும் கன்று ஈன்ற பின் தொடரும் சில நாட்கள் மாடுகளுக்கு மிகவும் சவாலான ஓர் காலமாகும். இக்காலமானது கன்று ஈன்றதிலிருந்து மாடானது இயல்பான அடுத்த பருவ சுழற்சிக்கு தயாராகும் காலம் வரையாகும். ஏனெனில் இக்காலகட்டத்தில் பிரசவ கால அசௌகரியங்களை தாண்டி பால் உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகின்றன. அதாவது, கன்று ஈன்றவுடன் ஏற்படும் உடற்செயலியல் மாற்றங்கள், ஹார்மோன் மாற்றங்கள், மாறுபடும் ஊட்டச்சத்து தேவைகள் ஆகியவற்றை கடந்து வர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகின்றன. கறவை பசுக்களில் அதிகமான நோய் மற்றும் பிற பாதிப்புகள் இக்காலகட்டத்திலேயே ஏற்படுகின்றன. எனவே மாடுகளில் இறுதிக்கட்ட சினைக்காலம் தொடங்கி கன்று ஈன்ற 2 மாத காலம் வரை முறையான பராமரிப்பு முறைகளை மேற்கொள்வதன் மூலம் பிரசவ காலத்திற்கு பிந்தைய பிரச்சினைகளை நாம் எளிதில் கடந்து வர இயலும். மாடுகளில் ஏற்படும் பிரசவ காலத்திற்கு பிந்தைய பிரச்சினைகளை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள், நச்சுக்கொடி உட்தாங்குதல், கர்ப்பப்பை அலர்ஜி, கர்ப்பப்பை உற்சவு நோய், வளர்ச்சிதை மாற்றம் சார்ந்த நோய்கள், பால் காய்ச்சல், கீட்டோன் செறிவு நிலை, பிற பாதிப்புகள், கர்ப்பப்பை பிதுக்கம் மற்றும் மடியில் நீர்கோர்த்தல். கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள், நச்சுக்கொடி உட்தங்குதல், கன்று ஈன்ற பின் 9 முதல் 12 மணி நேரம்

ஆண்டுக்குள்ளாக நச்சுக்கொடியானது வெளித்தள்ளப்பட வேண்டும். இக்காலகட்டத்திற்கு மேலான விழாமல் இருக்கும் பட்சத்தில் கிருமி தொற்று ஏற்பட்டு கர்ப்பப்பை பாதிப்புக்குள்ளாகி பின்னர் கர்ப்பப்பை தனது இயல்பு நிலையை அடைய தாமதமாகும். இயல்பான கர்ப்ப காலத்திற்கு முன்னதாக பிரசவித்தல், கன்று பிரசவத்தில் சிக்கல், ஹார்மோன் சமநிலை இல்லாதிருத்தல், இரட்டை கன்றுகள், சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை, அதிக சுற்றுப்புற வெப்பநிலை, சத்து பற்றாக்குறை, நோய் எதிர்ப்பு மண்டல குறைபாடுகள் ஆகிய காரணங்களினால் நச்சுக்கொடி வெளித்தள்ளுவதில் பிரச்சனைகள் ஏற்படலாம். உடனடியாக கால்நடை மருத்துவரின் உதவியுடன் உரிய சிகிச்சை அளிக்காத பட்சத்தில் பாதிக்கப்பட்ட மாடுகளில் கர்ப்பப்பை பாதிப்புகள், கீட்டோன் செறிவு நிலை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். சிறிது வெளித்தெரியும் நச்சுக்கொடியினை பிடித்து இழுத்தல், அதிக பிற கனமான பொருட்களை கட்டி தொங்கவிடுதல் போன்ற செயல்களை செய்யக்கூடாது. கர்ப்பப்பை அலர்ஜி. இயல்பான கர்ப்ப காலத்திற்கு முன்னதாக பிரசவித்தல், கன்று பிரசவத்தில் சிக்கல், நோய் எதிர்ப்பு மண்டல குறைபாடுகள் ஆகிய காரணங்களால் கர்ப்பப்பை தொற்று ஏற்படலாம். பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் இனப்பெருக்க உறுப்பு வழியாக துர்நாற்றமுள்ள திரவ ஒழுக்கு காணப்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் தீவனம் உட்கொள்ளுதல் குறைதல், பால் உற்பத்தி குறைதல், சோர்வு மற்றும் அதிகரித்த உடல் வெப்பநிலை போன்ற அறிகுறிகள் காணப்படும். கன்று ஈனும் அறை, சுகாதாரம் மற்றும் பிற சுகாதார மேலாண்மை நடவடிக்கைகள் மூலம் இப்பிரச்சனைகளின் தாக்கத்தினை வெகுவாக குறைக்க இயலும். கர்ப்பப்பை உட்சவ்வு அலர்ஜி. இப்பாதிப்பானது கர்ப்பப்பையின் உட்சவினை மட்டும் பாதித்து நாற்றத்துடன் கூடிய திரவம் இனப்பெருக்க உறுப்பின் வாய்வழியாக வெளிப்படும். நோய் பாதிப்புள்ள காளைகளும் இனச்சேர்க்கை செய்தல், செயற்கை மூலம் கருவூட்டல் மற்றும் கன்று ஈனும் காலங்களில் கிருமி தொற்று ஏற்பட்டு இப்பாதிப்பு ஏற்படுகின்றது. இயல்பான கர்ப்ப காலத்திற்கு முன்னதாக பிரசவித்தல், கன்று பிரசவத்தில் சிக்கல், சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை, கருச்சிதைவு, நச்சுக்கொடி விழாதிருத்தல், முறையற்ற செயற்கை முறை கருவூட்டல், நோயினால் பாதிக்கப்பட்ட காளைகளை இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்துதல், சத்து பற்றாக்குறை, நோய் எதிர்ப்பு மண்டல குறைபாடுகள் ஆகிய காரணங்களினால் கர்ப்பப்பை உற்சவ்வு அலர்ஜி ஏற்படலாம். பெரும்பாலான பசுக்களில் ஒரு பருவ சுழற்சி ஓய்வளிப்பதன் மூலம் இப்பாதிப்பு சரியாகும். அவ்வாறு சரியாகாத பட்சத்தில் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையை நாடுதல் மிகவும் அவசியம். வளர்சிதை மாற்றம் சார்ந்த நோய்கள், பால் காய்ச்சல். பால் காய்ச்சல் என்பது பசுக்களின் இரத்தத்தில் சுண்ணாம்பு சத்து குறைபாடு ஏற்படுவதால் உருவாகும் பாதிப்பாகும். அதிக பால் கறக்கும் பசுக்களில் போதிய அளவில் சுண்ணாம்பு சத்து கிடைக்காத பட்சத்தில் பால் காய்ச்சல் பிரச்சனை ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட கால்நடைகள் எலம் முயற்சித்து முடியாமல் படுத்துவிடும். அதிக பால் சுரக்கும் பசுக்களில் கன்று ஈன்றதிலிருந்து 72 மணி நேரத்துக்குள்ளாக இப்பாதிப்பு ஏற்படலாம். முதுகு மற்றும் பின்னங்கால்கள் நடுங்குதல், காது மடல் துடித்தல் போன்றவை ஆரம்ப கட்ட அறிகுறிகளாகும். ஆரம்ப கட்டத்தில் எல சிரமப்படும் பசுவானது உரிய சிகிச்சை கிடைக்காத பட்சத்தில் பக்கவாட்டப்படுத்திவிடும் மற்றும் கண்கள் நெளி குத்தி காணப்படும். அறிகுறிகள் வெளிப்பட துவங்கியதும் கால்நடை மருத்துவரின் உதவியுடன் உரிய சிகிச்சை அளிப்பதன் மூலம் பசுவானது உடனடியாக இயல்பு நிலைக்கு திரும்பும். மெக்னீசிய சத்து பற்றாக்குறை. இரத்தத்தில் மெக்னீசிய சத்து பற்றாக்குறையால் ஏற்படும் இப்பாதிப்பிற்குள்ளான பசுக்களில் வலிப்பு அறிகுறிகள் வெளிப்படும். பெரும்பாலும் சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையுடன் இணைந்தே இப்பாதிப்பு ஏற்படும். உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காத பட்சத்தில் பாதிக்கப்பட்ட பசுக்களில் இறப்பு ஏற்படும். பொட்டாஷ் மற்றும் நைட்ரஜன் உரங்களை அதிகமாக பயன்படுத்திய நிலத்தில் வளரும் புற்களை உண்ணும் பசுக்களில் மெக்னீசிய பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது. இரத்த கீட்டோன் செறிவு நிலை. உச்சகட்ட பால் உற்பத்தி காலத்தில் உற்பத்திக்கு தேவையான அளவில் எரிசக்தி கிடைக்காத காரணத்தினால் பசுக்களில் கீட்டோன் செறிவு நிலை ஏற்படுகிறது. உணவின் மூலம் போதிய எரிசக்தி கிடைக்காத காரணத்தினால் பசுக்களின் உடம்பில் சேர்ந்துள்ள கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரால்கள் மூலம் தேவையான எரிசக்தியை பெறுவதற்கான உடற்செயலியல் மாற்றங்கள் நடைபெறும். எனினும் கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரால்கள் மூலம் எரிசக்தி உற்பத்தியாகும். உரிய அளவினை எரிசக்தி தேவை. பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் ஏற்கனவே எரிசக்தி பற்றாக்குறை இருப்பதால் கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரால்கள் மூலம் எரிசக்தி உற்பத்தியானது முழுமையடையாமல் கீட்டோன் அமிலங்களான அசிட்டோன், அசிட்டோ அசிட்டிக் அமிலம், பீட்டா ஹைட்ராக்சி பியூரிக் அமிலம் போன்றவை உற்பத்தி செய்யப்பட்டு அவற்றின் செறிவு இரத்தத்தில் அதிகரிக்கிறது. பாதிக்கப்பட்ட

0: கால்நடைகளில் தீவனம் உட்கொள்ளும் அளவு குறைவதால் பால் உற்பத்தி குறையும். பாதிக்கப்பட்ட கால்நடைகள் மந்தமான நிலையில் இருக்கும். உடல் வெப்பநிலை உயர்வு மற்றும் உடல் நீர் சத்து குறைவு ஏற்படும். உடல் எடையில் குறைவு ஏற்படும். சுவாசத்தில் சிறிதளவு பழத்தின் வாசனை வெளிப்படும். பாதிக்கப்பட்ட சில கால்நடைகளில் மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இத்தகைய கால்நடைகளில் கீழ்கண்ட விளைவுகள் ஏற்படலாம். கால்நடைகள் எவ்வித காரணமுமின்றி தொடர்ந்து நடப்பது, வட்டம் அடிப்பது முதலியவை காணப்படும். கால்களை குறுக்காக வைத்து நிற்கும். தலையினை தீவன தொட்டி அல்லது பிற பொருட்களின் மீது முட்டியபடி நிற்கும். பிற பொருட்களை கடித்தல் மற்றும் தேவையில்லாமல் எச்சில் ஒழுக அசை போடுதல் போன்றவை நிகழும். கீட்டோன் செறிவு நிலையினை கண்டறிந்து சற்று சிரமமாக இருப்பதால் இப்பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை கையாளுதல் மிகவும் அவசியமானதாகும். குறிப்பாக கால்நடைகளில் தீவன பராமரிப்பினை கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி மேற்கொள்வதன் மூலம் இப்பாதிப்பினால் கால்நடைகள் அதிகம் பாதிக்கப்படாமல் பராமரிக்க இயலும். பாதிக்கப்பட்ட வாய்ப்புள்ள கால்நடைகளுக்கு உரிய ஊட்டச்சத்துள்ள தீவனங்களை வழங்குவதுடன் வறட்சி காலங்களில் தானியங்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட பசுந்தீவனங்கள் வழங்க வேண்டும். அதிக பால் உற்பத்தி திறன் கொண்ட கால்நடைகளுக்கு உற்பத்திக்கு ஏற்ற வகையில் தீவனம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். பிற பாதிப்புகள். கர்ப்பப்பை பிதுக்கம். கன்று ஈன்ற பசுக்களில் ஈன்றவுடனோ சில மணி நேரம் கழித்தோ கர்ப்பப்பையானது வெளித்தள்ளப்படலாம். பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு கால்நடை மருத்துவரின் துணையுடன் உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். மடியில் நீர்கோர்த்தல். அதிக பால் சுரக்கும் பசுக்களில் கன்று ஈனுவதற்கு சில நாட்களுக்கு முன்னதாகவோ கன்று ஈன்றவுடனோ இப்பிரச்சனை ஏற்படலாம். கர்ப்பப்பையில் உள்ள கருவின் அழுத்தம் காரணமாக மடியின் இயல்பான இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு மடியில் நீர்கோர்த்தல் பிரச்சனை ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட மடிப்பகுதியை மெதுவாக அழுத்திவிடுதல் மற்றும் சூடு ஒத்தடம் கொடுப்பதன் மூலம் இரத்த ஓட்டம் அதிகரிக்கப்பட்டு வீக்கம் குறையும். பிரசவ காலத்திற்கு பிந்தைய நோய்கள் மற்றும் பாதிப்புக்கான மேலாண்மை நடவடிக்கைகள். இனப்பெருக்கத்திற்கான பசுக்களை தேர்ந்தெடுக்கும் சமயத்தில் கவனமுடன் செயல்பட்டு ஆரோக்கியமான பசுக்களையே தேர்வு செய்ய வேண்டும். கால்நடைகள் பராமரிப்பில் முழு சுகாதாரத்தினை பேணுவதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக கன்று ஈனும் அறையினை தூய்மையாக பராமரிக்க வேண்டும். கால்நடைகளுக்கு அவற்றின் உற்பத்திக்கேற்ற வகையில் போதிய ஊட்டச்சத்துக்களை சரிவிகிதத்தில் கிடைக்க செய்ய வேண்டும். பிரசவத்திற்கு முந்தைய 2 வாரம் மற்றும் பிந்தைய 2 வாரங்களில் மிகவும் கவனமுடன் செயல்படுவதன் மூலம் பெரும்பாலான பிரச்சனைகளை வெகுவாக குறைக்க இயலும். கால்நடைகளுக்கு உரிய அளவில் தாதுக்கள் மற்றும் பிற உயிர் சத்து.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை மேலும் உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இந்த பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று தெரிவித்தார். உலக நாடுகளுக்கிடையே இந்தியா நம்பிக்கை மிகுந்த நாடாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின்போது 57 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 100 பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு அக்ரிகோலா விருது வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்றும் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்தார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என்று மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் தரமான சுகாதார வசதிகளை வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை

0: கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு 760,000 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி சுஜாதா சர்மா, மேலும் 800,000 பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவர்களுக்கு பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். அமைச்சர் திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தமிழக வீட்டு வசதி வாரியத்தால் சென்னை ராயப்பேட்டையில் 540 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 17 அடுக்குமாடி வணிக வளாகம் கட்டப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இதனை இன்று ஆய்வு செய்த அவர், கட்டுமானப் பணிகளை உரிய காலத்தில் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நாளை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், தனித் தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளை காலை 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்குமான விடைத்தாள் நகல் பெறுவதற்கு 275 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்பொறுப்பில் இருந்த திரு அபின் தினேஷ் மோதக் குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன் வரை 6.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 72 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நேரம் 8:05. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் நினைத்தாலே நிற்கும் நிகழ்ச்சியில. உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்கலாம், தொலைபேசி மூலமாகவும் கேட்கலாம். அழைக்க வேண்டிய அந்த தொலைபேசி எண்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8340001910108 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 04233 அப்படின்ற இணைப்பு என்னோட, 29667081 அப்படின்ற எண்ணிற்கும், 9342901018 9344901018 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக விருப்ப பாடல் கேட்கவிருக்கும் நேயர்கள், உங்கள் பெயர், நீங்கள் எங்கிருந்து அனுப்புறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸோட விருப்பமான பாடல், அது இடம்பெற்ற படம், இந்த டீட்டெயில்ஸோட 8300109108 என்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பி விருப்ப பாடல்கள் நீங்க கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் முதல் நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: இதமான இரவு வேளையில் இனிமையான இடைக்கால பாடல்களை அள்ளி வழங்கும் ஊட்டி பண்பலைக்கு இரவு வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியோடு பயணிக்க வந்திருப்பது பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
1: வணக்கம் ராமகிருஷ்ணன். ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
2: பூந்தளிர் என்ற படத்தில் வா பொன்மையிலே என்ற அருமையான பாடல் அனைவருக்காகவும்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம லட்ச ரூபாய் வண்டியை

0: வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
1: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 8:12 ஆயிடுச்சு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் யாரெங்கன்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலியமாக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து அவருடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவருக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து ஜென்சி அவங்க குரல்ல அருமையான அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்கவிருக்கும் நீயர் யார் எங்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவை சந்திரசேகர்.
0: இரவு வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: செம்பருக்குல இருந்து பட்டுப்பூவே மெட்டுப்போடு.
0: நிச்சயமாக அருமையான இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோஜ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து விருப்ப பாடல்கள் தெரிவித்திருக்கும் நேயர்கள் யார் எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக அவங்களுடைய விருப்பமான பாடல்கள் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே கேஸ்டல், சாந்தகுமார், மார்க்கெட் எஸ்ஆர்கே, ராமகிருஷ்ணன், மஸ்னங்குடி, கனக சபாபதி, டிஆர் பஜாஜ், ஸ்ரீனிவாசன் இவங்க எல்லாருடைய விருப்ப பாடலான இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியை நினைத்தாலே இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 8:28. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசவிருக்கும் அடுத்த நேயர் யாரு எங்கிருந்து அப்படின்றத பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: ராஜ்குமார்.
0: ஓகே சொல்லுங்க ராஜ்குமார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உங்ககிட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: நன்றி நன்றி, தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க என்ன பாடல்?
1: எனக்கு பிரியா படத்துல இருந்து டார்லிங் டார்லிங் ஐ லவ் யூ லவ் யூ.
0: நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகிர் ஒருமணி இந்த பாடைய அந்த பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர் யார் எங்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன். இசையோடு இணைந்து ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன் அன்பு அறிவிப்பாளரே.
0: ஓகே, சூப்பர். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: நீராய் என்கிற படத்திலிருந்து ஓ பட்டர்ஃபிளை, ஓ பட்டர்ஃபிளை, அந்த பட்டாம்பூச்சி பறக்க விடுங்கள் அன்பு அறிவிப்பாளரே, இரவு இனிதாகட்டும்.
0: கண்டிப்பாக, நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லே இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சிக்கிட்டு இருக்க இந்த நேரம் 8:45 ஆயிடுச்சு. தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்பமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் யார் எங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமாக இவங்களுடைய விருப்பமான பாடல் கேட்டிருக்காங்க. பாலசுப்ரமணியம் தாசரப்பட்டி மடத்துக்குளம் வட்டம் திருப்பூர் மாவட்டம் அந்த இடத்திலிருந்து அவங்களுடைய விருப்பமான பாடல் கேட்டிருக்காங்க. ராசி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: ஓகே, என்ன
1: அலாசன்
0: பாடல்?
1: அப்துல்லால இருந்து புதிதா என்ற பாடல். இந்த பாடல் வந்து நினைத்தால் இணைக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்க அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் தங்களுக்கும் சேர்ந்து காட்டளித்தவர்களுங்க. வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

ராமன் அப்துல்லா திரைப்படத்துல இருந்து சித்ரா அவங்க குரல்ல அருமையான அந்த பாடல் கேட்டோம். நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைவு பாடலா விருப்ப பாடல் தெரிவிச்சிருக்கும் நேயர் வாட்ஸ்அப் மூலமா யார் எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து ராஜேஷ் இவருடைய விருப்பமான பாடல் கேட்டிருக்காரு. இவருக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகீர் அவரும் சேர்ந்து பாடிய அந்த பாடல் வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: ஒவ்வொர் இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொர் உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி, உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில். எங்கள் இணையதளம்
0: akashvani.gov.in. புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி இனி எல்லாம் சுகமே நாடகம். எழுதியவர் பி. ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள். இதில் நடித்தவர்கள் பி. மணிபாரதி, எஸ். பார்வதி, என். பிரபு ராகவேந்திரா, ஆர். எம். அன்னபூரணி, பி. பாலசுப்ரமணியம், எஸ். சரளா, மாத்தங்கி ஸ்ரீராம், எம். கே. சத்யசீலன், ஏ. ரமேஷ் அரவிந்த் மற்றும் ஆர். ராஜ்குமார். அமைப்பு எஸ். விஜயகுமார். இனி எல்லாம் சுகமே நாடகம்.
2: பிரியா, பிரியா, அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா?
3: ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா விஷ்ணு? எங்க அப்பா யாரு என்ன எல்லாமே உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீ இப்படி கேக்குறது, சில சமயம் எனக்கே நீ ஒத்து வருவியான்னு சந்தேகமா தான் இருக்கு விஷ்ணு.
2: ஓ, அம்மாக்கு அப்படி வேற ஒரு நினப்பு இருக்கா? சரி சரி, ஒத்து வராது. ஓகே, பிரேக்கப் பண்ணிக்கலாமா? ஓகே, பாய் பாய்.
3: ஓ, உனக்கு கோபம் கூட வருமா விஷ்ணு? ஆனா ஒண்ணு, இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, கோவம் எல்லாம் உனக்கு செட் ஆகலப்பா. அதனால நான் சொல்றத மட்டும் நீ கேளு.
2: அதான் என் தலையெழுத்துன்னு ஆயிடுச்சே, சொல்லு, கேட்டுக்கிறேன்.
3: எனக்கு எங்க வீட்டுல ஜாதகம் பாக்குறாங்கன்னு உனக்கும் தெரியும், உங்க வீட்லயும் அப்படிதான் எனக்கும் தெரியும். ஆனா நம்ம ரெண்டு பேரு குடும்பமும் வேற வேற தானே.
2: உலக மகா அதிசயம். மேல சொல்லு
3: விஷ்ணு. அது வந்து
2: இங்க பார் பிரியா, உங்க அப்பா பெரிய மில் ஓனர், அது இல்லாம கோடீஸ்வரர் வேற. அவருக்கும் உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, எங்க லெவலே வேற, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதானே சொல்ல போற நீ?
3: வசதி வாய்ப்புள்ள அழகான படிச்ச பொண்ணுனாலே அப்படித்தான் பேசுவாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. சரி ஓகே, எனக்கு அதை பத்தி ஒன்னும் கவலையே இல்ல. ஆனா எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் இல்லாம நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேக்குறியா?
2: ஆ, சொல்லு, கேக்குறேன்.
3: நாம இப்ப என்ன பண்றோம்னா, உன்னோட ஜாதகத்தை எங்க அப்பா கையில கிடைக்கிற மாதிரி கல்யாண புரோக்கர் கிட்ட கொடுக்கணும். உன்னோட போட்டோவும் தான், அப்புறம் உன்னை பத்தியும் உன் திறமைய பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவரை பில்டப் பண்ணி பேச சொல்லணும்.
2: ஏய், என்ன நினைச்சிட்ட நீ? எக்ஸ்ட்ராவா பேச சொல்லணுமா? நான் என்ன திறமை இல்லாதவன் நினைச்சியா நீ?
3: விஷ்ணு, முதல்ல மத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்க கத்துக்க, அப்பதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். ஓகேவா?
2: ஓகே ஓகே.
3: உன் ஜாதகமும் உன்னோட போட்டோவும் எங்க அப்பா கையில கிடைச்சா ஓரளவுக்கு பாக்க சுமாராதான் இருக்கான். இருந்தாலும் இந்த ஜாதகத்தை கூட நம்ம பொண்ணுக்கு பாக்கலாமே அப்படின்னு எங்க அப்பாவுக்கு தோணும். உன் ஜாதகம் எங்க அப்பா கையில கிடைச்ச உடனே அந்த இடத்துல நானும் இருப்பேன். அங்க என்ன நடக்கும்னு தெரியுமா?
2: என்ன நடக்கும்
4: சார்? இந்த பையனை பத்தி சொன்னதெல்லாம் உண்மை. விஷ்ணு பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகு. நம்ம பொண்ணு?
5: என் பொண்ணு?
4: அதான் சார், உங்க பொண்ணு பிரியா. பேர் பொருத்தமே அமர்க்கலாம். விஷ்ணு பிரியா, விஷ்ணு பிரியா, சொல்லி பாருங்க.
5: என்ன பார்வதி, உனக்கு என்ன தோணுது?
6: நான் என்னத்த

0: சொல்ல, உங்களுக்கு இஷ்டம்னா எனக்கும் இஷ்டம்தான். நம்ம தனிஹாசல அண்ணன் இருந்திருந்தா இந்நேரம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே நிச்சயம் ஆயிருக்கும். அந்த விஷ்ணு பையன் எங்க இருக்கானோ என்னமோ. இந்த பையனோட பேரும் விஷ்ணு அப்படின்னு இருக்கிறதுனாலதான் இது பரவாயில்லையோன்னு தோணுது.
1: எனக்கும் அப்படிதான் தோணுது பாரு. இப்போ அத பத்தி எல்லாம் ஏன் நினைக்கிற? ஆக வேண்டியத பாப்போம். நம்ம பொண்ணுக்கு எல்லாம் அது எங்கம்மா நினைவுல இருக்க போகுது? ஏதோ அப்பப்ப கேப்பா. இப்ப அவ கல்யாணத்தை பத்தி பேசினா ஒத்துக்குவாளான்னு நீ ஏன் கவலைப்படுற? நான் சொன்னா அவ என்ன கேட்க மாட்டேன்னா சொல்ல போறா?
2: அப்பா, நீங்க பேசுற சத்தம் கேட்டுதான்ப்பா நான் கீழே வந்தேன். கல்யாணம் அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே. கல்யாண புரோக்கர் நாதன் எதுவும் வரன் கொண்டு வந்திருந்தாராப்பா? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேற பையனா பாருங்கப்பா.
1: நல்ல வேலை நம்ம பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் இவ கேட்டிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இங்க பாருமா பிரியா, நான் உன்னை பெத்தவன். உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும்.
2: உங்களை பத்தி எனக்கும் தெரியும்ப்பா. உங்க அந்தஸ்து என்ன, அருமை என்ன, மதிப்பு மரியாதை இப்படி எத்தனையோ இருக்குப்பா. சாதாரண தனியார் கம்பெனி மேனேஜரா தானப்பா இருக்கான். சரி சாரிப்பா, இருக்காரு. மாச சம்பளம் வாங்கிட்டு அப்பா அம்மான்னு ஒரு சின்ன குடும்பம். நான்சென்ஸ். இவெல்லாம் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையாப்பா? நோ வே.
1: அம்மாடி, இப்படியே போனா எல்லாமே ஒரு பக்கம் சாதாரணமாகவும் எல்லாமே ஒரு பக்கம் பெரிய இடமா மட்டுமே இருக்கணும். அப்படி இல்லாம ரெண்டு கலந்திருந்தாதான் எதிர்காலம் சிறப்பா இருக்கும்மா. டாக்டருக்கு டாக்டர், இன்ஜினியருக்கு இன்ஜினியர், ஆடிட்டருக்கு ஆடிட்டர், டீச்சருக்கு டீச்சர், இப்படி எல்லாம் பார்த்தா வாழ்க்கை ரசிக்காதுமா. அதே மாதிரிதான் வசதிக்கு வசதி சேராம வசதிக்கு வசதி குறைஞ்ச வரமா சேர்ந்தா வாழ்க்கை நல்லா அமையும்மா.
0: ஆமாமா பிரியா, அப்பாவே இப்படி சொல்றப்ப நீ ஏமா வேண்டாங்கிற சரின்னு சொல்லுமா?
2: சரி சரி, அப்பாவும் நீயும் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு.
1: கண்டிஷனா? என்ன
0: கண்டிஷன்?
2: நான் அவனை
1: எது?
2: சரிப்பா, நான் அவரை நேர்ல பாக்கணும், பேசணும், பழகணும், அப்புறம்தான் எனக்கு கல்யாணம்.
1: இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியல. சரிடா கண்ணு, உன் இஷ்டப்படியே செஞ்சிடலாம்.
3: அப்பா அப்பா, கல்யாண புரோக்கர் நாதன் வந்தாரா?
4: வந்தாரு. ஒரு பெரிய வரன் பத்தி சொன்னாரு. ஆனா எனக்கு தான்
5: விஷ்ணு, உங்க அப்பாக்கு உடம்புல மட்டும் இல்ல தலையிலயும் கொஞ்சம் கனம் ஜாஸ்தி தான்.
4: என்ன தேவயானி, குரல் கொஞ்சம் உசுறது. ஆமா, எனக்கு மண்ட கணம் தான். பின்ன என்ன, நீ புரியாம பேசுற. அந்த பொண்ணு கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கட்டி வைக்க கேக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? நாம மிடில் கிளாஸ் ஆளுங்க, ஹை கிளாஸ் எப்படி ஒத்து போகும்?
5: விஷ்ணு, உங்க அப்பா சொன்னதை கேட்டியாடா? என்னை விட உனக்கு தான் பிரஷர் ஜாஸ்தி ஆகும். என்னவோ தன்னோட பையனுக்கு மாசம் பிறந்தா லட்சம் லட்சமா பணம் வர்ற மாதிரியும், பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ நான் போட்டி போட்டு கியூல நிக்கிற மாதிரியும் பேசுறாரு. இதை விட நல்லது வருமானு எதிர்பார்க்கிறேன்னு வேற சொல்றாரு. ஆனாலும் இத்தனை அகம்பாவம் ஆகாதுப்பா.
3: அம்மா, அப்பாவை குறை சொல்லாதம்மா. அவருக்கு எவ்வளவு அனுபவம் தெரியுமா? ஒரு பணக்கார வரன் வருதுன்னு நாம சரின்னு சொல்லிட்டா, வரப்போற பொண்ணு உங்ககிட்ட இருந்த என்ன பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? இப்பவே அம்மாவை அப்பாவை லக்கேஜும்னும், கூட பிறந்தவங்கள ராகு கேதுன்னு சொல்லிட்டு இருக்கிற உலகம் இது. இத பத்தி எல்லாம் அப்பா யோசிக்கதான் வேணுமா?
5: வித ஒண்ணு போட்டா சொரைய ஒண்ணா முளைக்கும். வலிய வர்ற ஸ்ரீதேவிய எட்டி உதைக்க கூடாதுன்னு நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் நீ ஆச்சு, உங்க அப்பா ஆச்சு. உங்க அப்பாக்கு உடம்புல மட்டும் இல்லடா, தலையிலயும் கொஞ்சம் கனம் தான்.
4: டேய் விஷ்ணு, இப்படி வலிய வந்து பொண்ணை தரேன்னு வந்தாங்கன்னா அவங்கள பத்தி டாப் டு பாட்டம் நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரே வழி, ஏதாவது ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிய நாம பிடிக்கணும்.
3: ஆமாப்பா, நீங்க சொல்றதுதான் சரி. நான் அத பத்தி விசாரிக்கிறேன். அப்புறம் நீங்களும் அவங்க கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கலாம். சரிப்பா, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன்.
5: விஷ்ணு இருடா, லஞ்ச் பாக்ஸ் மறந்துட்டு போறியே. சரி சரி, போயிட்டு வா, நல்ல முடிவா எடு. சரியா, எனக்கு என்னவோ இந்த வரம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா.
3: அப்படியாம்மா, சரி சரி, பாக்கலாம். பாய்மா, நான் கிளம்புறேன்.
4: டேய், நீ மட்டும் பார்த்தா பத்தாதுடா, நானும் பார்க்கணும். பாக்குறோம்.
3: வெல் டன் பிரியா, கலக்கிட்டு போ. ஏருக்கு மாற பேசுற அப்பாவையே நீ சூப்பரா மடக்கிட்ட. ஆனா என்னை பத்தி கொஞ்சம் நல்லபடியா பேசியிருக்கலாம். ஏன் பிரியா, நிஜமாவே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல?
2: அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஏதோ மாதிரி கேக்குற. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உன்னை உண்மையாவே பிடிச்சிருக்குடா. இங்க பாரு, எங்க அப்பாவுக்கு சந்தேகம்.

0: இஸ் ரெடியா?
1: எப்படிப்பா? எங்க வீட்டு மாடி ரூம் ரொம்ப பெருசு, படிக்கட்டும் வெளியில தான் இருக்கு. இன்னைக்கு பிகேஜி டிடெக்டிவ் ஏஜென்சிங்கிற பேர்ல போர்ட ரெடி பண்ண சொல்லிருக்கோம், நாளைக்கு நிச்சயமா வந்துடும்.
2: ஆமா விஷ்ணு, இவங்கெல்லாம் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சும்மா செயின் தொலைச்ச உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், செல்ல தொலைச்ச உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் காஃபியோட அவங்க ஃபீஸ நிறுத்திட்டாங்க. இது காலம் பூரா ஒத்து வருமா சொல்லு? அதனாலதான் இவங்களுக்கு இப்படி ஒரு வேலையை கொடுத்து அதுக்கேத்த சம்பளத்தை நாம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி கொடுக்கறதா ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நீ ஒத்துக்குவேன்னு தெரியும், அதனாலதான் உன்னை கன்சல்ட் பண்ணாம நானே சொல்லிட்டேன். உனக்கு ஓகே தானே?
3: ஓகே கண்மணி. பிரியா, நீ என் கூட பழகி பழகி நீ ரொம்ப புத்திசாலி ஆயிட்டு போல.
2: மண்ணாங்கட்டி, இனிமே ஆக வேண்டியதை பாக்கலாம் வா.
4: பிரியா, இப்ப நாங்க என்ன வேலையெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் தெளிவா சொல்லு.
5: ஆமா பிரியா, இது சரியா இருக்குமா இருக்காதா கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. நம்ம போர்டு மாட்டின நேரம் ஒரு நாலஞ்சு கேஸ் வந்திருக்குன்னு வையன், ஃபீஸ் எப்படி வாங்குறது எவ்வளவு வாங்குறது அப்படின்லாம் எதுவும் தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி இதை பத்தி நாம ஒரு ரூட் போட்டே ஆகணும்.
1: ஆமா விஷ்ணு, நீயும் பிரியாவும் கோடு போடுங்க, நாங்க ரோடே போட்டுறோம்.
2: நீங்க மட்டும் கரெக்டா ரோடு போடல, என் வாழ்க்கை அவ்வளவுதான், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகேவா?
1: டோன்ட் வரி பிரியா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். உங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் ஒன்னா சந்திக்க கூடாது, ஆனா நாங்க அவங்கள சந்திக்கணும்.
2: ஆமா ஆமா, ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல ரெண்டு பேரையும் தனித்தனியா சந்திங்க, ரெண்டு பேருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். எங்க அப்பாவுக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல, ஆனா நான் தான் பேசி சம்மதிக்க வச்சிருக்கேன். நம்ம பொண்ணை பத்தி ஆள் வச்சு வேவு பாக்குறாங்களேன்னு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் தான் சொன்னேன், வேவு பார்த்தா பாத்துட்டு போகட்டும்பா, மடியில கணா இருந்தாதானே வழியில பயம் இருக்கணும், நாம மட்டும் என்ன குறைஞ்சு போனோம். அதனாலதான் நானும் அதே ஸ்பாட்ல அதே டிடெக்டிவ வச்சு விஷ்ணுவை பத்தி அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு விசாரிக்க சொல்லிருக்கேன் அப்படின்னு சவால் விடுற மாதிரி நான் பேசிருக்கேன்.
3: பிரியா, எதுவும் சொதப்பிராதுல்ல, கரெக்டா நடக்குமா?
2: ஏன் விஷ்ணு நீ இப்படி இருக்க? துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்வியே கிடையாது, புரிஞ்சுதா?
4: டியர் ஃப்ரெண்ட்ஸ், விஷ்ணு பிரியா கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும், கவலை விடுங்க. இப்போ இந்த நேரத்துல சூடா ஒரு கப் காபி அடிப்போம், இல்ல காபி குடிப்போம்.
2: ஏ, அதுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன்ப்பா.
1: இத பாற, ஒரு கோடிசரம் விட்டு பொண்ணு பேசுற பேச்சா இது? ஸ்பான்சர் பண்றாங்க ஸ்பான்சர். இந்த கேஸ் முடியற வரைக்கும் விஷ்ணு பிரியா மிஸ் தான் எங்க வயித்த நிறைக்கணும், அண்டர்ஸ்டாண்ட்?
2: வித் பிளஷர்.
6: அடடே, நம்ம தனிகாச்சலம் மாதிரில இருக்கு. வாப்பா வாப்பா, பாரு பாரு, இங்க வா, இங்க சீக்கிரம் வா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு.
7: டோ வரேங்க. அடுப்புல வேலை இருக்கும் போதுதான் யாராவது வருவாங்க. ம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போலாம், இல்லனா பால் பொங்கிடும். யாருங்க? அடடா, வாங்க வாங்க வா தேவயானி.
8: பார்வதி, நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க?
7: நாம ஒரே ஊர்க்காரங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வேற வேறன்னு ஆயிட்டோம். ஆனா இவர் உங்க வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டுன்னதும் எத்தனை சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா?
6: சரி சரி, சந்தோஷத்துல வந்தவங்களை உட்கார சொல்ல மறந்துடாத. வாப்பா வா, வந்து உட்காருங்க. பாரு, இப்போ காஃபி கொண்டா.
7: தோ கொண்டு வரேங்க. ம், அந்த விஷ்ணு பையனை எப்படி மறக்க முடியும்? அதே பேர் இருக்குங்கிறதுனால தான் இப்போ என் பொண்ணுக்கு இந்த வரணை முடிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறேன்.
9: தர்மலிங்கம், உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் முடிக்கலாம்னு நினச்சோம், நீ தான்.
6: அட, அதெல்லாம் விடப்பா, ஆண்டவன் எது எப்படி நடக்கணும்னு அன்னைக்கே எழுதி வச்சிட்டான், அதுபடி தான் எல்லாமே நடக்குது. நானும் உன்னை எத்தனையோ இடத்துலலாம் தேடினப்பா, கிடைக்கலையே.
9: சரி விடு, உன் பொண்ணு இப்போ எப்படி இருக்கா, என்ன என் நினைவெல்லாம் இருக்கா?
6: அட, அது என்னப்பா அப்படிலாம் கேட்டுட்ட, உன் நினைவெல்லாம் இல்லாமல் போயிடுமா என்ன? அப்பப்போ உன்னை பற்றி பேசுவா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மறக்க முடியுமா? ஆமா, உனக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்போ அவன் எப்படி இருக்கான்?
9: நல்லா இருக்கான், அவனுக்கும் கல்யாண ஏற்பாடு எல்லாம் போயிட்டு இருக்கு. தர்மா மாமா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்.
8: நாங்க எப்படி என்னன்னு சொல்ல முடியும்? அன்னைக்கு 2004 மட்டும் சுனாமியில ரெண்டு குடும்பம் வேற வேற திக்குல பிரியாம இருந்ததுன்னா இன்னைக்கு நாம சம்பந்தி ஆயிருப்போம். எல்லாம் அண்ணன் சொன்ன மாதிரி விதி, விதி இல்லாம வேற என்ன? இப்ப பாத்திருக்கிற பொண்ணு அவ பேரும் பிரியாதான், அதனாலதான் எனக்கு அந்த வரம் ரொம்ப பிடிச்சிருக்கு.

0: பிரியா, உனக்கு எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிறதுனால தான் நாம இப்போ ஒன்னா சேர்ந்திருக்கோம்.
1: ஆமா விஷ்ணு, எதுலயும் நம்பிக்கை இல்லாம இருந்த பிரியா இந்த விஷயத்தினாலதான் ஒவ்வொன்னையும் நம்ப ஆரம்பிச்சா. எனக்கு அவ சொன்னதை கேக்கும் போது இது கனவா இல்ல நினைவா அப்படின்னு தான் நினைக்க தோணுது.
2: இது என்ன புது கதை? டேய் குமார், கிணறு வெட்ட பூதம் கிளம்புதுடா.
1: பி சீரியஸ், அவங்க கதையை கேட்டா நீங்களும் ஆச்சரியப்பட்டு அசந்து போயிருவீங்க.
0: இன்னும் 10 நிமிஷத்துல மருதமலைக்கு போயிடலாம். அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டா வெளியில ஏதோ வேலை இருக்குன்னு எங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாமளாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். முருகா, உன்னை பாக்கத்தாப்பா வந்துட்டு இருக்கேன். அப்பா முருகா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையுமே கேட்டதில்ல. இப்பதான் முத முதல்ல ஒன்னு கேக்குறேன். என் பிரியா அவ எங்க இருக்கா, என்ன செய்யறா, எதுவுமே எனக்கு தெரியல. அடிச்ச சுனாமியில எங்க அப்பா மருதாசலம் தண்ணியில மூழ்கி அதிர்ச்சியில கொஞ்ச நாள் புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்துட்டாரு. அம்மாவுக்கும் உடம்பு முடியாமையே போயிருச்சு. எங்க மாமா தான் எங்க குடும்பத்தை எப்படியோ கோயம்புத்தூருக்கு கூட்டு வந்தாரு. மருதமலைக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் அப்பாவுக்கு குணமாகலான்னு எல்லாரும் நம்பினாங்க. நானும் நம்பினேன். அதனாலதான் எல்லாரும் மருதமலைக்கே வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு திரும்பிச்சு. ஆனா எதையோ திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாரு. பக்கத்துல போய் கேக்கும் போதுதான் மருதாச்சலம் மருதாச்சலம்னு உன்னோட பேரையே சொல்லிட்டு இருந்தாரு. முருகா, நீ தான் அந்த பேரையே வைக்க சொல்றேன்னு நினைச்சு எங்க அப்பாவோட தணிகாசலம்னு இருந்த பேரை உன்னோட பேரான மருதாசலம்னு வச்சிட்டோம். உன்னோட அருளால நான் வளர்ந்து படிச்சு நல்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கிறேன். இதே மாதிரி என் வாழ்க்கைக்கும் வழிகாட்டுப்பா. எத்தனை வருஷம் ஆனாலும் அவ என்ன விஷ்ணு விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுற குரல் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. இதுக்கும் நீயே நல்லதொரு வழியை காட்டப்பா முருகா என் அப்பனே.
3: பிரியா பிரியா, இங்க வந்து பாரு. ஐயோ, இங்க வந்து பாரு எப்படி இருக்குது பாரு. கோயம்புத்தூர் எத்தனை அழகா தெரியுது. லேசா அந்த மருதமலைய பனி மூடி இருக்குது. அந்த சூரிய வெளிச்சத்துல அந்த திரை விளங்குன மாதிரி எத்தனை அருமையா இருக்குது. டடா, கடவுளோட படைப்புக்கு ஈடே இல்லை. எவ்வளவு அழகா இருக்குது பாரு.
4: ஆமாப்பா, இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். எப்படிப்பா இங்க வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குப்பா.
0: இந்த குரல் என் பிரியாவதாச்சே. அவ குரலே தான் இது. எங்க இருக்க? ஏன் இது நம்ம பிரியாவா இருக்க கூடாது? என் பிரியா இங்க எங்கேயோதான் இருக்கா. இங்க அவளும் வந்திருப்பாளோ. கடவுளே, முருகா, என் பிரியாவை எப்படியாவது என் கண்ணுல காட்டிடுப்பா.
4: ஏன் எனக்கு விஷ்ணுவோட ஞாபகம் இன்னைக்கு காலையில இருந்து வந்துகிட்டே இருக்கு. சினிமால வேணா காணாம போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குடும்ப பாட்டு இருக்கும். என்னையும் விஷ்ணுவையும் சேர்த்து வைக்கிற பாட்டு எந்த பாட்டோ? எனக்கு அப்போ ஒரு 5 வயசு இருக்குமா, யாருக்கு தெரியும். அவனுக்கு ஒரு 8-10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா அவனோட உருவம் மட்டும் என் மனசுல நிழல் மாதிரி இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமானு தோணும். என்ன மாதிரியே அவனும் யோசிச்சிருப்பானோ. சே, என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம், இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை.
3: என்னம்மா பிரியா, அமைதியா ஏதோ யோசனை பண்ணிட்டே இருக்கிற? இந்த அழகுல மதிமயங்கி போயிட்டியா? பிரியா பிரியா, என்னம்மா ஆச்சு? ஐயோ, மயக்கமாயிட்டாளே. ஆண்டவா, இது என்ன சோதனை? மழை வேற வர மாதிரி இருக்க. பிரியா பிரியா, கண்ணை திறந்து பாருமா. பிரியா,
4: அப்பா.
3: பிரியா பிரியா, கண்ணு முடிச்சிட்டியாமா? அம்மா, என்னாச்சுமா, என்னாச்சு?
4: இல்லப்பா, கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுப்பா.
3: சரிம்மா, மெதுவா மெதுவா எந்திரிமா. அப்படிதான், என்ன பிடிச்சிக்கோ. மெதுவா மெதுவா வாமா. அப்படி என்ன பிடிச்சிக்கிட்டே வாமா. இந்த மண்டபத்து தூண்ல கொஞ்சம் போய் சாஞ்சு உட்காரு.
4: இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. நான் இங்கேயே உட்காந்துருக்கேன்.
3: சரிம்மா, நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேம்மா.
4: சரிப்பா, நான் உட்காந்துருக்கேன்ப்பா இங்கேயே.
0: அதோ அந்த செவத்துல சாஞ்சு ஒரு பொண்ணு உட்காந்துருக்காளே, பிங்க் கலர் சுடிதார் போட்டிருக்கா. சரி, எனக்கு வேற யார பார்த்தாலும் என் பிரியாவை பாக்குற மாதிரியே இருக்கு. ஒருவேளை இது பிரியாவா இருக்குமோ? கிட்ட போய் பார்ப்போம். ஹலோ, நீ பிரியா தானே?
4: என் பேர் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? யாரு நீங்க யாரு?
0: நான் தான் விஷ்ணு.
4: விஷ்ணுவா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, இது எப்படி பாசிபிள்?
0: நீ பிரியா தர்மலிங்கம் தானே?
4: இல்ல, நான் இப்போ பிரியா ராமலிங்கம்.
0: அப்போ நீங்க?
4: அதே பிரியா தான் விஷ்ணு.

0: அப்பா பேர் தான் ராமலிங்கம்னு மாறிடுச்சு. உனக்கு தான் எங்கள் அப்பாவை பற்றி தெரியும்ல, அவர் தான் வாஸ்து நியூமராலஜி எல்லாம் பார்ப்பார்ல, அதனால தான் இந்த பேர் மாற்றம்.
1: உனக்குமா? எனக்கும் தான். எங்கள் அப்பா பேரை எங்கள் மாமா மருதாச்சலம்னு மாற்றின மாதிரி. என்ன பொருத்தம்?
0: அப்படியா?
1: ஆமாம் பிரியா, அது பெரிய கதை. 2004 சுனாமி வந்தப்ப தண்ணியில மூழ்கி அப்பாவுக்கு சுயநினைவே போச்சு.
0: ஐயோ, இப்போ எப்படி இருக்காரு?
1: இதுதான் நடந்தது பிரியா, இப்படி ஆயிருச்சு.
0: எங்க அப்பா இப்ப பெரிய மில்லோனர், உலக பணக்காரங்கள்ல 1வது இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நான் இப்பவும் அதே பிரியா தான். சாதா பிரியா இல்ல, விஷ்ணு பிரியா. ஓகே தானே?
1: ஓகேவா? எப்படி இருக்கு தெரியுமா முருகா, இப்பதான் உங்ககிட்ட வேண்டன, அதுக்குள்ளே கொடுத்துட்டியே. ரொம்ப நன்றிப்பா முருகா. பிரியா எல்லாம் சரிமா, ஆனா நம்ம எப்படி ஒண்ணு சேர போறோம் அப்படிங்கறத நினைச்சாதான் கொஞ்சம் யோசனையாவே இருக்கு.
0: எத்தனையோ பார்த்தாச்சு, இதையும் ஒரு கை பாத்துரலாம். இனி அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. வா கிளம்பலாம், இனிமே ஐடியா வரும் சொல்றேன்.
1: கிளம்புவோம் கிளம்புவோம்.
2: பிரியா பிரியா, இங்கதான் உட்கார வச்சுட்டு போன, எங்க போனா பிரியா?
0: ஐயோ விஷ்ணு, உன் கூட பேசிக்கிட்டே நான் இந்த பக்கமா வந்துட்டேன் போல.
1: அப்படியா?
0: அப்பா கண்ணில் படுறதுக்குள்ள நான் போயிடுறேன். செல் நம்பர் கொடுத்துருக்கேன்ல, கால் பண்ணு, அப்புறமா பாத்துக்கலாம். பாய்.
1: ஓகே பாய் பிரியா.
3: இப்ப என்ன சொல்றீங்க?
4: நிஜமாவே கதை ரொம்ப நல்லா இருக்கு பூர்ணிமா.
5: குமார், இது கதை இல்ல, நிஜம். நிச்சயமா ஏதோ ஒரு சக்தி தான் இவங்கள சேர்த்து வச்சிருக்கு. இனிமே சுத்தி இருக்கிற நாம தான் அவங்க கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். இருப்பா, யாரோ போன் பண்றாங்க, யாருன்னு பாப்போம். ஏய் இங்க பாருப்பா, பிரியா தான் போன் பண்றா. நாம பேசிக்கிட்டு இருக்கும் போதே போயிட்டாளா? நாம தான் கவனிக்கல. ஏன் கூப்பிடுறான்னு கேக்குறேன். ஹலோ பிரியா.
0: ஹலோ கணேஷ்.
5: சொல்லு பிரியா.
0: நான் சொல்றத கவனமா கேளு.
5: சரி.
0: நான் வீட்டுக்குள்ள வரும்போதே யாரோ பேசுற சத்தம் கேட்டு தோட்டத்து பக்கமா மாடி ஏறி வந்து பார்த்தேன்.
5: அப்படி என்ன பார்த்த பிரியா?
0: எங்க அப்பாவோட விஷ்ணு அப்பா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு.
5: அப்படியா?
0: தேவயானி ஆண்டியும் கூட இருக்காங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஆனா எங்க அப்பா அவரை தணிகாசலம்னு கூப்பிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கும் தங்களோட பேர் மாறி போனதே தெரியல. இந்த சிச்சுவேஷனை எப்படியாவது சமாளிங்கப்பா, நான் கால் கட் பண்றேன்.
4: அடக்கடவுளே, இப்ப என்னடா அவர் கூப்பிடுறா?
5: அவரை விட்டா நமக்கு வேற கதையே இல்லடா. பிரியா வீட்டுல இப்போ விஷ்ணு அப்பா. விஷ்ணு அப்பாவுக்கு பிரியாவை அடையாளம் தெரியுமா தெரியாதானே தெரியல.
4: இப்ப நாம என்ன பண்றது?
3: இப்போ மிஸ்டர் தர்மலிங்க பேரு ராமலிங்கம், மிஸ்டர் தணிகாச்சலம் பேரு மருதாச்சலம். ஓகேயா? அப்போ விஷ்ணுவும் பிரியாவும் தங்களோட பிள்ளைங்க தான் அப்படின்னு இவங்களுக்கு இன்னும் தெரியாது.
4: ஆமால? ஆமாவா இல்லையா?
3: லைஃப்ல கொஞ்சமாச்சு சீரியஸ்னஸ் வேணும்பா. உங்க காமெடி எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, போறப்ப குப்பை தொட்டில போட்டுலாம். இப்போ விஷயம் கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு தெரியுமா? சொதப்பாம எல்லாம் கரெக்டா நடக்கணும்.
4: சரிதான் பூர்ணிமா.
0: ஏய், எல்லாருக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்குல்லப்பா?
5: எல்லாமே ஞாபகம் இருக்கு பிரியா. மூளையா நீ இருக்க, வெறும் உடல் தான் எங்களது. ஓகே பாத்துக்கலாம்.
0: சரி கணேஷ், நான் ஆபீஸ் ரூம்ல விஷ்ணுவோட மறைஞ்சிருக்கேன். கிளைமாக்ஸ் வரும்போது நாங்க வெளியில வரோம், சரிதானே? விஷ்ணு வா போகலாம்.
1: பிரியா, குட் ஐடியா.
5: ஏய் குமார், அங்க பாரு, ரெண்டு காரும் வந்தாச்சு, ரெடியா இருங்க. சொதப்பாம எல்லாத்தையும் நடத்தணுமே, நமக்கு பீஸ் முக்கியம்பா.
3: மெதுவா பறக்காத கணேஷ், சும்மா காசு பீஸ்னு. வாங்க வாங்க, ராமலிங்க சார் வாங்க, மருதாச்சன சார் நீங்களும் வாங்க, உட்காருங்க சார். என்ன சாப்பிடுறீங்க? எங்க ஆபீஸ் எப்படி இருக்கு?
2: சும்மா சொல்லக்கூடாதுமா, ரொம்ப நல்லாவே இருக்கு. என்ன, ரூம்ல கொஞ்சம் ஏசி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்.
4: ஏனோ ஓசி சாப்பாடு, இதுல ஏசியா ஏசி.
6: என்ன குமார் தம்பி, ஏதோ முணுமுணுக்கிறாப்புல இருக்கு.
4: அது ஒண்ணும் இல்ல சார், ஏசி கூடி சீக்கிரம் போட்டுடலாம்னு சொன்னேன். இந்த கேஸ் முடிஞ்சா நீங்க குடுக்கற ஃபீஸ் இல்ல.
5: சும்மா இருடா, வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல தாழிய உடைச்சிடாத.
2: இந்த காலத்துல பசங்கள்லாம் ரொம்ப சுட்டி. ரெண்டே நாள்ல நான் கொடுத்த வேலையை கச்சிதமா செஞ்சிருக்கீங்களே, வெரி குட். பிரமாதம்பா.

0: தம்பிகளா? வெரி குட்.
1: சார், உங்க பேரு
0: என்னம்மா? தெரியாத மாதிரி கேக்குற. ராமலிங்கம்மா?
1: இல்ல மிஸ்டர் தர்மலிங்கம், இதுதானா உங்க உண்மையான பேரு? ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப சரியா செய்யணும் இல்லையா மிஸ்டர் தடியாச்சலம்?
2: என்னம்மா இது?
0: என்னம்மா இது? அப்போ என்னோட பொண்ணு, இவரோட பையன், ஒரே குழப்பமா இருக்க.
1: சார், எந்த குழப்பமும் வேணாம் சார். இது உங்களோட ஃப்ரெண்டு தனியாச்சலமே தான். ஆனா மருதாச்சலன்னு அவரோட பையன் ஜாதகத்துல இருக்கு. அதே மாதிரி உங்க பொண்ணு ஜாதகத்துல உங்க பேரு ராமலிங்கம்னு இருக்கு. நீங்க நியூமராலஜி படி தர்மலிங்கத்தை ராமலிங்கம்னு மாத்திட்டீங்க இல்லையா? அதே மாதிரி விஷ்ணுவோட மாமா தனியாச்சலம்ங்கிற அவரோட பேரை மருதாச்சலம்னு மாத்திட்டாரு. உங்க ரெண்டு பேருக்குமே இது தெரிய வாய்ப்பு இல்ல.
3: இந்த உண்மை தெரிஞ்சதும் எங்களோட வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு.
1: இப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்குமே. 2004 சுனாமி உங்களை பிரிச்சாலும் இந்த 2024 உங்க பொண்ணையும் இவர் பையனையும் எங்களோட PKG டிடெக்டிவ் ஏஜென்சி சேர்த்து வச்சிருக்கு பாத்தீங்களா? இனிமே இவர்களை பத்தின விவரம் இன்னும் தேவையா உங்களுக்கு?
2: இனிமே எனக்கு எந்த விவரமும் தர வேண்டாமா? அப்ப இருந்த தர்மலிங்கம் வேற, இப்ப இருக்கிற தர்மலிங்கம் வேற. அம்மா, எனக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏதோ தெரியாதனமா உங்களை ஏற்பாடு பண்ணிட்டேன். சின்ன பெயர் மாற்றத்தால வந்த விளைவு தான் இது. உன்னோட பொண்ணு தான் இந்த பிரியான்னு தெரியாம தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சுக்கப்பா, நான் வரேன்.
0: என்னப்பா தனிகாசலம், என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நானும் உன்னை யாரு என்னன்னு தெரியாம தான்ப்பா என் பொண்ணை கொடுக்க தயாரா இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், மனப்பூர்வமா உன் பையனை நான் ஏத்துக்கிறேன். தனிகாசலம், நல்ல நட்புங்கிறது பணத்துக்காக இல்லடா, குணத்துக்காக. அந்த ஆண்டவனா பார்த்து நம்மளை இணைச்சிருக்கான். டே, நீ எதடா குறைஞ்சு போயிட்ட? பையனை நல்லா வளர்த்து, நல்லா படிக்க வச்சு, வேலை வாங்கி கை நிறைய சம்பளம் வாங்குற அளவுக்கு அவனை பண்ணியிருக்க. டே, எல்லாத்துக்கும் மேல அவன் நல்ல குணம் இருக்கடா அவங்ககிட்ட. தவறவும் என்னோட பொண்ணுக்கு பொருத்தமானவரை நம்ம விஷ்ணு தான். எல்லோரோட ஆசையும் நிறைவேற சமயத்துல ஏன்டா இப்படி பேசுற? இப்பவே என் பொண்ணுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்றேன். அவகிட்டே பேசுடா.
4: போன்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, நாங்க இங்க தான் இருக்கோம்.
0: அட
2: என்ன, நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே வா இருந்தீங்க?
5: அப்பா, அங்கிள், எங்களை மன்னிச்சிருங்க. தர்மா அங்கிள் பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோன்னு தான் நானும் பிரியாவும் இப்படி எல்லாம் பண்ணிட்டோம்.
0: அட, என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்க? சரி சரி தனிகாச்சலம், சின்ன வயசுல இவங்களை விஷ்ணு பிரியா அப்படின்னு சேர்த்தி வச்சதே நாம தானடா. இதோ பார்வதி வர அப்படி இருக்க. அட, கூட தேவயானி வராங்க போல.
6: என் பொண்ணு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் உண்மைய சொன்னான், அதனால எனக்கும் த்ரில்லிங்கா இருந்தது. ஏங்க, இங்க பாருங்க, என்னையும் மன்னிச்சிடுங்க.
7: என்னையும் கூட மன்னிச்சிடுங்க. எப்ப பார்த்தாலும் விஷ்ணுவோட அப்பா என்ன மட்டம் திட்டே இருப்பாரு. உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும்னு. இவருக்கு இவ்வளவு தெரிஞ்சதுன்னா எனக்கு இத்தனூண்டு தெரியாதுங்களா?
5: உங்க டைலாக சொல்லி முடிங்கம்மா. அதான் எப்பவுமே சொல்லுவீங்களே, உங்க அப்பாவுக்கு உடம்பு மட்டும் இல்ல, தலையிலயும் கொஞ்சம் கணம் அதிகம்னு.
7: நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க.
0: சரி சரி, யாரும் யாரையும் மன்னிக்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. தனிகாசலம், என்னைக்கும் நான் உன்னோட தர்மலிங்கம் தான், நீயும் என்னோட தனிகாசலம் தான். நம்ம விஷ்ணு பிரியாவோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும்.
2: அது போதும்பா.
8: பூர்ணிமா, கதை முடிஞ்சிருச்சு போல. நம்ம பீஸ்?
0: பீஸா? உங்களுக்கு நிச்சயமா எந்த பீஸும் தர மாட்டேன். இனிமே நான் புதுசா தொடங்க போற லிங்கம் அண்ட் லிங்கம் எக்ஸ்போர்ட் கம்பெனில உங்க மூணு பேருக்கும் வேலை, சம்பளம் அது சஸ்பென்ஸ், இப்ப சொல்ல மாட்டேன்.
5: தேங்க்யூ அங்கிள்.
0: தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா? மாப்பிள்ள, அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரே நீ தான்ப்பா.
9: அப்பா தேங்க்யூப்பா.
0: தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கம்மா? பிரியா கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? அவ யாரு? லிங்கம்மன் லிங்கம் எக்ஸ்போர்ட் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், விஷ்ணுவோட ஒய்ஃப். இப்படி எல்லாம் கண்கலங்களாமா? அட, கம்பெனியா உன்னோடதுமா. டோன்ட் வரி, பி ஹாப்பி, என்ஜாய் பண்ணுங்க லைஃப்ல, சந்தோஷமா இருங்க.
10: நேயர்கள் இதுவரை கேட்டது இனி எல்லாம் சுகமே நாடகம். எழுதியவர் பி ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள். இதில் கதாபாத்திரமானோர் விஷ்ணுவாக பி மணிபாரதி, பிரியாவாக எஸ் பார்வதி, தர்மலிங்கமாக

என் பிரபு ராகவேந்திரா, பார்வதியாக ஆர் எம் அன்னபூரணி, தணிகாச்சலமாக பி பாலசுப்பிரமணியம், தேவயானியாக எஸ் சரளா, பூர்ணிமாவாக மாத்தங்கி ஸ்ரீராம், கணேஷாக எம் கே சத்யசீலன், குமாராக ஏ ரமேஷ் அரவிந்த் மற்றும் தரகர் நாதனாக ஆர் ராஜ்குமார். தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். எஸ் விஜயகுமார்.

நேரம் இரவு 10 மணி. ஆகாஷ்வாணி இப்பொழுது கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. முதலில் உன்னை தேடி திரைப்படத்துக்காக ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடல்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.

நேரம் 10:34. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கிறது உன்னிமேனன் பாடியுள்ள பாடல் படம் ஷாஜஹான்.

நேரம் 10:44. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கார்த்திக் சாதனா சர்க்கம் குரல்களில் மனதை திருடிவிட்டாய்.

நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவான் நிகழ்ச்சிக்கு நிறைவாக பூவெல்லாம் உன் வாசம் படப்பாடல் ஸ்வர்ணலதா குரலில்.

0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்
2: வணக்கம் நேர்களே. நேரம் இரவு 11 மணி. விவத் பாரதி தமிழ்ஃபம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரைக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன் நிகழ்ச்சியில் இன்று வர்ணனை செய்யக்கூடிய பாடல்கள் தான். ஓமையாக தனது தலைவியை காதலியை ஓமைப்படுத்தி பாடுகின்ற பாடல்கள் தான் இன்று 12 மணி வரை நேர்கள் கேட்க போகிறோம். துவக்கமாக அவள் வருவாளா படத்தில் ஹரிஹரன் குழுவினர் பாடிய பாடல்.

0: singles quarterfinals in Kuala Lumpur today. She will next face 8th seed Line Højmark Kjærsgaard of Denmark. And that is the end of this news bulletin.
1: ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.